0: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வரவிருப்பது இசை அமுதம். பண்பலையில் பக்தி பாடல்களுடன் வரவிருப்பது இசை அமுதம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து.

மதுரை அரசாளும்

0: பணிதானி மா பணி தகரிதா சரி பகரிதானி தானி நீ பாபா பணி பதாதி சரி மகரிதா பதனி தானி பாபா பணி தகரிதா
1: ಬಾಬಾ ಬಾಬಾ ಬರಿತ ಸರಿ ಗರಿ ದಾನಿ ದಾನಿ ಬಾಬಾ ಬರಿತ ಇದಾಗ

0: நேயர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இசை அமுதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து.
1: அவ்வையே, 1, 2, 3, 4, 5, 6 என இறைவனை வரிசைப்படுத்தி பாடு. 1

0: நேரம் காலை 5:40. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இசை அமுதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

நேரம் காலை 5:46. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து.

கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்க தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தை எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பை 100.9 தொடர்வது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் செயல்படும் தன்னார்வ பயிலும் மட்டம் வாயிலாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPEC, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாரியம் மற்றும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் போன்ற தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த அலுவலகத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்குமான புத்தகங்கள் அடங்கிய நூலகம் மற்றும் வைஃபை வசதியுடன் கூடிய கணினி ஆய்வகமும் உள்ளது. ரயில்வே தேர்வு வாரியத்தால் அறிவிப்பு செய்யப்பட்ட ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரிய உதவி லோகோ பைலட் தேர்வுக்கான இலவச வகுப்பு 8-7-2026 புதன்கிழமை முதல் விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மைய அலுவலகத்தில் நடைபெற்று உள்ளது. இலவச பயிற்சி வகுப்புகள் திறன் வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்டு நடத்தப்பட உள்ளது. இலவச பாடக்குறிப்புகள் வழங்கி பாடவாரியான தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகளும் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் studycirclevnr@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாக அல்லது விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் நேரடியாகவும் பதிவு செய்யலாம். எனவே ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரிய உதவி லோகோ பைலட் RRB ALP தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்கள் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் எந்த ஒரு சொல்லுக்குள் நுழைந்து விட்டாலும் அது நம்மை எல்லையற்ற ஆனந்த நிலைக்கு இட்டு செல்லும். லோன்லினஸ் என்பது கெடுவாய்ப்பாக நாம் தள்ளப்படும் தனிமை நிலையாகும். சாலிட்யூட் என்பது நாமாக தெரிவு செய்து கொள்ளும் ஏகாந்த அமைதி நிலையாகும். இது எல்லோருக்கும் எளிதாக கைவராத நல்வாய்ப்பாகும். கடலிலிருந்து அலை எழுகிறது, கரையை தொட்டபின் அலை காணாமல் போய்விடுகிறது. ஆனால் கடல் இருக்கிறது, எண்ணம் எழுகிறது, மறைகிறது, ஆனால் எண்ணியவர் இருக்கிறார். இதயம் துடிக்கிறது, உயிர்காற்று உள்ளே செல்கிறது, கரியமில வாயுவாக வெளியே வருகிறது, ஆனால் இதயம் இருக்கிறது. ஒரு ஆற்றல் உருவாகி மறைந்து பிறிதொரு ஆற்றல் எழுவதற்கிடையே ஒரு கணித்திட கடினமான இடைவெளி உள்ளது. அற்புதமாக கட்டமைக்கப்பட்ட எழுதாத விதிகளுக்கு உட்பட்டு இப்பிரபஞ்சம் இயல்பாக இயங்குகிறது. படைப்பாற்றலின் அடையாளமாக இயக்கம் நிகழ்கிறது. எல்லா இயக்கங்களுக்கும் காரணியாக திரைமறைவில் தூய்மையான அமைதி நிலை சாட்சியாக உள்ளது. இயக்கங்களுக்கிடையே இந்த சமன்பாட்டு நிலையில் ஆனந்தம் நடமாடுகிறது. ஆர்வக் கோளாறினால் மனத்தை ஒருமுகப்படுத்துகையில் தொடர்புடைய மூளைப்பகுதிகள் அமைதியடைந்து ஓய்வெடுக்கின்றன. அவை சும்மா இருக்கும்போது நம்மை நாமே உணர்ந்து நிம்மதிக்கு உதவும் பகுதிகள் வீரியத்துடன் செயல்பட துவங்குகின்றன. சும்மா இருப்பதின் சுகத்தை மருத்துவ ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. ஆற்றல் இயங்கினால்தான் ஆட்டம் துவங்கும். ஆற்றல் சும்மா இருந்தால் ஆட்டத்துக்கு சுகம். சும்மா இருத்தலே சுகம் என்று முன்னோர் செல்லிச் சென்றனர். இந்த கலையை சுவைக்க தெரியாவிடில் தனிமை எனும் கொடுமைக்கு ஆளாக நேரிடும். மனித மூளையின் குறிப்பிட்ட பகுதிகள் நமது ஓய்வு நிலையில் சுறுசுறுப்பாக இயங்குவதாகவும், இயற்கையின் இனிய ஒலிகளை கேட்கும்போது அறிவு கூர்மை நிகழ்வதாகவும், கரடு முரடான கடின இசையை செயற்கையாக கேட்கும்போது எதிர்மறை விளைவுகள் நிகழ்வதாகவும் இங்கிலாந்தில் உள்ள பிரைட்டன் அண்ட் சுசக்ஸ் மருத்துவ பள்ளி ஆராய்ச்சி தெரிவிக்கிறது. இயற்கையோடு உறவாடும் எவரும் தனிமைக்கு கொடுமைக்கு ஆளாவதில்லை. சேர்ந்து வாழும் விலங்கினம் எனும் பழகிப்போன நிலையில் பலதரப்பட்டவருடன் பழகுவதில் நிம்மதிதான் கிட்டும் எனும் எண்ணம் நவீன உலகின் இரைச்சல்களை தேடத்தான் செய்யும். அமைதியான ஆறுகள், ஆர்ப்பரிக்கும் நீர்நிலைகள், இனிய தென்றல், இதமான சின்னஞ்சிறு பறவைகளின் ஒலிகள், மலர் செடி கொடிகள் மனத்துக்கு மருந்தாக அமையும். எங்கும் தேடி திரிய வேண்டியதில்லை. படைப்புகள் அனைத்தும் பாதுகாப்பு தர தவறினாலும் ஏகாந்த நிலையானது எதையும் எதிர்பாராமல் நம்மை பற்றி கொண்டு துணை நிற்கும். எவ்வளவுக்கெவ்வளவு குறைவாக பேசுகிறோமோ அவ்வளவுக்கெவ்வளவு அதிகமாக மதிக்கப்படுவோம் என்பது பவுலின் பிலிப்ஸ் என்பாரின் கூற்று. எல்லாரும் எப்போதும் காலங்காலமாக வழக்கமாக கொண்டுள்ளதிலிருந்து சற்றே விலகி அமைதி காத்தால் நாம் வாழும் பிரபஞ்ச ஒலி தெள்ளத் தெளிவாக மெல்லிய தமிழ் சொல்வோல் காதுகளுக்கு இனிமை தரும். திணிக்கப்படுவதாக கருதினால் தனிமை கடுமைதான். தெளிந்து தெரிவு செய்து கொள்வதனால் தனிமையே அமைதி நிலையாக அற்புத வடிவெடுத்துவிடும். சரிப்படுத்த முடியாதவற்றை சகித்து கொள்வதால் எதையும் விரும்பி ஏற்று உகந்ததாக மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் மனித இனத்திடம் மலிந்து கிடக்கிறது. மனிதன் தான் உருவாக்கும் கருவிகளுக்கு தானே அடிமையாகி சிக்கிக்கொள்ளாமல் எதையும் தனது ஆளுமையின் கீழ் உதவிக்கு பயன்படுத்தினால் சலிப்பு, விரக்தி, வேதனை, தனிமை என்றெல்லாம் தாக்கம் ஏற்படாது. தடைகளாக நிற்கும் எல்லை கோடுகளை நீக்கி வழிகாட்டும் அடையாள கோடுகளாக மாற்றும் மனம் மனிதனிடம் உள்ளது. இந்த மனத்தை பண்படுத்தினால் என்றும் இன்பமயமாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் நா முத்தையா அவர்கள்.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
0: ஒரு

0: காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: நேரம் காலை 6:15. நேர்களை இணைத்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை. புன்னகையோடு தொடங்க இந்த நாளை, புதுமையாய் மாறும் முந்தன் வேலை, பண்பையில் வரவிருப்பது புதிய காலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக
4: சிறப்பு. ஜூலை 6 இந்நாளின் சிறப்பு. இன்று கொமோரோசு என்ற நாடு பிரான்சிடம் இருந்து விடுதலை பெற்றது.
5: மலாவி என்ற நாடு பிரித்தானியாவிடம் இருந்து விடுதலை பெற்றது.
4: அடுத்ததா நிகழ்வுகள்.
5: தமிழறிஞர் பரதிமார் கலைஞர் அவர்கள் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1870.
4: 1885 இதே நாளான ஜூலை 6 அன்றுதான் பிரெஞ்சு வேதியியலாளர் லூயி பாஸ்டர் தன் கண்டுபிடித்த தடுப்பூசி மருந்தை வெறிநாய் கடியினால் நோய்வாய்ப்பட்ட 9 யோசப் மைசிட்டர் என்ற சிறுவனில் வெற்றிகரமாக சோதனை செய்தார்.
5: 1892 தாதாபாய் நவ்ரோஜி பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் முதலாவது இந்திய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கர்நாடக இசைப்பாடகர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1930.
4: 1956 இதே நாளான ஜூலை 6 அன்றுதான் சிங்களம் இலங்கையின் அதிகாரப்பூர்வ மொழியானது.
5: தமிழறிஞர் தமிழ் ஆசிரியர் மயிலை சிவ முத்துக்குமார் சுவாமி அவர்களின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1968.
6: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் காலை 6:22. தொடர்ந்து இன்றைய நாளின் நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமாக கேட்கலாம். காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குவர் எல் சொக்கலிங்கம். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் தரும் ஆலோசனைகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 பூந்தலில், 7 பிரேக் வாஷ் ஷோ புகைப்பூக்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். அன்னூர் ஸ்ரீ மன்னீஸ்வரர் திருக்கோயில் வழங்குவர் பரமக்குடி பி ஸ்ரீனிவாசன். 7:30 பிரேக் வாஷ் ஷோ புகைப்பூக்கள். விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக. 8 செய்தி சுருக்கம். எட்டு பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களின் விருப்பப்பாடல். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 8:55 திரை இசை. காலை 9 செய்தி சுருக்கம். 9:02 டிரைவ் டைம் பீஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 செய்தி சுருக்கம். 10:02 விருப்பகானங்கள் மதுரை பாண்டியராஜன். 10:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி செல்லப்பிராணிகளின் வளர்ப்பு கவனம் உலக விலங்கு வழி நோய்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகம். பங்கேற்கிறார் மதுரை மாவட்ட முடுவார்பட்டி அரசு கால்நடை மருந்தக கால்நடை மருத்துவர் ஜி சுரேஷ் அவர்கள். உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகே தீபன். முற்பகல் 11 செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை மண்டே மைண்ட் வாய்ஸ். நண்பகல் 12 சிநேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சிநேகிதியே தொடரும். பகல் 1 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 பாரதியார் பாடல்கள். மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 NCERT விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி. 3:30 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம் தொடரும். 5 செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். மாலை 6 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை.

25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எல் ராஜா, சென்னை அஞ்சலாக. ஏழு 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக. 7:32 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல் தாவரம் தனித்துவரம், தகவல்கள் வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை வித் பாரத் தமிழ் 102.3 பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருக்கலாம். சென்னை அஞ்சலாக. இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

0: இதுவரை கேட்டோம் புதிய காலை நிகழ்ச்சி.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா, அடிபட்ட உடனே சரி இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பார்க்கலனாலும் சரி அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி பிரமாதம்.
4: என்ன சொல்றேன்,
1: காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
5: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் காலை 6:30.

0: இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
1: காலநிலை மாற்றம் மனித குலம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால். பூமி என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவான இல்லமாகும். இந்த பூமி பல லட்சம் ஆண்டுகளாக இயற்கையின் சமநிலையுடன் இயங்கி வந்தது. ஆனால் கடந்த சில நூற்றாண்டுகளில் மனிதனின் அளவுக்கு மீறிய செயல்பாடுகள் இயற்கையின் சமநிலையை பாதிக்க தொடங்கின. அதன் விளைவாக இன்று உலகம் முழுவதும் பேசப்படும் மிகப்பெரிய பிரச்சனையாக காலநிலை மாற்றம் உருவாகியுள்ளது. காலநிலை மாற்றம் என்பது ஒரு நாட்டின் பிரச்சனையோ அல்லது ஒரு கண்டத்தின் பிரச்சனையோ அல்ல. இது மனித குலம் முழுவதும் எதிர்கொள்ளும் உலகளாவிய சவாலாகும். இயற்கை எச்சரிக்கிறது, மனிதன் கேட்க மறுக்கிறான் என்ற வரிகள் இன்று மிகவும் பொருத்தமானவை. முதலில் காலநிலை மாற்றம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகின் சராசரி வெப்பநிலை தொடர்ந்து உயர்வதும் மழைப்பொழிவு முறைகளில் மாற்றம் ஏற்படுவதும் இயற்கை பேரிடர்கள் அதிகரிப்பதும் காலநிலை மாற்றத்தின் முக்கிய அறிகுறிகளாகும். இந்த ஆண்டு கூட எல்நினோ மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு உள்ளது என்று வானிலை தெரிவிக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் உலக வெப்பமயமாதல் ஆகும். மனிதன் பயன்படுத்தும் நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்கள் எரிக்கப்படும் போது கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வளிமண்டலத்தில் அதிகரிக்கின்றன. இந்த வாயுக்கள் பூமியின் வெப்பத்தை வெளியேற விடாமல் தடுத்து வெப்பநிலையை உயர்த்துகின்றன. ஒரு காலத்தில் கோடை, மழை, குளிர் என பருவநிலைகள் ஒழுங்காக இருந்தன. ஆனால் இன்று கோடைகால வெப்பம் ஆண்டுதோறும் அதிகரிக்கிறது. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் ஒரே நேரத்தில் அதிக அளவில் பெய்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகிறது. சில இடங்களில் கடுமையான வறட்சியும் சில இடங்களில் பேரழிவு வெள்ளமும் ஏற்படுகின்றன. திருக்குறளில் வள்ளுவர் கூறுகிறார், கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. மழை வளத்தையும் தரும், அழிவையும் தரும். எனவே மழையின் சமநிலை மிகவும் முக்கியமானது. அந்த சமநிலையை பாதிப்பதே காலநிலை மாற்றமாகும். இன்று உலகின் பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருகின்றன. இதனால் கடல் மட்டம் உயர்கிறது. கடலோர பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. பல தீவுகள் எதிர்காலத்தில் கடலுக்குள் மூழ்கும் அபாயம் இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். காலநிலை மாற்றம் மனிதர்களை மட்டுமல்ல உயிரினங்களையும் பாதிக்கிறது. பல விலங்குகள் தங்களுடைய இயற்கை வாழ்விடங்களை இழந்து வருகின்றன. சில உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. உயிரின பன்மை குறைவதும் காலநிலை மாற்றத்தின் தீவிரமான விளைவுகளில் ஒன்றாகும். ஒரு சிறிய கவிதை, மரம் விழுந்தால் மழை குறையும், மழை குறைந்தால் வளம் குறையும், வளம் குறைந்தால் வாழ்வு குறையும். இதுவே காலநிலை மாற்றத்தின் கதை. இந்த கதை இயற்கை சங்கிலியின் தொடர்பை அழகாக விளக்குகிறது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது, காலநிலை மாற்றத்தை தடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். ஆனால் அதற்கு ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியம். அதிக அளவில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். சூரிய ஆற்றல், காற்றாலை ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை பயன்படுத்த வேண்டும். பொது போக்குவரத்தை ஊக்குவிக்க வேண்டும். இயற்கை வளங்களை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இவை அனைத்தும் உலக வெப்பமயமாதலை குறைக்க உதவும். மக்களாகிய நமக்கும் இதில் முக்கிய பங்கு உள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். மர நடுகை இயக்கங்களில் பங்கேற்கலாம். மின்சாரம் மற்றும் தண்ணீரை வீணாக்காமல் இருக்கலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் கூறியுள்ளார், எதிர்கால தலைமுறைக்காக நாம் இன்று செயல்பட வேண்டும். இந்த வார்த்தைகள் காலநிலை மாற்றம் குறித்த நமது பொறுப்பை நினைவூட்டுகின்றன. இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுமே நாளைய பூமியை பாதுகாக்கும். அதேபோல் நாம் செய்யும் ஒவ்வொரு அலட்சியமும் எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையை பாதிக்கும். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி, நாம் நமது குழந்தைகளுக்கு ஒரு பசுமையான பூமியை விட்டு செல்ல போகிறோமா, அல்லது வெப்பமும் வறட்சியும் நிறைந்த உலகையா விட்டு செல்ல போகிறோம்? இந்த கேள்விக்கான பதில் நமது இன்றைய செயல்பாடுகளில்தான் உள்ளது. காலநிலை மாற்றத்தை தடுப்பது ஒரு தேர்வு அல்ல, அது மனித குலத்தின் எதிர்காலத்திற்கான கட்டாயம் என்ற உண்மையை மனதில் கொண்டு இயற்கையை நேசிப்போம், மரங்களை வளர்ப்போம், வளங்களை பாதுகாப்போம், காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம், பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

0: 6:35. இன்று பரபவ வருடம் ஆணி மாதம் 22 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதல் பகுதியாக கேட்கலாம் அறிவிப்புகள்.
1: அன்பார்ந்த கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, நாட்டு மாடுகள் கலப்பின மாடுகளை காட்டிலும் அதிக நோய் எதிர்ப்பு திறன் கொண்டவை. ஒரு நாட்டு மாடு தொடர்ந்து 6 முதல் 8 மணி நேரம் வரை உழவு பணியில் ஈடுபடும். 35 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வெயிலிலும் இம்மாடுகளின் இதய துடிப்பு மற்றும் சுவாசம் சீராக இருக்கும். மாடுகள் முழுவதும் உழும்போது மண் தளர்வாகவும் காற்றோட்டமாகவும் மாறுகிறது. இது பயிர் விளைச்சலை 10% முதல் 15% வரை இயற்கையாகவே கூட்டுகிறது. ஜல்லிக்கட்டில் தேர்ந்தெடுக்கப்படும் காளைகளை மற்ற காளைகளுடன் ஒப்பிடும்போது 18 முதல் 25% சிறந்த சகிப்புத்தன்மை, 15 முதல் 20% அதிக நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் சிறந்த தரமான விந்து உற்பத்தி ஆகியவற்றை கொண்டுள்ளன. வாறு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவிக்கின்றது. இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவம் குறித்து அறிந்து கொள்ளலாம். இயற்கை வேளாண்மை என்பது சுற்றுச்சூழலுடன் ஒத்துப்போய் அதற்கு கெடுதல் விளைவிக்காத தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுப்பதுடன் மண்வளம், சுற்றுச்சூழ்நிலை, சுகாதாரம் ஆகியவைகளை பாதுகாத்து செய்யும் வேளாண்மை ஆகும். பயிர்களின் கழிவுகளை கம்போஸ்ட் செய்தல், பண்ணை கால்நடைகளின் கழிவுகளை உரமாக பயன்படுத்துதல், சரியான நேரத்தில் பொருத்தமான பயிர்களை பயிரிடுதல், பயிர் சுழற்சி முறையில் பயிர்களை பயிரிடுதல், பசுந்தாள் உரங்களும் பயிர் வகை பயிர்களை பயிரிடுதலும், மண்ணிற்கு மேல் மல்ச்சிங் செய்தல், அதாவது மண்ணின் ஈரம் ஆவியாகி வீணாகாமல் தடுக்கும் ஒரு உத்தி, பூச்சிகள், பூஞ்சாலங்கள், களைகள் ஆகியவற்றை கட்டுப்படுத்துதல், சூழ்நிலைகளுக்கு பொருத்தமான பயிர்களை தேர்ந்தெடுத்தல், நோய்க்கு எதிர்ப்பு சக்தியுள்ள பயிர்களை தேர்ந்தெடுத்தல், நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியுள்ள பயிர்களை தேர்ந்தெடுத்தல், பயிர் சுழற்சியை கடைபிடித்தல், பூச்சிகளை தின்னும் பூச்சிகளை வளர்த்தல், இயற்கை பூச்சிக்கொல்லிகளை உபயோகித்தல், இவை தவிர நீர் மேலாண்மையும் கால்நடை வளர்ப்பதும் இன்றியமையாதது ஆகும். கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பு முகாம் குறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பசு எருமை இனங்களை கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் 1/7/2026 முதல் 31/7/2026 வரை அனைத்து கிராமங்கள், நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 1,41,300 கால்நடைகளுக்கு வாய் மற்றும் கால்நோய் தடுப்பூசி, அதாவது FMD, செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் நடைபெற உள்ளது. இந்நோய் தாக்கும் பட்சத்தில் கால்நடைகளுக்கு சரிவர உணவு உண்ண இயலாத நிலை, அதீத காய்ச்சல் மற்றும் வாயில் உமிழ்நீர் வடிதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதனால் கால்நடைகளில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் இந்நோய் மிக விரைவாக பரவும் தன்மை கொண்டது. இதனை தடுப்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் 82 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 6 கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரிவோரை கொண்டு ஒரு கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி குழுவினரால் இலவசமாக FMD தடுப்பூசி போடப்பட உள்ளது. மேலும் தடுப்பூசி பணி முடிவடைந்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தங்களது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த அலைபேசி எண்ணிற்கு வரும் OTP-யை தடுப்பூசி குழுவினருக்கு தெரிவித்து பாரத் பசுதான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை நலத்திட்டங்களை பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: ஃபஸ்ட்டு வந்து நைட்ரஜன். நைட்ரஜன் அப்படின்றத தலை சத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ தலை சத்து வந்து ஒரு தாவரத்திற்கு மிகவும் இன்றியமையானது. இப்போது அது தாவரத்தின் உடலில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா புரதங்களில், நியூக்ளிக் அமிலங்களில், பச்சையம் அப்படி உள்ளிட்ட மூலக்கூறுகள்லாம் காணப்படுது. பச்சையம்ங்கிறது என்ன அப்படின்னா இலைகளில் ஒரு காணப்படக்கூடிய பச்சையம் மூலக்கூறுனால தான் அந்த இலையானது ஒரு பசுமையாக இருக்குது. அந்த பச்சையத்தினால தான் ஒளிச்சேர்க்கை நடக்குது, உணவு உற்பத்தி ஆகுறது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த தலை சத்து தான் அந்த பச்சையத்தோட மூலக்கூறில் முக்கியமாக இருக்கிறனால இந்த தலைச்சத்து குறையறனால வரக்கூடிய முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பச்சைய சோகைன்னு சொல்லுவாங்க. பச்சைய சோகை அப்படின்னா என்னன்னா இலை வந்து மஞ்சளா இருக்கிறது. இலை மஞ்சள் ஆகுதுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பச்சையத்துக்கு முக்கியமான

0: இந்த நைட்ரஜன் தான். அப்ப நைட்ரஜன் குறைஞ்சிச்சுன்னா பச்சையத்தினுடைய அளவும் குறைஞ்சு அந்த பசுமை குறைந்து நம்மளுக்கு என்னவா மாறினா இலை வந்து மஞ்சள் ஆயிரும். சோ ஒரு தலைச்சத்து இல்ல அப்படின்னா நம்மளுக்கு கண்ணில் புலப்படக்கூடிய ஒரு அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா இலை வந்து மஞ்சளா இருக்கிறதா ஃபர்ஸ்ட் அறிகுறி. இது வந்து எந்த மாதிரியான இலைகள்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதிர்ந்த இலைகள்ல தான் வந்து காணப்படும். நுண்ணூட்ட சத்துக்கள் பெருட்ட சத்துக்கள் எல்லாமே அடுத்து வகைப்படுத்துறாங்கன்னா நகரும் சத்து நகரா சத்து அப்படின்னு சொல்றாங்க. நகரும் சத்து அப்படின்னா என்னன்னா இப்ப அந்த சத்தானது தாவரத்தின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு வந்து அது நகருகிறது அப்படின்னா அது வந்து நகரும் சத்து. நகரா சத்து அப்படின்னா அந்த சத்தானது தாவரத்தின் ஒரு இடத்துல இருந்திருக்கும், மற்ற இடத்துல வந்து அதற்கு அறிகுறிகள் காணப்படும். இப்ப இந்த நைட்ரஜன் வந்து என்னன்னா நகரும் சத்து இயங்கும் சத்து. சோ அது என்ன ஆகுது அப்படின்னா இளம் இலைகளுக்கு அது நகர்ந்து சென்று வருகிறதுனால அதனுடைய அறிகுறிகள் எந்த இலைகள்ல காணப்படுது அப்படின்னா முதிர்ந்த இலைகள்ல காணப்படுது. அப்ப முதல் அறிகுறி என்ன அப்படின்னா வந்து இலை வந்து மஞ்சள் ஆகுறது தான் தலைச்சத்தினுடைய முதல் அறிகுறி. இலையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா குன்றி இருக்கும், தண்டோட வளர்ச்சி வந்து குன்றி இருக்கும், ஒரு குட்டையான தாவரமா அந்த மாதிரி காணப்படும் நைட்ரஜனுடைய குறைபாடுல. பச்சையத்துக்கு தான் நைட்ரஜன் வந்து ரொம்ப முக்கியம் சொன்னனால பச்சையம் நடக்கிறதுனால ஒளிச்சேர்க்கை நடக்கும். சோ இது எல்லாமே குறையறதுனால நம்மளுக்கு இறுதியா நைட்ரஜன் இல்ல தலைச்சத்து இல்ல அப்படின்னாலே மகசூலும் வந்து குறைஞ்சிரும். இது எல்லாமே வந்து நைட்ரஜனுடைய அறிகுறிகள். இப்போ இந்த நைட்ரஜனுடைய ஊட்டச்சத்து அதற்கான அறியக்கூடிய தாவரங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்குமே அதனுடைய பற்றாக்குறை கண்டறிய தாவரங்கள் ஆங்கிலத்துல வந்து இண்டிகேட்டர் பிளான்ட்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. அப்படி நம்ம இந்த தலைச்சத்துக்கு பார்த்தோம் அப்படினா மக்காச்சோளம் இந்த பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எளிதாக வந்து நைட்ரஜனுடைய குறைபாட்டை அறிந்திரலாம். இதை எப்படி நம்ம வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படினு பார்த்தோம் அப்படினா அம்மோனியம் சல்ஃபேட் யூரியா இந்த மாதிரி தலைச்சத்து நிறைந்த உரங்களை நம்ம மண்ணில் இடுவதன் மூலமாகவோ இந்த பசுந்தாள் உரங்கள் கிரீன் மெனியூர்ஸ் னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம மண்ணில் இடுவதன் மூலமாகவோ குறைபாட்டை வந்து நம்ம நிவர்த்தி செய்யலாம். இது இல்லாம ஆங்கிலத்துல ஃபோலியார் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க, தமிழ் என்னன்னா இலைவழி தெளிப்பு. நம்ம வந்து நேரடியாக உரங்களை இலைகளில் தெளிப்பதன் மூலமாக பண்றோம் அப்படின்னா அந்த இலையானது அந்த உரங்களை வேகமா எடுத்து இந்த குறைபாட்டை மிக எளிதாக நிவர்த்தி செய்யும். தலைச்சத்துக்கு எப்படி ஃபோலியார் ஸ்ப்ரே கொடுக்கலாம்னா 1-2% யூரியாவை நம்ம வந்து இலைவழி தெளிப்பதன் மூலமாக நம்ம கொடுக்கறதன் மூலமாக இக்குறைபாட்டை வந்து நம்ம நிவர்த்தி செய்யலாம். பாஸ்பரஸ் மணிச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. மணிச்சத்து தாவரங்கள்ல உடல்ல என்ன எங்கெங்க இருக்குன்னு பார்த்தா நியூக்ளிக் அமிலங்கள்ல நிறைய நொதிகளில எல்லாம் இந்த பாஸ்பரஸ் வந்து காணப்படுது. மெயினா வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆற்றல் வளர்ச்சிதை மாற்றங்கள்ல இந்த பாஸ்பரஸ் வந்து முக்கிய பங்காற்றுகிறது. ஆற்றல் வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னா என்னன்னா எப்பயுமே ஒரு தாவரத்துல உணவு தயாரிக்கும் பொழுது ஒளிச்சேர்க்கையின் மூலமா கிடைத்த உணவானது சுவாசித்தலின் மூலமா ஆக்சிஜன் உதவியின் மூலமா அந்த உணவு பிளப்பட்டு ஆற்றல வெளிப்படுது. இதுதான் ஆற்றல் வளர்ச்சிதை மாற்றங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மணிச்சத்தானது எதற்கு முக்கியம்னா இந்த ஆற்றல் வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இது இல்லாம ஒரு நன்றாக ஒரு ஆரோக்கியமான வேரின் வளர்ச்சிக்கு மணிச்சத்தானது இன்றியமையானது. இப்போ இது இல்லனா அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் அறிகுறி வந்து அந்தோசைனின் கண்டென்ட். அதனால வந்து பழுப்பு நிற இலைகள் வந்து எங்க தென்படும் அப்படின்னா முதிர்ந்த இலைகள்ல தென்படும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி எப்படி தலைச்சத்து ஒரு இயங்கும் சத்தோ எப்படி அறிகுறியை வந்து முதிர்ந்த இலைகள் காமிச்சோ அதே மாதிரிதான் இந்த மணிச்சத்துமே வந்துட்டு முதிர்ந்த இலைகளில் தான் அதோட அறிகுறியை காட்டும். அப்ப இதோட அறிகுறி வந்து பழுப்பு நிற இலைகள் வந்து தென்படும். அது இல்லாம இது வேரின் வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்து என்பதனால இது குறையும் பொழுது வேரின் வளர்ச்சி வந்து மிகவும் குன்றி காணப்படுகிறது.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மீமறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் செல்வது இது 4வது முறையாகும். 2018 மே மாதம் இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கிடையே நடைபெற்ற விரிவான பேச்சுகளுக்கு பிறகு இருநாட்டு தலைவர்களும் தற்போது சந்தித்து பேச உள்ளனர். இந்த பயணத்தின் போது இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவுடன் பிரதமர் பேச்சு நடத்துவார். ஜகார்த்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் யோக்யகர்த்தா நகரில் உள்ள பிரம்பானன் கோவிலின் வளாகத்தை பார்வையிட உள்ளார். அங்குள்ள பாதுகாப்பு பணிகளில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து செயல்பட உள்ளன. மலாக்கா நீரிணை பகுதியின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையில் இந்தோனேஷியா வகிக்கும் பங்கு இந்தியாவின் கடல்சார் வணிக பாதைக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பயணத்தின் 2வது கட்டமாக வரும் 8ஆம் தேதி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். அந்நாட்டின் பிரதமர் திரு அந்தோனி அல்பனேசுடன் இணைந்து 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். தமது பயணத்தின் இறுதி மற்றும் 3வது கட்டமாக ஜூலை 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நியூசிலாந்தில் பிரதமர் திரு மோடி தங்கியிருப்பார். அங்கு நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சு நடத்த உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்தில் மேற்கொள்கின்ற முதல் பயணம் இதுவாகும். பயணத்தின் போது முக்கிய வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களை சந்திப்பதோடு இந்திய வம்சாவளியினரிடையேயும் பிரதமர் உரையாற்றுவார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்டு 5வது ஆண்டு நிறைவடைவதை ஒட்டி நடைபெறும் விழாவில் கூட்டுறவு மூலம் வளம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் 232 தானிய கிடங்குகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பல முடிவுற்ற திட்டங்களையும் அமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார். தேசிய கூட்டுறவு தரவுத்தளம் மற்றும் புவிசார் குறியீடு செயலி, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் பால் விநியோக கண்காணிப்பு இணையதளம் ஆகியவற்றையும் திரு அமித்ஷா தொடங்கி வைக்கவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் இந்திய விதை கூட்டுறவு சங்கத்திற்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் இடையே விதை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மற்றும் கூட்டுறவுத்துறை இணையமைச்சர்கள் திரு கிருஷன் பால் குர்ஜார், திரு முரளிதர் மோகோல் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். விவசாய விளைபொருட்களுக்கு உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்ய நபார்டு வங்கி கடனுதவி அளித்து வருவதாக அந்த வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் திரு கிருஷ்ணராஜ் கூறினார். சேலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார்.
1: மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸ் இங்கே என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடன் உதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் வந்து நிதியுதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
0: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களால் தங்களுக்கான வருவாய் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
2: தென்னையில இருந்து மதிப்பு கூட்டு பொருளா மாத்தி எண்ணெயா வித்துட்டு இருக்கிறோம். தேங்காயா பார்க்கும்போது 10 ரூபாய் அவ்வளவுதான் எங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருக்குது. இதே எண்ணெயா மதிப்பு கூட்டு பொருளா மாத்தி எண்ணெயா விற்கும் போது 20 ரூபாய் கிடைக்குது எங்களுக்கு லாபம். இதுல எங்க வாழ்வாதாரம் இரட்டிப்பா இருக்கு.
3: பாத்தீங்கன்னா எங்களுடைய பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்க வித்துட்டு இருக்கோம். எங்களுடைய வருமானம் சராசரியா முன்பு இருந்ததை விட 50% அதிகமா போயிட்டு இருக்கு.
4: நாங்க வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து காய் வந்து மார்க்கெட்டை கொடுக்கும் போது வந்து ரேட் கம்மியா போயிட்டு ஒரு சில டைம் ரேட் இருக்கு, ஒரு சில டைம் ரேட் இருக்காது. இப்போ வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி முருங்கை பொடியா கொடுக்கும் போது நமக்கு ஒரே ரேட்டு ஃபிக்ஸடா போயிட்டு இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: ஒருங்கிணைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் சம்பவம் தொடர்பாக தங்களது கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று கூறினார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சிகள் எந்த அணியிலும் இடம்பெறவில்லை என்றும் தனித்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதி, வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள், அதனையொட்டியுள்ள தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா பெரும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதை தடுக்க நேட்டோ படைகள் உதவ வேண்டும் என்று அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஒரு உணவகத்தில் மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. ஹரியானா மாநிலம் ரிவாரியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வீட்டில் நேற்றிரவு வெடி விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த பெண் தொழிலாளி ஒருவர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நெய்வேலி NLC முதல் சுரங்கத்தில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமானப் பணியின்போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வென்றது. இந்நிலையில் பிரேசில் அணியின் முன்னணி வீரர் நெய்மார் சர்வதேச கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்காவின் கேத்தரின் ஹாரிசன், டலைனா ஹீலித் இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
5: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
4: விபத்தால் செயல்

0: மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை வேளாங்கண்ணி சர்ச் அருகில் அண்ணா நகர் மதுரை. மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. கூறும்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பூந்தளிர். குழந்தைகள் என்றாலே துருத்துருன்னு இருப்பாங்க, அந்த வீடே கலகலப்பா இருக்கும். அப்படிப்பட்ட வீட்டுல இருந்தா இன்னைக்கு நம்ம கூட ஒரு சுட்டி பேச இருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: நான் தனிஷன்னு மாட்டேன்.
0: என்ன சொல்ல போறீங்க?
1: இன்று நான் ஒரு கதை கூற போகிறேன். இக்கதையின் பெயர் சுயநலவாதி அரக்கன். கதையின் முதல் பக்கத்தில் சிறுவர்கள் அனைவரும் அரக்கனின் தோட்டத்தில் விளையாண்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது அரக்கன் சிறுவர்களை கண்டான். அரக்கன் முடிவெடுத்தான், இனி எந்த சிறுவரும் நம் தோட்டத்தில் விளையாடக்கூடாது என. சிறுவர்கள் அரக்கனை கண்டு அஞ்சினர். அரக்கன் ஒரு பெரிய சுவரை தனது தோட்டத்தை சுற்றி கட்டினான். அரக்கன் அடுத்து சுவரை கட்டின பின் எந்த குழந்தைகளும் எனது தோட்டத்திற்கு உள்ளே வரக்கூடாது என நோட்டீஸ் அடித்தான். அப்பொழுது விண்டர், அதாவது பனிக்காலம், அரக்கனின் தோட்டத்தை மூடியது. பனி ராணி மற்றும் ராஜா அரக்கனின் தோட்டத்துக்கு வந்து விட்டனர். இனி இங்கே எந்த காலமும் மாறாது, நாம் இங்கே ஃபுல்லா இருக்கலாம் என முடிவெடுத்தார்கள். அப்போது இக்கதையில் அரக்கன் கூறுகிறான், ஏன் இங்கே வந்து பனியே வரல, ஏன் என்னாச்சு, மத்த வெளியெல்லாம் எல்லா சீசனும் மாறுது, இங்கே மாற மாட்டேங்குது. அப்புறம் அந்த பனி ராணியும் ராஜாவும் ஒரு ராட்சசனை கூப்பிட்டாங்க. அது வந்து வடக்கு காற்று, அது பேரு. அப்புறம் வந்து இன்னொரு ராட்சசனை கூப்பிட்டாங்க, அது பேரு ஹெயில். அது வந்து தமிழ்ல பனியெல்லாம் கொட்டுமா அந்த மேகம். இவங்கெல்லாம் ஃபுல்லா அங்கே இருந்துட்டாங்க. அப்பதான் அந்த ஆரோக்கியம் புரிஞ்சுக்கிட்டான், நம்ம இனிமே எந்த சில்ட்ரன்ஸ் உள்ள விடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தோம். அதனாலதான் இப்படி இருக்கு. அரக்கன் சுவரை உடைத்தான். அப்பொழுது அனைவரும் அரக்கனின் தோட்டத்திற்கு உள்ளே வந்து விளையாண்டனர். இதுவே அரக்கன் செய்த நல்ல காரியம். அரக்கன் புரிந்து கொண்டான். The moral of the story is should not be selfish. தமிழ் இந்த கதையின் இறுதி பக்கம், நம் யாரையும் நம்பி வாழக்கூடாது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7 மணி. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரேக் வாஷ் ஷோ பொய்கை பூக்கள். வைகரை பொழுதின் வெளிச்சத்திலே வண்ணங்கள் சிதறும் பொய்கையிலே வர இருப்பது பிரேக் வாஷ் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 7:05. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நான் மகாநிலை திரைப்படத்திலிருந்து.

0: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நேரம் காலை 7:11. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவின் பொய்கை பூக்கள். பழனி முருகன் கோயில் ரோப்கார் சேவை கட்டண டிக்கெட் இன்று முதல் ஆன்லைன் மூலம் வழங்கப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பழனி முருகன் கோயிலில் ஹிந்து சமய அறநிலைத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் வலைதளத்தில் பல்வேறு ஆன்லைன் சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கட்டண தரிசனம், தங்கரத புறப்பாடு டிக்கெட், தங்கத்தொட்டில், அர்ச்சனை டிக்கெட் உடன் சோதனை அடிப்படையில் கால பூஜை டிக்கெட், ஆறுகால பூஜைக்கு முறையே 5 நபர்களுக்கு சோதனை அடிப்படையில் ஆன்லைன் மூலம் வழங்க பக்தர்கள் பயன்படுத்தினர். இதனிடையே விஞ்ச் சேவை ஆன்லைன் நேற்று தொடங்கிய நிலையில் ரோப் கார் சேவைகள் ஆன்லைன் வசதி இன்று துவங்க உள்ளது. காலை 8:00 முதல் மதியம் 12:00 வரை 50 பக்தர்கள், மாலை 5:00 முதல் இரவு 7:00 வரை 50 பக்தர்கள் என 100 பக்தர்களுக்கு தினமும் ஆன்லைன் மூலம் தலா ₹100 பழனி முருகன் கோயில் சென்று வர டிக்கெட் வழங்கப்படுகிறது. இதன்படி பக்தர்கள் எளிதில் ரோப்கார் மூலம் கோயில் சென்று வரலாம். விரைவில் விடுதிகளுக்கும் ஆன்லைன் மூலம் அறைகள் பதிவு செய்யும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கேட்டது நாளேடில் இன்று.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
2: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: நேரம் காலை 7:14. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கு

0: இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உரம் மற்றும் உரம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை ஏற்றி வரும் 15 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 கப்பல்களில் 8 கப்பல்கள் 332,000 டன் யூரியாவையும், 4 கப்பல்கள் டை அமோனியம் பாஸ்பேட்டையும், மீதமுள்ள 3 கப்பல்கள் சுமார் 111,000 மெட்ரிக் டன் கந்தகத்தையும் ஏற்றி வருவதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் ஏற்பட்ட மோதல் உலக அளவில் விநியோகத்தை பெரிய அளவில் பாதித்துள்ளதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். உர ஆலைகளுக்கான இயற்கை எரிவாயு தற்போது முழுமையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உர இறக்குமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் நாடு முழுவதும் உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125th பிறந்த நாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள விழாவில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல்வாதியான மறைந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் வகையில் அவரது 125th பிறந்த நாள் 2 ஆண்டுகளுக்கு நாடு தழுவிய அளவில் கொண்டாடப்படும் என்று கலாச்சார அமைச்சகம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. கொல்கத்தாவின் பவானிபூரில் உள்ள டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் இல்லத்தில் தலைவர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்த உள்ளனர். அதைத் தொடர்ந்து டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொடர்பான சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது கொல்கத்தா செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் மகளிர் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் மூத்த அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து துறைகளிலும் பெண்கள் அதிகாரம் பெறுதல், நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ பொறுப்புகளில் பெண்களை அமர்த்துதல், நிதி உள்ளடக்கம், பெண் தொழில் முனைவோர் திறன் மேம்பாடு, காலநிலை மாற்றம், உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்தில் பெண்களின் பங்கு ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9th அமர்வு இன்று தொடங்க உள்ளது. ஐக்கிய நாடுகள் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த 3 நாள் அமர்வை வரும் 8ஆம் தேதி வரை நடத்துகிறது. இந்த அமர்வில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், சர்வதேச அமைப்புகள், நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஐநா பொதுசபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நுகர்வோர் கொள்கைகள் இந்த அமர்வின் போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட உள்ளன. இந்த கொள்கைகள் எந்த அளவுக்கு முக்கியம் என்ற தலைப்பிலான உயர்மட்ட கலந்துரையாடலிலும் இந்தியா பங்கேற்கிறது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்க தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இதன் மூலம் மேலும் பல ஆர்வமுள்ள தொழில் முனைவோரிடமிருந்து நம்பிக்கைக்குரிய யோசனைகள் கிடைக்கும் என்று அந்த அமைச்சகம் கருதுகிறது. மேலும் வெற்றிகரமான யோசனைகளை தொழிலாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் இந்த தளம் வழங்கும். ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் புதுமை கண்டுபிடிப்பாளர்களிடமிருந்து இந்த இணையதளத்திற்கு ஏற்கனவே 1000கணக்கான யோசனைகள் வந்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று கவுஹாத்தியில் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் 26 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: 2026-27 ஆண்டிற்கான ஆண்டு பட்ஜெட் வரும் 10ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பாகிஸ்தான் அதிரடிப்படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்துள்ளனர். போராட்டங்களில் ஈடுபட்ட 600க்கும் மேற்பட்ட சமூக உரிமை ஆர்வலர்களை பாகிஸ்தான் அரசு கைது செய்துள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக லண்டனில் வசிக்கும் காஷ்மீர் மக்கள் நேற்று கண்டன நடத்தினர். இதற்கிடையில் பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அப்பாசி ஷஹீத் அரசு மருத்துவமனையிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கக் கோரியும் மருத்துவமனையின் கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் இளநிலை மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவில் சேவைகள் நிறுத்தப்படும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அவரை துணிச்சல், தேசியம் மற்றும் தன்னலமற்ற சேவையின் காலத்தால் அழியாத உதாரணமாக அவர் வர்ணித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் ஊடகங்களில் எழுதிய கட்டுரையில் திரு முகர்ஜியின் பொது வாழ்க்கை இந்தியாவின் ஒற்றுமைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் வரையறுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரிவினையின் போது மேற்கு வங்கம் இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதை உறுதி செய்வதில் திரு முகர்ஜி உறுதியாக நின்றார் என்றும் பின்னர் ஜம்மு மற்றும் காஷ்மீருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று அம்மாநிலத்தின் பல பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராய்கட் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மும்பை, தானே, பால்கர், ரத்னகிரி மற்றும் சிந்துர்க் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கையுடன் கூடிய ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு மன்குர்த் பகுதியில் உள்ள 3 அடுக்கு குடியிருப்பு இடிந்து விழுந்ததில் 5 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். மணிக்கு 72 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றினால் மும்பையில் 142 இடங்களில் மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இதில் 2 பேர் உயிரிழந்தனர். கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் ராய்கட் மாவட்டத்தில் அம்பா, குண்டலிகா, சாவித்ரி மற்றும் பாடல் கங்கா ஆகிய 4 ஆறுகள் அபாய அளவை தாண்டி ஓடுகின்றன. இதனால் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தானே மற்றும் பால்கரில் நேற்று பெய்த கனமழையினால் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. சிந்தூர்கில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் 70 கிராமங்களுக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மிக பலத்த மழையை குறிக்கும் வகையில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு கனமழையை குறிக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அதிகாரிகளின் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 151 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 17.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு உலகக்கோப்பையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் திரு ஜெய்ஷா வழங்கி பாராட்டினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.

0: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று சோமவாரம் இல்லையா, அன்னூர் ஸ்ரீ மன்னீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போவோமா? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த அன்னூரிலே இந்த கோவில் உள்ளது. இந்த திருக்கோவில் 1500 ஆண்டுகள் பழமையானது. காடாக இருந்த இந்த பகுதி முன்பு வன்னி வனம் என்று அழைக்கப்பெற்றது. அப்போது அன்னி என்னும் வேடன் இங்கு வாழ்ந்தான். பிறப்பால் வேடனாயினாலும் மிருகங்களை வேட்டையாடுவதை பாவம் என எண்ணி பழங்கள் கிழங்களை உண்டு வந்தான். ஒரு சமயம் காட்டிலே கிழக்கு பகுதியில் கிழங்கு எடுப்பதற்காக நிலத்தை தோண்டிய போது அருகில் மிக பெரிய ஓசை கேட்டது. அனைவரும் வந்து பார்த்தார்கள். எல்லோரும் சேர்ந்து தோண்ட அங்கு சுயம்புலிங்க வடிவில் சிவபெருமான் வெளிப்பட்டார். இது சேர மன்னனுக்கு தெரிந்தது. மன்னன் வந்து முயற்சித்தும் லிங்கத்தை சங்கிலியால் பிணைத்து யானைகளால் இழுக்கச் செய்தும் லிங்கம் நகரவில்லை. பின்னர் ராஜகுரு கூறியபடி பூஜை செய்து வேண்டிட சிவலிங்கம் மேலே வந்தது. தன்னை சங்கிலியால் பிணைத்து இழுத்த மன்னனை தண்டிக்காமல் மன்னித்த ஈஸ்வரன் என்பதனால் அவருக்கு மன்னீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. அன்னி என்னும் வேடன் முன் சிவலிங்கம் வெளிப்பட்டதால் ஊரின் பெயர் அன்னி ஊர் என்றாகி பின் மருவி அன்னூராகியது. மன்னனின் பாவங்களை போக்கி அருளியதால் இந்த தலம் பாவங்களை போக்கும் பரிகார தலமாக விளங்குகிறது. சுவாமி மன்னீஸ்வரர் என்றும் அம்பாள் அருந்தவ செல்வி என்றும் அழைக்கப்படுகிறார். மக்கள் தாங்கள் செய்யும் பாவங்களை இறைவனிடம் முறையிட்டு திருந்தி வாழ்ந்தால் இந்த இறைவன் மன்னிப்பார் என்பது ஐதீகம். 11 நூற்றாண்டிலே கட்டப்பட்ட இந்த கோவிலில் 51 கல்வெட்டுகள் உள்ளன. கருவறையில் மன்னீஸ்வரர் சுயம்புலிங்க திருமேனியாக காட்சி தருகிறார். அம்பிகை அருந்தவ செல்வி தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார். பிரகாரத்திலே பைரவர், குரு பகவான், நடராஜர், தேவியரோடு சுப்பிரமணியர், நால்வர் நாயன்மார்கள், சனி பகவான், காலபைரவர்கள் சன்னதிகளை நாம் பார்க்கலாம். மூலவர் மன்னீஸ்வரர் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். மணல் நிறத்தில் உள்ள லிங்கத்தில் இருபுறமும் கருடன் இறக்கை போன்று காணப்படுகிறது. சிவலிங்கத்தின் மேற்பகுதியில் மன்னன் சங்கிலியால் பிணைத்த தடமும் வேடன் கோடாரியால் வெட்டிய தழும்புகளும் உள்ளன. இவற்றை தரிசித்தால் 1000 லிங்கங்களை தரிசித்த பலன் கிடைத்திடுமாம். பூர்வ ஜென்ம வினைகள் நீங்கிட 21 தீபமேற்றி 21 முறை வலம் வந்து வணங்குகிறார்கள். தொழில் வியாபாரம் செழிக்கவும் தங்களது பாவங்களை போக்கவும் 7.5 சனி, 8.5 சனி தாக்கங்கள் குறையவும் இங்கு வந்து சுவாமியையும் அம்பாளையும் வழிபடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மார்கழியில் தேரோட்ட திருவிழா சிறப்பாக நடைபெறும். கார்த்திகை நாளில் முருகனுக்கு விசேஷ வழிபாடும் உட்பிரகாரத்தில் உலாவும் நடைபெறும். பிரதோஷம், தேய்பிறை அஷ்டமி, கார்த்திகை சஷ்டி, தமிழ் வருடப்பிறப்பு, நவராத்திரி, அன்னாபிஷேகம், மகாசிவராத்திரி, திருக்கார்த்திகை தீபம் போன்ற பல விழாக்கள் இங்கு நடைபெறும். நம் பாவங்களை மன்னித்து திருவருள் புரியும் அன்னூர் ஸ்ரீ அருந்தவ செல்வி சமேத ஸ்ரீ மன்னீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை. வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
0: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: தொடர்வது விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:36. நேர்களிருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து.

0: என்ன ரம்யா, செடியும் கையுமா எங்க கிளம்பிட்ட?
1: நான் சொல்றேன் சுரேஷ், வா என் கூட.
0: என்ன ரம்யா, இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, ஒன்ன மாதிரியே இங்க எல்லாரும் செடியும் கையுமா நிக்கிறாங்களே.
1: உனக்கு விஷயமே தெரியாதா?
0: அட, என்ன விஷயம் ரம்யா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: July 1 to 7 வரை வன மகோத்சவ வரம், அதாவது மரம் நடும் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நானும் செடி நட வந்திருக்கேன்.
0: ஒரு செடி நடுறதுனால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது ரம்யா?
1: இந்த செடியை நடுறதுனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்னால முடிஞ்சதை செய்யறேன். நாளைய தலைமுறையும் என்னோட பேரை சொல்லும்ல.
0: ஓ அப்படியா, உன் பேரை சொன்ன மட்டும் போதுமா? எனக்கும் ஒரு செடி கொடு, நானும் இப்பவே உன்னோட சேர்ந்து ஒரு செடியை நடுறேன். என்னோட பேரையும் நாளைய தலைமுறை சொல்லட்டும்.
1: குட் சுரேஷ், இதுதான் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நட்டாலே போதும், நம்ம ஊரும் நாடும் பசுமையா மாறிடும்.
0: இந்த வன மகோத்சவ வாரத்தில் ஒரு மரம் நடுங்கள்,
1: பசுமையான பூமியை நாளைய தலைமுறைக்கு பரிசாக கொடுங்கள்.

நேரம் காலை 7:42. ஜூலை 7, நாளை மின் விநியோக தடை ஏற்படும் பகுதிகள். மதுரை திருப்பாலை, நாராயணபுரம், ஆத்திக்குளம், ஐயர் பங்களா, வள்ளுவர் காலனி, விஸ்வநாதபுரம், மகாத்மா காந்தி நகர், சிவக்காடு, முல்லை நகர், குளமங்கலம், கிருஷ்ணாபுரம் காலனி, ஆனையூர், பனங்காடி, மீனாட்சிபுரம், பிபி குளம், மருதுபாண்டியர் நகர், கண்ணனேந்தல், சூர்யா நகர், ஊமச்சிகுளம், கடச்சனேந்தல், மண்மலைமேடு, விஜய் நகர், கலைநகர், மகாலட்சுமி நகர், உச்சப்பரம்புமேடு, பார்க் டவுன், பி மற்றும் டி காலனி, பாமாநகர், பம்பாநகர், பொறியாளர் நகர், குடிநீர் வாரிய காலனி, செட்டிக்குடி குளம், சண்முகா நகர். கேட்டது நாளிடில் இன்று. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வெப்பம் திரைப்படத்திலிருந்து.

இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா, பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்று மதுரை மாவட்ட நேயர்கள் தங்கள் விருப்ப பாடலை கேட்க 04-52 என்ற மதுரை முன் இணைப்புடன் 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலை 7:55. நேர்களிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலி 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யப்புக்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கு இடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தெரிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து

பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள். உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழ அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க கூட பாடல் வழங்க வந்திருப்பது புகழேந்தி மற்றும்
2: அஜிதா.
1: வணக்கம் நேயர்களே, நினைப்பில் காத்திருக்கும் முதல் நேயரை சந்திச்சலாம். வருக, வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்க?
3: மதுரையில, நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்.
2: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு மத யானை கூட்டம் படத்துல கோண கொண்டக்காரி என்ற பாட்டு வேணும்.

0: வேணுமா நிகழ்ச்சியில மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அஜிதா மற்றும்
1: புகழ்
0: இணைப்பில் காத்திருக்க அடுத்த நேயர் செஞ்சிடலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வண்டியூர் செம்மன் சாலை சக்தி ஜனார்த்தனன் மேடம்.
0: வணக்கம் ஐயா, காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். படம் வந்து அண்ணா டேப் மேடம். சாரே சாரே அன்பை மலை தொழிகிறது
0: அழகான பாடல். இதை உங்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் 8:09 நிமிடத்தில்

0: பால்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரையில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: நேரம் காலை 8:13. நேர்களிந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. இன்று மதுரை மாவட்ட நேயர்கள் தங்கள் விருப்ப பாடலை கேட்க 0452 என்ற மதுரை முன் இணைப்புடன் 25:30 மற்றும் 25:30 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம்.
4: இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில் எல்லாருமே சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக வந்து ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்னு ஓடிட்டே இருப்பாங்க. அது ரெண்டு நாள் லீவுக்கு அப்புறமா ரொம்ப பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்க நேரத்தில் வந்து ஒரு நல்ல சோல்ஃபுல்லான மியூசிக், ரொம்ப அமைதியான மியூசிக் கேட்கணும்னா இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களுக்காகவே அவங்களோட விருப்ப பாடல்களை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
5: மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர் பன்னீர்செல்வம் விடுதலை படத்தில் காட்டுமல்லி
4: கொடுத்தலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சிருக்கோம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். ஒரே ஒரு நிமிஷம், உங்களோட வானொலியோட ஒலி அளவு கம்மி பண்ணிக்கிறீங்களா? இன்னும் எதிரொலி கேட்டுட்டே இருக்கு. கம்மி பண்ணிட்டு அப்படியே உங்க பேர் சொல்லிருங்க.
1: வணக்கம், குந்தாமல்லாம் ரத்தினம் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: லேட்டஸ்ட் ஒரு யூத் படத்துல பாட்டு
0: கொடுத்துலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: நேரம் காலை 8:22 கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா? நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: தர்மத்தை வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் வானம் ஒன்றுதான்.
0: கேட்டலாமா?
1: நன்றி சார்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: புகழ், இன்னைக்கு வந்து மண்டே இல்லையா? மண்டேனாலே உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்?
2: மண்டே ஏண்டா வருதுன்னு இருக்கும்.
1: ஏண்டா வருது இருக்கும். வேற என்ன ஃபீல் பண்ணுவீங்க மண்டேனா?
2: மண்டே ஏண்டா வருதுன்றது சண்டேலயே எனக்கு தோணும்.
1: தோணும். அப்படி வந்து மண்டே மைண்ட் வாய்ஸ்னு வந்து எல்லாருக்குமே ஒன்று ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த மண்டே மைண்ட் வாய்ஸ் என்ன, மண்டே ஆனால் உங்களுக்கு என்னென்னலாம் தோணும் அப்படின்றத நீங்கள் பகிர்ந்துக்க அழைக்கலாம். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் தலைப்பு வந்து மண்டே மைண்ட் வாய்ஸ். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள்
3: 04-5-2 என்ற மதுரை முன் இணைப்புடன் 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம்.
1: இப்போ சொல்லுங்க மண்டே மண்டே ஆனால் உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்?
3: நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, ஏண்டா எந்திரிக்கிறோன்றது தான் முத தோணும்.
1: அதே மாதிரி இப்போ புகழுக்கு இது தோணுச்சு இல்லையா? நேர்களே உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கருத்துக்களை பதிவு பண்ண அழைக்கலாம். காலை 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மண்டே மைண்ட் வாய்ஸ்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா? பாட்டு வேணாமல் மதுரை நேயர்களுக்கான பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக்கொள்வது மதுரையில் இருந்து மணிமாறன், கடைசி நந்தல் யானமலை புதுப்பட்டி ரோட்டில்.
3: வணக்கம் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
4: திருவிழால இருந்து நாட்டுக்கு அந்த பாட்டு
3: கேட்டலாமா?
4: கேட்டலாம், நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேரம் காலை 8:35. கேட்டுக்கிட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேயர்களுக்கான பாடல் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: இனிய காலை வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
1: வணக்கம்மா, என்ன பாடல் வேணுமா?
2: படம் ஜில்லா உப்பமாமா ட்ரீட்
1: கேட்டுடலாமா?
2: வாழ்த்துக்கள், இனிப்புக்கு நன்றிகள்.
1: நன்றிமா.

0: நேரம் காலை 8:40. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா? மதுரை மாவட்ட நேர்களுக்காக நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்க? வணக்கம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? கேட்டுடலாமா?
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின்ன பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக்க உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நன்றிங்க
2: இணைப்பில் வந்தமைக்கு. இதோ கேட்ட நேயர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து.

0: இதுவரை நான் மதுரை மாவட்ட நேயர்களுக்கான பாடல்கள் பாட்டு வேண்டும் நிகழ்ச்சியில் கேட்டோம். நிகழ்ச்சி இத்தோடு நிறைவேறுகிறது. நன்றி கூறி நிகழ்ச்சி விடைபெறுவது
1: புகழ் மற்றும்
0: அஜிதா.
1: நன்றி நேயர்களே. நேரம் 8:50. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: ஒருத்தர் மனசுல நிம்மதி இல்லாம உட்கார்ந்திருந்தார். என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரித்தேன். அகலக்கால் வச்சுட்டேன், அதுதான் அவதி போடுறேன்னார். விவரமாக சொல்லுங்கன்னு வீடு கட்டணும்னு ஆரம்பித்தேன், வேலை பாதியிலேயே நிற்கிது, கையில் பணம் இல்லை அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்கள்லாம் சுலபமாக மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும், அப்போ தான் அது சரியாக வரும். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது. தொலைபேசியில் பேசிக்கிட்டே, கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே, எதிரில்

0: உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது, இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது. மூணாவது காரணம், எதுலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்குற ஒருதலைப்பட்சமான ஆர்வம். நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றில் தோல்வியை கண்டால் தோண்டு போயிடுறாங்க. எப்படியும் முடியலாம்ங்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது. அதனால் அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம், எதையும் வேகமாக செஞ்சுடணும் அப்படிங்கிற துடிப்பு. அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டால் அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும். அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாகிடுறாங்க. சில பேர் வேலை வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க. பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும். வல்லுநர்கள் இது தொடர்பாக சில யோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா, வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒன்று, அது எப்போவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க காரியத்தில் தலையிடப்படாது. எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரெண்டு. ஒன்று, நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானதா? ரெண்டாவது, நான் சொல்கிறத அவங்க கேட்குறதுக்கு ஆசைப்படுறாங்களா? நான் பேசுகிறதுக்கு அது சரியான நேரம் தானா? இதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும். நம்ம நேரம் வந்து விலை மதிப்பு இல்லாதது, அதை வந்து வீணாக்கக்கூடாது. சிரிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, முகத்தில் கொஞ்சம் புன் முறுவலாவது காட்டணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க ஏதாவது செஞ்சால் உடனே நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. தினமும் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும். மன உளைச்சல்லிருந்து விடுபடுறதுக்கு மூன்று முக்கிய வழிகள் சொல்கிறாங்க. அதை சுருக்கமாக ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்இடி ஆங்கில எழுத்தில். அந்த முதல் எழுத்து ஆர், அது என்னென்னா ரிலாக்ஸேஷன், அதாவது இடை ஓய்வு. ரெண்டாவது இ வந்து எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி. மூணாவது டயட், திட்டமிட்ட உணவு முறை. அதனால் தியானம், மூச்சு பயிற்சி, இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள். எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யக்கூடாது, எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக பழகணும். மாதத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரணும். சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம் செய்கிற ஒரு நீண்டகால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாம். அளவோடு சாப்பிட்ணும், மெதுவாக சாப்பிட்ணும். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம். சில பேர் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு. ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உக்காந்தார், முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார். எதுக்குன்னு கேட்டோம், பசி எடுக்கிறதுக்குன்னார். சாப்பிட்டு முடித்தார், பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார். இது எதுக்குன்னு கேட்டோம், சாப்பிட்டது ஜீரணமாகிறதுக்கு அப்படின்னார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கு இடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, உங்க பயணத்துக்கு உற்சாகம் சேர்க்கக்கூடிய நேரமாக இது ட்ரெட் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை, பீட் சாங்ஸ் கூடவே தெரிஞ்ச தெரியாத பல தகவல்கள் காத்துட்டே இருக்கு. இந்த நாள்ல நீங்க செய்ய போகிற காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா அமையட்டும்னு நிகழ்ச்சியில் வாழ்த்துக்களோடு இணைவது சூரியகலா.

நேரம் 9:08. இன்னைக்கு July 6, ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவங்களுடைய பிறந்த நாள். 1901 இதே நாள்ல கொல்கத்தால பிறந்திருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் தொழிற்துறை அமைச்சரான இவங்க சிறந்த கல்வியாளர் மற்றும் வழக்கறிஞரும் கூட. அதுலயும் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற திறமையாளர் தான் இந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவங்க. கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. காத்திருக்க நேரம் இல்லை.

9:13 கேட்டுட்டே இருக்கும். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரெட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. மக்களிடையே இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும், மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு இடையில ஒரு சுகாதாரமான பழக்க வழக்கங்களை ஊக்கப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. இந்த நாளை ஒட்டிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இன்று காலை 10:30 கேட்கலாம். செல்லப்பிராணிகள் வளர்ப்பில் கவனம்ன்ற தலைப்பில் சிறப்பு நேர்முக நிகழ்ச்சி. நேர்முக நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க அரசு கால்நடை மருந்தக கால்நடை மருத்துவர் ஜி சுரேஷ் அவர்கள். இன்னைக்கு July 6 ஜூனோசிஸ் தினம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, குறிப்பாக இந்த நாளை எதற்காக தேர்வு செய்யணும் அப்படிங்கிற தகவலை கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: கேட்டுட்டு இருக்கும் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்கும் நேரம் 9:20. லூயி பாஸ்டர் ரேபிஸ் நோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்ச பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அறிவியல் விஞ்ஞானி. அந்த கண்டுபிடிப்பின் மூலமா இப்போ உலகமே பயனடைஞ்சிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் அடிப்படையா அமைஞ்ச முதல் வெற்றி அப்படிங்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்று தான் இல்லையா? அந்த நாள் தான் இன்னைக்கு July 6, 1885. இதே நாளில் ஜோசப் மெய்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு 9 வயது சிறுவனுக்கு வெற்றிகரமாக ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டு அந்த சிறுவன் காப்பாற்றப்பட்டிருக்காரு. இந்த சம்பவத்தை நினைவு கூற வகையில தான் ஒவ்வொரு வருஷமும் July 6 உலக சூனோசிஸ் தினமா, அதாவது விலங்கு வழி நோய்களுக்கான தினமா அனுசரிக்கப்படுது.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகை.

0: பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 9:32 அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது டிரெட்டன் பீட்ஸ் காத்திருக்க நேரம். பாஸ்டர் ரேபிஸ்க்கான தடுப்பூசியை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவருடைய இந்த உயிர் காக்கும் கண்டுபிடிப்புக்கு அவங்க லூயி பாஸ்டர் அவங்க எந்த விதமான காப்புரிமையும் பெறாமல் உலக மக்களின் நன்மைக்காக வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பான தகவல். துள்ளலான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம், இது டிரெட்டம்பிட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இன்னைக்கு மண்டே மைண்ட் வாய்ஸ். திங்கக்கிழமைனாலே உங்கள் மைண்டுக்குள்ளே என்னெல்லாம் ஓடும், உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுறத உங்களோட வச்சுக்காமல் எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி காலையில் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில். இதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-52 என்ற முன்னிணைப்போடு 25-30-170 அறிமுகங்களும், 25-30-171 அனைத்து நேர்களும் பங்கேற்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்
1: ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: நேரம் 9:38. ஜூனோசிஸ் விலங்கு வழியாக மனிதர்களுக்கு ஏற்படுற நோய் பற்றிய ஒரு மருத்துவ பிரிவு. இந்த மருத்துவ பிரிவின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் ஜெர்மனியை சேர்ந்த மருத்துவரான ருடோல்ஃப் விர்ச்சோ. ஜூனோசிஸ் இந்த சொல்லை உருவாக்கியவரும் இவர் தான், அதாவது ருடோல்ஃப் விர்ச்சோ. கேட்டுட்டு இருக்கும் ட்ரைட்டன் பீட்ஸ், காத்திருக்க நேரம் இல்லை.
3: கோவக்க

நேரம் 9:42 அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று காலை 10:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. செல்லப்பிராணிகள் வளர்ப்பில் கவனம்ன்ற தலைப்புல வர இருக்குது சிறப்பு நீர்முக நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க மதுரை மாவட்டம் முடுவார்பட்டி அரசு கால்நடை மருந்தக கால்நடை மருத்துவர் ஜி சுரேஷ் அவர்கள். கேட்டுட்டு இருக்கும் ட்ரெட்டம்பிட்ஸ், காத்திருக்க நேரமில்லை.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு மாதிரி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

9:50 கேட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரிட்டர்ன் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கக்கூடிய ஒரு மத்திய அரசினுடைய திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2019 இருந்து நடைமுறையில் இருக்கு. இதன் மூலமா நிலம் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் 6,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுது. இந்த தொகை பார்த்தீங்கன்னா 3 தவணையா வழங்குறாங்களாம். பிஎம் கிசான் இந்த திட்டம் பத்தின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு pmkisan.gov.in என்ற இணையதள முகவரியில தெரிஞ்சுக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் pmkisan.gov.in.

அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரைக்கும் துள்ளலான பாடல்களோடு இணைந்திருந்தும் ரிட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சூரியகலா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளில் 6 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். தேச ஒற்றுமை, ஒருமைப்பாடு, கலாச்சார தேசியம் ஆகியவற்றுக்கு பெரும் பங்காற்றியவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் மாநாடு இன்று குவஹாத்தியில் நடைபெறவுள்ளது. ஊத்துக்கோட்டையில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடம் இருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நிலச்சரிவு காரணமாக மும்பை புனே அதிவிரைவு சாலை போக்குவரத்து மூடப்பட்டுள்ளது. அமர்நாத் பனிலிங்கத்தை கடந்த 3 நாட்களில் 56,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று காலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:02.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் ஒரு சூப்பரான நாள். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேட்டுட்டு இருக்கிறது விருப்ப கானங்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட நான் முத்துசெல்வம். இன்னைக்கு விருப்ப கானங்கள்ல விருந்தினர் விருப்பம் பகுதி தான் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிலையத்துக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓய்வு பெற்ற நிர்வாக பொறியாளர், தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம். நல்லா ஜாலியா பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு, அவரோட இளமை பருவத்துல என்னெல்லாம் பண்ணாங்க, எந்தெந்த மாதிரியான பாடல்கள்லாம் அவருக்கு பிடிக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு நல்லா ரசிச்சு இந்த நிகழ்ச்சியை நம்ம கேட்க இருக்கின்றோம். அவருக்கு வணக்கத்தை சொல்லிடலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம். என்னுடைய பெயர் வந்து என் பாண்டியராஜன். நான் நிர்வாக பொறியாளராக மதுரை தமிழ்நாடு குடிசை பகுதி
2: முன்னாடி
3: வந்து ரொம்ப பிஸியா இருப்போம், வந்து நிக்க கூட நேரம் இருக்காதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ வந்து ரிட்டையர் ஆகிட்டோன்றது தான் பொழுது. மற்றபடி வந்து நாங்கள் செல்ஃபாக வந்து எங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து சில சமூக பணி அது இதில் ஈடுபடுத்தி எங்களுடைய நேரத்தை வந்து நல்ல முறையில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போக நான் இன்ஜினியர்ன்றதுனால கன்சல்டிங் ஒர்க்கு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்.
2: உங்களோட அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லுங்களேன் சார். குடிசை மாற்று வாரியம் அப்படின்றதோட பணி, அதோட செயல்பாடுகள் குறிப்பாக எப்படி இருக்கும்?
3: முக்கியமாக வந்து ஏழை மக்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும் டோட்டலாகவே. அதுவும் முக்கியமாக டவுன் ட்ராடன் பீப்புள், அதாவது அடித்தட்டு மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு உண்டான சர்வீஸ் நாங்கள் பண்ணுவோம். ரொம்ப ஆட்சேபரமான பகுதியில் குடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து அந்த பகுதியிலேருந்து எப்படியும் எடுக்கிற வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சி வீடுகள் கட்டி அவங்கள அங்கே வந்து மறுக்குடிய மரத்திற்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஒரு ஹெர்குலியன் டாஸ்க்னு சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து குடியிருக்கிறவங்கள வந்து நம்ம காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஈஸியாக காலி பண்ண மாட்டாங்க.
2: ஆமாம்.
3: ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், நம்ம ஆரம்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வந்து பூங்கா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 10x10 சைஸில் வந்து அவங்க வெறும் ஹட்டு அண்ட் ஓடு போட்டு இருந்தாங்க. ரொம்ப சானிட்டரி கண்டிஷன்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ இப்போ அவங்கள போய் நம்ம இறங்கணிச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அடுக்குமாடி கட்டுவோம் அப்படின்னு சொல்லி பேசல அவங்க பஸ் ஸ்டாண்டை விரிவுபடுத்துறக்காக கேட்குறாங்க. அதனால் நம்மளால் செய்ய முடியாது முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு பிரைம் லொக்கேஷனில் இருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடுமே அப்படின்ட்டு ஒரு பயப்படுவாங்க. அப்புறம் அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு பின்னாடி அந்த ஃபோட்டோ பின்னாடி சைன் பண்ணி இந்த வீடு உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்து அதுக்கப்புறம் வீடு கட்டி அவங்களுக்கே கொடுப்போம். அப்போ அவங்களுக்கு ரொம்ப
2: அவங்களுக்கு கொடுக்க அந்த ஆரப்பாளையத்தில் இருந்து உங்களுக்கு மாற்றி
3: கொடுத்தாச்சு.
2: ஓகே சார். இப்போ அடுத்த கேள்வியாக நான் கேட்க விரும்புகிறேன்னா, இப்போ அந்த குடிசை மாற்று அப்படின்றது ஒரு ஒரு மக்களோட வாழ்க்கையை அப்படி மாற்று மாதிரியான ஒரு விஷயம். அதில் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் அனுபவத்தில் செஞ்சுருக்கீங்க. அதில் வந்து உங்களுக்கே உருக்கமா ஆன ஒரு மொமெண்ட்டுன்னு அந்த பணியில் இருந்திருக்கு
3: இருக்கு. அதாவது இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா திடீர் நகர் மேலவாசல் சொல்லி ஏரியா இருக்குது. அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10x10 இது போட்டு ரொம்ப ஒரு அன்சானிட்டரியா கண்டிஷன்ல இருக்கு. ஸோ அவங்கள பூரா வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க காலி பண்ணி கொடுங்க, உங்களுக்கு இந்த இடத்துல அடுக்குமாடி கட்டுறோம் அப்படின்னு சொல்லல அவங்க முடியவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல அவங்க வந்து எங்களை வந்து பண்ணாங்க. இவ்வளவுக்கு நாங்கள் கவர்மெண்ட்ல எல்லாம் பணம்லாம் சாங்ஷன் வாங்கி கட்டுறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்குது. பட் அவங்க காலி பண்ண தான் நாங்கள் வந்து வேலை பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களை எப்படியோ ஒருங்கிணைச்சு மீட்டிங்லாம் போட்டு அதை இது பண்ணி செய்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சோம். இப்போ மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இப்போவும் நம்ம இங்கே போனோம்னா சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு
2: அளவுக்கு.
3: அதே மாதிரி எங்கள் ஆஃபீஸ் இப்போ வந்து மதுரையில் வந்து கேக்கநேரில் இருக்கு. அந்த ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து புரட்சி தலைவர் காலனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் பண்ணோம். அதுக்கு வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டி திருப்பி இப்போ அவங்களுக்கே கொடுத்துருக்கோம். அவங்க இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க.
2: சூப்பர் சார். மக்களை வந்து சந்தோஷப்படுத்துகிற பணி அது என்ன சார்? சந்தோஷத்தோட ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடுமா?
3: உரிமை குரல்ன்ற படத்தில் வந்து கல்யாண வலையோசை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து கேட்கல கொஞ்சம் இனிமையாக இருக்கும், நல்லாயிருக்கும்.

0: மீண்டும் இணைகிறோம் நேர்களே, கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பாண்டியராஜன் சார் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இப்போ அடுத்தபடியாக நீங்க வந்து 50s kid அப்படிதான் என்னங்க,
1: 1959 பிறந்தேன்.
0: 50s 60s வந்து குழந்தை இறந்த பருவம். நீங்க முதல்ல வானொலி கேட்ட தருணம் அப்படின்றத பத்தி சொல்லுங்களேன்.
1: எங்க வீடுகளில் வானொலி இருந்தது. அப்போ வந்து வானொலின்றது வந்து இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வீடுகளில் மட்டும்தான் இருக்கும். அந்த காலத்தில் எங்கள் வீடு வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்த வீடுன்றதுனால எங்கள் தாப்பனார் வந்து அவரும் ஒரு வானொலியெலாம் இன்ட்ரெஸ்ட் இருப்பார். அதனால் அவர் வந்து அதை ஒரு வானொலி வாங்கி வீட்டில் வச்சுருந்தார். அதில் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருப்போம். வீட்டில் அவங்க எப்போ காலையில் வந்தோன்னா வச்சு விட்ருவாங்க, கேட்பாங்க. அவங்க கர்நாடிக் மியூசிக்லாம் கொஞ்சம் விரும்பி கேட்பாங்க. அவங்க இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க கடை வழிக்கு அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நாங்கள் சாயந்தரம் ஃப்ரீயாக இருக்கல சினிமா இசை இதெல்லாம்
0: கேட்போம். நம்ம ஆகாஷ்வாணி வானொலியில் உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி?
1: இப்போ இப்போ இந்த நிகழ்ச்சியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பல தடவை கேட்டிருக்கேன். பல நேயர்கள், பல வந்து விருந்தினர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதை வச்சு அதெல்லாம் வந்து விரும்பி கேட்டிருக்கோம்.
0: இப்போ இன்னொரு பாடல் கேட்டுட்டு வந்து ரொம்ப சொல்லுங்கள்.

0: என்ன பாடல் பாட போறீங்க?
1: அது ரோஜான்ற படத்தில் வந்து சின்ன சின்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக்லாம் சூப்பராக போட்டிருப்பாரு. சின்ன ஒரு அந்த டிங்கிளிங் மியூசிக்காக இருக்கும் அது.
0: ஓகே சார், எங்களுக்காக அந்த பாடலை ஒரு வாட்டி பாடி காட்டுங்களேன்.
1: சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, துவித்த ஆசை, நிலவு சுட்டு முத்தமிட ஆசை, இந்த பூமி சுற்றி வராசை.
0: நேரில் நீங்கள் நம்புவீங்களா தெரியல, இவங்க பாடிக்கிட்டே இருக்காங்க, நான் இங்கிட்ட ஆடிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க. இதோ உங்களுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கோம் அனைத்து நேர்களுக்கும் இந்த பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சார், மீண்டும் நம் இணைகிறோம். சார் வந்து எனக்கு நிறைய பழைய ஞாபகங்களை கூப்பிட்டு எங்க காமிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே பழையபடி எங்களுடைய சர்வீஸ்ல இருந்த காலங்களில் வந்து அவங்க நினைவுபடுத்தி கேட்கறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. திரும்பி நாங்களே பழைய காலத்துக்கு போன மாதிரியே இருக்குது.
1: ஆமாம் சார், இன்னும் நிறையா கேள்விகள் இருக்குது, நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதே கேள்வி தான் மறுபடியும் கேட்க போகிறேன். உங்கள் சிறு வயதில் மறக்க முடியாத தருணம்?
0: சர்வீஸ் ஜாயின் பண்ணதான் மறக்க முடியாதுன்னு சொல்லணும்.
1: ஒரு அரசு வேலை கிடைச்சிருச்சு.
0: அரசு வேலை கிடைச்சதுன்றது வந்து ஒரு மறக்க முடியாத தருணம். என்ன சொன்னேன்னா, படித்து முடிச்சுட்டு சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து பதிவு வேணும், டெக்னிக்கல் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ மெட்ராஸில் டெக்னிக்கல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சிருந்தோம். பதிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் கழித்து எங்களுக்கு வந்து இன்டர்வியூ கார்ட்ஸ் வந்து பல டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தது. இப்போ எங்கள் சென்னையில் வந்து எங்கள் மாமா கிட்டுன்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்டு, ஸோ சென்னையில் இருந்தோன்ற காரணத்தினால முதல்ல இதை அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதை அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணிட்டு கேஷுவலாக தான் அட்டன் பண்ணேன். இப்போ அடுத்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே எனக்கு ஜாப் வந்து போட்டு அப்பாயின்மெண்ட் வந்துச்சு.
1: அது கிடச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னே உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு?
0: ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
1: அந்த தருணம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். ஏன்னா யாராக இருந்தாலும் அரசு வேலை அப்படின்றது ஓகே சார். ஆனால் அப்படி நாங்கள் உங்களை விட்டுற மாட்டோம். நீங்கள் வந்து பொறுப்பான ஒரு காரியத்தை சொல்லிட்டீங்க. சிறு வயதில் மறக்க முடியாதுன்னு வேற ஏதாவது ஜாலியாக பண்ணது அந்த மாதிரி?
0: ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து நானும் எதிர் வீட்டில் வந்து ரவின்னு சொல்லி, இப்போ அவர் வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருக்கார். அவரும் வந்து ஒரே கிளாஸ்மேட்டு, ஒரே கிளாஸு. எங்கே போனாலும் ஒன்றா போவோம், சுத்தம் வருவோம் அந்த மாதிரி. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். வந்து என்ன பண்ணுவோம், சம்மர் வெக்கேஷன்ஸ் அதில் வந்து சயின்டிஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து செஞ்சு பார்ப்போம். ஒரிஜினலாக வந்து நம்ம சயின்டிஸ்ட் ஆகணும்னு தான் நான் வந்து இது விருப்பம். ஸோ அதனால் வந்து சயின்ஸ் இது சம்மந்தப்பட்டது பூராமே நாங்கள் வந்து இது பண்ணிகிட்டே இருப்போம்.
1: சரி,
0: சின்ன சின்ன மாடல்ஸ். இதில்
1: இப்போ எத்தனை வயசு இருக்கும்போது சொல்கிறீங்க?
0: நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 8th, 9th அந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: சரி,
0: அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, அட்டையிலே வந்து ஒரு கேமரா செஞ்சு, பின்ஹோல் கேமரா.
1: ஆமாம் ஆமாம்,
0: வேணும் செஞ்சு அதை வந்து ஃபோட்டோ எடுப்போம். அப்போ ஃபிலிம் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த ஃபிலிம் போட்டு ஃபோட்டோ எடுத்து சித்திரை திருவிழா இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஒரிஜினலாக ஸ்டூடியோவில் கொடுத்து கழுவி ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு அதை வந்து இவங்கள்ட்டே காமிச்சிருவோம். ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸிபிஷனில் வச்சுருவோம்.
1: சார், 9வது படிக்கும்போது நானும் என்ன பண்ணிருந்தேன் கேட்குறாங்க தயவு செஞ்சு. ஆனால் எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸ்கூலில் என்ன சொன்னாங்க காட்டிட்டு?
0: அது வந்து ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க எங்களுக்கு.
1: கண்டிப்பாக
0: கேட்டு அது வந்து பேப்பரில் வர வச்சு, பேப்பர் நிருபர்களில் வர வச்சு,
1: நியூஸில் வந்து
0: நியூஸில் பேப்பர் வந்தது. ஸ்கூல் பாய்ஸ் மேக் கேமரா ஃபார் ₹4 அப்படின்னு
1: சொல்லிட்டு.
0: ஆமாம், 4 ரூபாய்க்குள்ள அந்த பிளன்ஸோட காஸ்ட் வந்து 2 ரூபா. அந்த அட்டைக்கிட்ட பசகிச இதெல்லாம் இது பண்ணதுக்கு ஒரு 2 ரூபா, மொத்தம் 4 ரூபா. 4 ரூபாவில் அந்த இது செஞ்சிட்டோம். அவ்வளோதான்.
1: நீங்கள் சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது சார். நீங்கள் வந்து சின்ன ஒரு அது எப்படி ஒரு பாக்ஸில் எடுத்து செய்கிற அந்த ஃபிலிம் வச்சு?
0: ஆமாம், இது பாக்ஸ் அட்டை, நோட் அட்டை இருக்கு இல்லையா, பழைய நோட் அட்டை, அதையே கட் பண்ணி மேலே பிளாக் பேப்பர் தான் மெயினாக முக்கியமானது. பிளாக் பேப்பர் வாங்கி அது பூரா ஒட்டி ஒரு சின்ன லென்ஸ் வச்சு, பின் ஹோல் வச்சு, அதுலேயே வந்து ஒரு ஒய் மாதிரி இது இருக்கும். அதை அடிச்சோம்னா டக்குன்னு கிளிக் ஆகிடும்.
1: அது அப்படியே போய் சித்திர திருவிழா எடுத்துருக்கீங்க?
0: சித்திர திருவிழா எடுத்து
1: கேட்கும் போதே பயங்கரமாக இருக்கு. இது வந்து மியூசியத்துலேயே வைக்கலாம் போல. இப்போ வச்சுருக்கீங்களா அந்த ஃபோட்டோஸ்? சொன்ன கையில்
0: ஃபோட்டோஸ் இருக்கும், எங்கேயாவது இருக்கும்.
1: ஐயோ, எங்கேயாவது இருக்குன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பாக எடுத்துருங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் பெரிய பெரிய சாதனைகள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சூப்பர். அப்படியே நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்கலாம்?
0: காற்றினிலே வரும் கீதம் அப்படின்ற படத்தில் வந்து ஜெயச்சந்திரன் பாடியிருப்பார், சித்திர சுவானம் சிரிக்க கண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதை கேட்கலாம்.
1: கேட்கலாம், ஆனால் அப்படியே நம்ம முடிக்க மாட்டோம் இல்லையா? கண்டிப்பாக எங்களுக்காக இதையும் நீங்கள் பாடி காட்டணும்.
0: ஏ குயிரல வழி கண்டல வள தையர தையா, தையர தையா, சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன், முத்துக்கு முத்தான கண்ணம்மா, என் கண்ணுக்கு கண்ணான கண்ணம்மா.
1: சார், நீங்கள் வந்து அரசு அதிகாரின்னு சொல்லி என்கிட்ட பொய் சொல்கிறீங்க. நீங்கள் நல்லா பாடுறீங்க. 9வது படிக்கும்போது

0: கேமராலாம் உருவாக்கியிருக்கீங்க, பல வித்தைகளை வந்து நீங்கள் கற்று வச்சுருக்கீங்க.
1: கேமரா மட்டும் இல்லை, இந்த நம்ம வந்து சந்தையில் பழைய சந்தையில் போய் சின்ன சின்ன அந்த பழைய காலத்தில் கிராம் ஃபோன் மிஷின் சின்னது ரிப்பேர் ஆனது, அதை எடுத்து வாங்கிட்டு வந்து அதை ரிப்பேர் பண்ணி அது ஒரு
0: ஒரு நிமிஷம் அதை பற்றி நீங்கள் அந்த கிராம் ஃபோனை வாங்கி என்ன பண்ணீங்கன்றதை இந்த பாடலுக்கு பிறகு நம்ம கேட்டுருவோம். இதோ பாடல் உங்களுக்காக.

0: மீண்டும் நினைக்கிறோம் நேரிலே கிராம போன போய் சந்தையில வாங்கி ஏதோ பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டுருவோம். சொல்லுங்க, மதுரை சந்தைக்கு போனீங்க.
1: கிராம போன் வந்து பழையது ரிப்பேர் ஆனது கிடக்கும். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் போர்ஷன் மாதிரி இருக்கும், அந்த மிஷின் அது ரிப்பேராக இருக்கும். அதெல்லாம் எடுத்து எடுத்து கலட்டி சுத்தம் பண்ணி அதை திருப்பி ஓட வச்சு, ஸ்ப்ரிங்கில் வச்சு அதை ஓட வச்சு, அது வந்து ஒரு சின்ன ஸ்கேல் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம ஸ்கேலில் வந்து ஒரு சின்ன தீப்பெட்டி, அந்த தீப்பெட்டியில் ஒரு பின் போட்டு அந்த பின்னை வந்து அந்த காலத்தில் வந்து

0: மரக் ரெக்கார்டுன்னு சொல்லுவோம், பெருசாக இருக்கும்.
1: ஆமாம்,
0: அதை வந்து அதில் கரெக்டாக போட்டு ஓட வச்சு அந்த பின் வந்து வைப்ரேட் ஆகி அந்த தீப்பெட்டி பாடும்.
1: ஆஹா, பல விஷயங்கள் பண்ணிருங்க. அந்த கிராம் ஃபோன் வந்து அது அப்போ ஸ்கூலில் போய் காட்டினீங்களா?
0: ஆமாம், அதையும் சேர்த்து, அது ரெண்டுமே சேர்த்து தான் வந்து பேப்பரில் போட்டாங்க. அது
1: ஓ, கிராம் ஃபோனும் பின் ஹோல் கேமரா.
0: பின் ஹோல் கேமராவும்.
1: சூப்பர் சூப்பர் சார், வியக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்களே ஒவ்வொரு சம்பவத்துலேயும். நேரில் இதுவரை நம்ம வந்து விருந்தினர் உருவம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பாண்டிய ராஜன் சார் வந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க ஜாலியாக. இதனோட தொடர்ச்சியை மீண்டும் நாளை காலை நம்ம கேட்க இருக்கின்றோம். மீண்டும் இணையலாம் நேர்களை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருந்தினர் விருப்பம்.
0: நேர்களுக்கு வணக்கம், நாளைக்கும் மீண்டும் நாம் சந்திப்போம்.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
1: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. செல்ல பிராணிகள் வளர்ப்பில் கவனம். உலக விலங்குவழி நோய்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் மதுரை மாவட்டம் முடுவார்பட்டி அரசு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஜி சுரேஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன்.
3: நெஞ்சம் நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உலகம் தோன்றிய காலம் பிரபஞ்சமானது அக்னி குழம்பாயிருந்து அதிலிருந்து பிரிந்து வந்த நம்மளுடைய பூமி பந்து நீர் மூலமாக தோன்றிய ஒரு செல் உயிரி. அதனுடைய பரிமாண வளர்ச்சியில் இன்றைக்கு மனிதனாக நாம் பரிமாணம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சங்கிலி தொடரானது சிறிய உயிரி முதல் மனிதர்கள் வரை பல கோடி உயிர்கள் இந்த புவியில் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. எல்லாருக்குமே இங்கே வாழ்வதற்கான உரிமைகள் இருக்குது அப்படின்ற ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா பரிமாண வளர்ச்சியில் அதிகமான பரிமாணம் எடுத்தது மனிதன் என்று கூறலாம். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய படிநிலை விலங்கினம் அப்படின்னு சொல்லுவாங்க.

0: விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா காட்டு விலங்குகள் இருக்குது. அதிலிருந்து ஓநாய் அப்படின்ற அந்த ஓநாய் உயிரினத்திலிருந்து மருவி வந்தது, மாறி வந்தது நாய் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய வீட்டு வளர்ப்பு பிராணிகளாக மாறி இன்றைக்கு நம்முடைய வீட்டை ஆக்கிரமித்து செல்லமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றன. ரொம்ப பேர் வந்து பெட் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிரினம், அந்த விலங்கு, அந்த மிருகம், அந்த வளர்ப்பு பிராணி மீது அதிகமாக அக்கறை, அதிகமான அன்பு செலுத்தி வரக்கூடிய இந்த நேரத்தில் விலங்கு மூலமாக மனிதனுக்கு நோய் பரவக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகி கொண்டிருக்கின்றன அப்படின்றதுக்காக வேர்ல்டு ஜூனோசஸ் டே அப்படின்ற நாளை இன்றைக்கி நம்ம விழிப்புணர்வாக பகிர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதையொட்டி விலங்கு வழி தொற்று அதற்கான காரணம் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றத இன்றைக்கு நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்க நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறார் கால்நடை உதவி மருத்துவர் ஜி சுரேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: செல்ல பிராணிகள் எல்லாருக்கும் பிடிக்கும், அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: கண்டிப்பாக.
0: இப்போ நம்ம வீட்டில் யார்ட்டையாவது கோச்சிட்டு போனோம்னா திருப்பி வந்தால் பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு நாயோ போனே அப்படி கிடையாது. வந்தவொடனே நம்ம அதை அடிச்சுட்டு போனால் கூட அதை ஒன்று திட்டிட்டு போனோட திருப்பி வந்து நிற்கும். ஆனால் இந்த வகையான கால்நடை இருந்தாலும் சரி, இல்லை விலங்குகள் இருந்தாலும் சரி, இல்லை வளர்ப்பு பிராணிகள் இருந்தாலும் சரி, அதுகளுக்கும் நோய் தொற்றுகள் ஏற்படுவது நமக்கு தெரியும். ஆனால் அதிலிருந்து மனிதர்களுக்கு எப்படி வந்து இந்த நோய் தொற்று ஜூனோசிஸ் அப்படின்றது பரவுவதற்கான காரணம் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் என்னென்ன டாக்டர்?
1: விலங்கிலங்கள் எல்லாத்திலேயுமிருந்து எல்லா நோய்களும் நமக்கு பரவுறதில்லை. ஒரு சில நோய்கள் வந்து விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவுகிறது, அதை தான் நம்ம ஜூனோசிஸ்ன்னு சொல்கிறோம். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா வெறி நோய், ரேபிஸ்ன்னு சொல்லக்கூடிய வெறி நோய் வந்து நாய்களிலிருந்து பரவக்கூடிய ஒரு நோய். அது மட்டும் இல்லாமல் நிறையா நோய்கள், அதாவது நம்முடைய நாய்களில் வந்து பார்த்திங்கன்னா டேப் வாம்னு சொல்லக்கூடிய நாடாப்புழு, ரவுண்ட் வாம், ஹூக் வாம்னு சொல்லக்கூடிய பாராசிட்ஸ், அதாவது உடலில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய குடல் புழுக்கள்,
0: ஒட்டுண்ணிகள்னு
1: சொன்னால் வெளியில் இருக்கிறத ஒட்டுண்ணிகள்னு சொல்லுவோம், புற ஒட்டுண்ணிகள், அக ஒட்டுண்ணிகள், இது வந்து அக
0: ஒட்டுண்ணிக்குள்ள
1: உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய அது வந்து உயிரினங்கள். இதன் மூலியமாக என்ன பண்ணும் அப்படின்னா அதோட வாழ்க்கை சுழற்சி, அதாவது அதோட முட்டைகள், லார்வாக்கள், இப்படியே வந்து அந்த ஒட்டுண்ணிகளோட வளர்க்குற சுழற்சி இருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டைகள் எல்லாமே நாய்களுடைய தோலில், முடிகளில், அது பயன்படுத்தின தரைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அந்த முட்டைகள் எல்லாமே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த முட்டைகளில் வந்து நம்ம தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோபி ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் அன்பாக ஆசையாக நம்ம வந்து நம்முடைய செல்ல பிராணிகளை அப்படியே தடவி கொடுப்போம், இது பண்ணுவோம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நம்ம தடவி கொடுத்துட்டு எல்லாத்தையுமே கைகள்லாம் சுத்தமாக கழுவிடுவோம்னா அதில் வந்து விழிப்புணர்வு மட்டும் கிடையாது. இப்போ டக்குன்னு எடுத்து வேறு ஏதாவது அம்மா எடுத்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டோம். ஸோ அப்படிலாம் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லார்வா வந்து நம்ம உடம்புலையும் போயிட்டு அதோடைய வாழ்க்கை சுழற்சி ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பித்ததுன்னா நிறையா கட்டிகள் உருவாகிறது நம்முடைய உடல் உறுப்புகளில், லிவர்லேயோ, பிரெயின்லேயோ, ஈவன் பிரெயின்லாம் வரும். ஸோ இதெல்லாம் அது பேர் ஹைடாடிட் சிஸ்டன் பேர். ரேபிஸ்லாம் வந்து லெப்டோஸ்பைரோசிஸ், இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச நோய்கள். இது எல்லாமே நிறையா தெரியாத நோய்கள் நம்மக்கிட்ட, நிறைய விழிப்புணர்வு இல்லாத நோய்கள்லாம் விலங்கினங்கள்லேருந்து நமக்கு வர்றதுக்கு நிறையா சாத்தியக்கூறுகள் இருக்கிறது.
0: என்னென்ன வகையான நோய்கள் டாக்டர் அதெல்லாம்? இப்போ நம்ம ரேபிஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும், அது இல்லாமல் அதாவது கண்ணுக்கு தெரியாத சில கிருமிகள் இருக்கும். நம்ம வந்து விலங்கிட்டு இருந்தால் அந்த நோய் வந்திருக்குன்றதா அந்த விழிப்புணர்வு இல்லைன்ற பட்சத்தில் அது என்ன அறிகுறி என்னவாக இருக்கும், அது என்னென்ன வகையான நோய்கள்லாம் இருக்குது பொதுவாக?
1: பொதுவாக விலங்குகள்னு வச்சுக்கலாம், இதில் வந்து செல்ல பிராணிகள் நம்ம கொண்டு போகிறோம். செல்ல பிராணிகள்லாம் நாய்கள், பூனைகள், பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, இதில் இருந்தெல்லாம் நமக்கு வந்து நோய்கள் வருது. இப்போ நாய்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வெறி நோய் வந்து அதிலிருந்து தான் வரும். நாய் கடித்தாலோ இல்லை பரண்டி வச்சாலோ, அதாவது நாய்களுடைய எச்சிலிருந்து தான் நமக்கு வந்து இந்த வைரஸ் கிருமி பரம்புது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சில விஷயங்கள்லாம் நிறையா தெரிஞ்சு வச்சுருப்போம், பேப்பரில் படிச்சிருப்போம். அவங்க வளர்த்த நாய் தான், ஆனால் அது வந்து லேசாக பரண்டி வச்சதுனாலேயே அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் கழித்து இல்லை 8 மாதம் கழித்து தான் இந்த நோயுடைய அறிகுறியே வெளியே தெரிய ஆரம்பித்ததெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், பேப்பர்லலாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பரண்டி வச்சது அப்படின்னா என்னென்னா, இப்போது அந்த டாக் வந்து அந்த நகத்தை வந்து லிக் பண்ணியிருக்கோம், அதோட நகத்தை லிக் பண்ணியிருக்கோம், அப்போது வந்து அந்த எச்சில் வந்து அந்த கால் நகத்தில் இருந்திருக்கும். அதன் மூலியமாக தான் நமக்கு வந்திருக்குமே தவிர நமக்கு தெரியாது. ஏன்னா பரண்டி வச்சு தான் நம்ம வந்து தடுப்பூசி போட்டிருக்க மாட்டோம். நாம் என்ன சொல்லுவோம், நாய் வந்து கடித்தால் ரத்தம் வர மாதிரி கடிச்சிருச்சு அப்படின்னாக்கா உடனே வந்து தடுப்பூசி போடுங்க, நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வச்சுருக்கோம். ஆனால் பரண்டி வச்சாலோ இல்லைன்னு லிக் பண்ணாலோ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண வேணாம், நம்ம வந்து பொதுவாக எடுத்து வச்சுருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் பரண்டி வச்சா கூட அதோடைய எச்சில் இருந்து அது பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இப்போ எல்லாமே வந்து தடுப்பூசி போட்டுக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த லார்வா இதெல்லாம் உள்ளே போய்

0: நமக்கு வந்து இந்த சிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து இறப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நமக்கெல்லாம். அது இல்லாமல் சில நேரங்களில் வந்து மூளையில் கட்டி உருவாயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் அறிகுறி எல்லாமே வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பேர்ட்ஸ் இருக்குது, ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா கோவிட் வந்தது இல்லையா, அது கூட நம்ம விலங்குலேருந்து பரவன நோய் தான். கோவிட் 19 வந்தது இல்லையா, நமக்கு வந்து விலங்குலேருந்து பரவன நோய் தான். அதே மாதிரி பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸான் இருக்குது. அப்புறம் ஸ்வைனில் வந்து ஸ்வைன் ஃபீவர்னு இருக்குது. அதே மாதிரி இப்போ ஆடு மாடுன்னு வச்சுக்கோங்க, மாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லப்போனால் நமக்கு வந்து அது தெரியவே தெரியாது, புருசுலோசிஸ்ன்னு சொல்லி ஒரு நோய் இருக்குது. இந்த புருசுலோசிஸ் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பெரிய அளவில் காய்ச்சல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் விட்டு விட்டு காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கும். மாட்டிலிருந்து தான் வந்திருக்கானே நமக்கு தெரியாது.
1: டயக்னோசிஸ் பண்ணால் தான் நமக்கு
0: அது கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது வந்து விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் சரியாகாமல் இருக்கும். அப்போ இது வந்து மாட்டிலிருந்து வரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் டியூபர்குலோசிஸ் வந்து மாட்டிலிருந்து வரும்.
1: டிபி
0: காசநோயின்னு சொல்லணும்னா அது வந்து நமக்கு வந்து மாட்டிலிருந்து வரக்கூடியது. இதெல்லாம் வரும்னா ஒரு சில நேரங்களில் பச்சை பால்லாம் குடிக்கிறோன்னு சொல்லி ஆர்வமாக போய் குடிச்சிருவாங்க, காய்ச்சாமல் குடிக்கிறது. ஏன் ஆட்டிலிருந்தும் வந்து இந்த டிபி நோயெல்லாம் பரவும், அதுலேருந்தும் புருசுலோசிஸ் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து ஐதீகம்னு சொல்லிட்டு இல்லைனா மருந்துகள்னு சொல்லிட்டு வெள்ளாட்டு பால் அப்படியேவும் பச்சை வாங்கி குடிக்கிறது, அப்படி கண்ணை திறந்துட்டு பாலை வந்து தெளிச்சிக்கிறது, இது எல்லாமே வந்து இதோடைய இந்த நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிடும். ஒருவேளை அந்த மாட்டிலேயோ அந்த ஆட்டிலேயோ அந்த நோய்கள் இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு தெரியாது, நம்ம ஆட்டில் வந்து இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா புருசுலோசிஸ் வந்து அந்த ஆட்டில் எப்போ வெளிப்படும் அப்படின்னாக்கா ஆட்லேயோ மாட்டிலையோ எப்போ வெளிப்படும்னா அது வந்து 8 சினையாக இருந்தால் அது கண்டு போகிற சமயத்தில் தான் அந்த நோயோட தாக்கமே மாட்டுக்கே தெரியும். அப்படின்னா அது வரைக்கும் அது உள்ளே தான் இருக்கும், மாட்டுக்குள்ளே தான் இருக்கும், அது வெளிப்படுத்தாது. அப்படி ஒரு சமயத்தில் நம்ம வந்து அதில் உள்ள பால் நம்ம பச்சையாவோ இல்லைனா அது காய்ச்சாமல் குடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
1: அதே மாதிரி சில பேர் வந்து பச்சை முட்டை அதாவது ரொம்ப ஆரோக்கியம் சொல்லி கொடுத்தாங்க, அதனால என்ன தாக்கம் இருக்கும் டாக்டர்?
0: பொதுவாக வந்து சார் இந்த பச்சை முட்டையில் கொடுக்கும்போது சால்மோனோலோசிஸ்னு சொல்லி ஒரு நோய் உண்டு வரும். இது என்னென்னா வயிற்றுப்போக்கு ஆகிறது. நிறையா வந்து என்ன ஆகுனாக்கா நீங்கள் வந்து இறப்பு ஏற்படக்கூடிய அளவு கூட இந்த தாக்கம் இருக்கும் பச்சை முட்டையில் சாப்பிடும்போது. ஒன்றும் இல்லை மைனஸ்ன்னு சொல்லி நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது ஏற்படுற பச்சை முட்டையிலேருந்து தயாரிக்கக்கூடாதுலாம் சொல்லி நம்ம
1: பேன் பண்ணியிருக்கோம்.
0: ஸோ அது எல்லாமே வந்து இந்த சால்மோனோலோசிஸ் தான், நம்மளுடைய ஃபுட் பாய்சன் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இந்த பச்சை முட்டையிலேருந்து வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மறந்துட்டோம், நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த உடற்பயிற்சியாளர்கள் உடற்பயிற்சி செய்கிறவங்க இவங்கெல்லாம் பச்சை முட்டை குடிப்பாங்க. காலையில் எந்த சொன்னேன் ஒரு அட்டை நிறையா பச்சை முட்டை வச்சு குடிச்சிட்டு போய் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறையா பார்த்திங்கன்னா பால்னஸ் வழுக்கையெல்லாம் வந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பச்சை முட்டையில் வந்து பயோட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விட்டமின் வந்து நம்ம உள்ள நம்மளுடைய உடம்பு வந்து ஏற்றுக்க முடிய அளவுக்கு இதை வந்து பேன் பண்ணிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், பயோட்டின் டிஃபிஷியன்சி வரும், டிஃபிஷியன்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக முடி கொட்டு போயிடும், வழுக்க வந்து உருவாயிரும். ஸோ பச்சை முட்டை குடித்தா அவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா வழுக்க தலையோடு இருப்பாங்க, ஆனால் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும், அவங்க வந்து உடற்பயிற்சியாளராக இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
1: மாதிரி இருக்கும் முக்கியமான
0: ஒரு முக்கியமான ஒரு
1: விலங்குகள் இருந்து ஏற்படக்கூடிய நோய்கள் பார்த்தோம்னா ஏகப்பட்ட நோய்களை வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம்,
0: அடிக்கிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம்.
1: ஒரு வீட்டில் வந்து ஒரு நாய் அல்லது பூனை வளர்க்கிறப்ப நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்?
0: கண்டிப்பாக சார், இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக என்னன்னா நம்ம வந்து ரொம்ப செல்லமாக வளர்க்குறோங்கிற பேரில் நம்மளுடைய பெட்ரூம் வரைக்கும் கூட சில நேரங்களில் வந்து பெட்டில் கூட அந்த டாக்லாம் வந்து இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு முத்தம் கொடுக்கறது அந்த மாதிரியான செய்திகளை நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறோம், பார்த்துக்கிறோம், பழகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். இப்போ நான் சொன்ன நோய்கள்லாம் வந்து அதுலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ இப்படிலாம் நம்ம வீட்டிலலாம் கொண்டு வந்து வைக்கிறோம், அதை வந்து நம்ம வீட்டில் வந்து வெளியிலேருந்து இல்லாமல் உள்ள வரைக்கும் வச்சுக்கிறோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம செய்ய வேண்டியது நாய்களை வந்து ரொம்ப சுத்தமாக பராமரிக்கணும். அடிக்கடி வந்து அதற்கான ஷாம்பு சோப்புலாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் விஷயம் நம்ம வந்து ரொம்ப நீட்டாக அதை வந்து பராமரிக்கணும் முதல்ல. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால் இதுக்கு வந்து தடுப்பூசி முறையாக நம்ம போடணும். என்னென்ன தடுப்பூசிலாம் போடலாம் அப்படின்னா டாகை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 to 8 weeks அதுக்கு வந்து THIPPன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த நோய்கள் வந்து நாய்க்கே வராமல் இருக்கிறதுக்காக. நாய்களுக்கே அந்த நோய்கள் 7 இருக்குது, அந்த நோய்கள்லாம் வந்து வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம தடுப்பூசி போடுறோம். அது ரொம்ப முக்கியம், ஏன்னா அதோடைய உயிர்களுக்கு காப்பாற்றுறதுக்கு இந்த 7 வராமல் இருக்கிறதுக்கு இந்த தடுப்பூசி போடணும். திரும்ப அதே தடுப்பூசியை ஒரு 21 கழித்து திரும்ப பூஸ்டராக போடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு டைம் போட்டால் போதும், இந்த வேக்சின் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரேபிஸ் வேக்சின், ஆன்டி ரேபிஸ் வேக்சின், வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள்

0: கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை வந்து நம்மளுடைய ஒரு பிரைமரி இதாக வச்சுக்கணும். நீங்கள் தடுப்பூசி போடுறீங்க அப்படின்னா வெளிநோய் தடுப்பூசி கட்டாயமாக போட்டிருக்கணும். ஏன்னா அதில் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய உடம்புல வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, கியூரபிளே கிடையாது. நமக்கு சிம்டம்ஸ் வெளியில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான், நீங்கள் வந்துட்டு இறப்பு தான் அப்படிங்கிறது தான் முடிவாக இருக்கும்.
1: மனிதர்களுக்கு வந்து ரேபிஸ் தாக்குதலுக்கு ஆட்பட்டாங்க அப்படின்றதுக்கான அறிகுறிகள் எப்படி டாக்டர் இருக்கும், ஆக்சுவலி எப்படி கண்டுபிடிக்கலாம்?
0: காய்ச்சல் இருக்கும் சார், காய்ச்சல் இருக்கும். அவங்களால வந்து தண்ணி கூட முழுங்க முடியாது, அவங்க சாப்பிட முடியாது. அப்படியே வந்து நாய்கள் எப்படி பண்ணும் அந்த மாதிரி லிக் பண்ணுற மாதிரி அந்த அறிகுறிகள் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி விரக்தியை பார்ப்பாங்க, இல்லை சில நேரங்களில் கத்துவாங்க, கடிக்க வருவாங்க, அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல இரும்பு அதெல்லாமே எடுத்துக்கிடுவாங்க, அந்த மாதிரி கையெல்லாம் வச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ஆக ஆரம்பிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, தண்ணி கூட முழுங்க முடியாது, அப்படியே வந்து ஆயிடுவாங்க.
1: அதாவது ரொம்ப கொடூரமான வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டப்ப மூளையை நேரடியாக தாக்கக்கூடியது ரேபிஸ்ன்றாங்க. அது அதனுடைய அந்த சைக்கிள் எப்படி டாக்டர் இருக்கும்? ரேபிஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்தவுடனே அது என்னென்னலாம் பண்ண ஆரம்பிக்கும்? அதில்
0: இது வந்து ஒரு வைரஸ், வைரஸ் நோய். இது என்ன பண்ணும் அப்படின்னா, சலைவா இருக்கு இல்லைங்க, டாக்டோட சலைவால தான் இது வந்து வெளியில வரும். நாயிலிருந்து வெளியில வர்றதுக்குன்னா அதோடைய ஒரே வழி அதோடைய சலைவா, எச்சில் வழியா தான் அது வந்து வெளியில வரும். ஸோ இப்போ நாய் வந்து நம்மள கடிக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த கடிச்ச உடனே இந்த நாய் கடிச்ச இடத்துல நரம்பு இருக்கும் நமக்கு, நம்ம அந்த நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா, அது எல்லா இடத்துலயும் அது வந்து இருக்கும். அப்போ அந்த நரம்பு வழியா தான் இது வந்து டிராவலே பண்ணும். இந்த வைரஸ் வந்து ரத்தத்தில் போகாது, தசை வழியாக போகாது, நரம்பு மண்டலம் இருக்குல்ல நியூரான்ஸ், நியூரான்ஸ் வழியாக தான் இது வந்து ட்ராவல் பண்ணும். அப்படி நியூரான்ஸ் வந்து இவருடைய மொத்த கண்ட்ரோலும் வந்து பிரெயின் தான். ஸோ அங்கே போய் வந்து லாஜ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மூளையிலேருந்து என்ன பண்ணும், எல்லா நரம்புக்கும் செய்தி அனுப்புறது மூளை தான். அப்போ அங்கே வந்து செயல் இழந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட முடியாமல் இருக்கிற அந்த நரம்பு மண்டலங்கள்லாம் அப்படியே வந்து செயல் எடுக்க ஆரம்பிச்சிடும். முழுங்கிறதுக்கான செயல்பாடுகள், மோட்டார் நோட்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நரம்பு மண்டலம் சுத்தமாக செயலிழந்து நம்மளுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் வந்து செயல்பாடு இழந்துடும். ஸோ இதுதான் அந்த நோயோட மிக தீவிர தாக்குதல். ஒரு வாட்டி நரம்பு மண்டலம் செயலிழந்துருச்சு அப்படின்னா நம்மளால் வந்து ரெக்கவர் பண்ணவே முடியாது.
1: அதுக்காக வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ்,
0: மெடிசன்ஸ் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அது தடுப்பூசி மட்டும்தான். அதைத்தான் வந்து நம்ம 1885 லூயிஸ் பாஷருங்கிறவர் ஜூலை 6 ஒரு 9 சிறுவனுக்கு அந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சினை போட்டு அதை வந்து சக்ஸஸ் பண்ணி காமிச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வேர்ல்டு ஜூனோசிஸ் டேவை நம்ம கொண்டாடிட்டுருக்கோம், ஜூலை 6. ஸோ இதை வந்து நம்ம முதன் முதல்ல வந்து பண்ணவர் இந்த லூயிஸ் பாஷருங்கிற ஒரு அறிவியலர். அவர் வந்து தடுப்பூசியை வந்து செலுத்தி இதை சரி பண்ணார். அப்போ வந்து ஒரு வாட்டி நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கடித்த இடத்துல நல்ல உப்பு சோப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, துவைக்கிற சோப்பு இருக்கு இல்லையா, அந்த சோப்பை போட்டு நல்லா கழுவிட்டே இருக்கணும். ஓடும் தண்ணியில், அதாவது எப்படி சொன்னாங்கன்னா டேப்பு திறந்து விட்டுறணும், ரன்னிங் வாட்டர், டேப்பு திறந்து விட்டுட்டு அந்த அப்படியே அந்த இடத்துல எங்கே கடிச்சுன்னு நம்ம கடித்தாலும் சரி, இல்லை நாயிலேருந்து இன்னொரு நாய் கடிச்சிருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கடித்த இடத்துல ஒரு 15 வந்து நீங்கள் அப்படியே தேய்ச்சி விட்டே இருக்கணும். சோப்பு வந்து அந்த கிருமியோட எண்ணிக்கையை குறைச்சிரும். ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஓட தண்ணியில் கழுவிட்டே இருக்கணும், சோப்போடு கழுவிட்டே இருக்கணும். அடுத்தது இம்மிடியேட்டாக வந்து வேக்சினேஷன் பண்ணணும், தடுப்பூசி போடணும். இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளோ ஆழமாக கடிச்சிருக்கு, இல்லை எவ்வளோ ரத்தம் அதிகமாக வந்திருக்கு, இதெல்லாம் வச்சு நமக்கு வந்து இம்யூனோக்ளோபுலின்னு சொல்லுவாங்க, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற இம்யூனோக்ளோபுலின்ஸ் இருக்கு இல்லையா, அது யாருக்குமே வந்து கடித்த இடத்துலேயே வந்து அந்த இன்ஜெக்ஷனை போடுவாங்க. அப்படி போடும்போது அங்கே இருக்கிற ஆன்டிஜென்ஸ் எல்லாமே அதில் அந்த வைரஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ளே லாஜ் ஆகி முடிச்சிடும். ஸோ அந்த ஒரு வீரியத்தை குறைக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல தடுப்பூசி போடுவாங்க. அதுக்கப்புறம் 3, 7, 21, 14 இப்படி வந்து வரிசையாக வந்து அவங்களோட தடுப்பூசி போடணும். அது எவ்வளோ அப்படின்னா எந்த அளவு கடிச்சிருக்குங்கிற பொறுத்து எத்தனை தடுப்பூசி போடுறது அப்படிங்கிறது. இதே தான் நாய்களுக்கும் மனிதர்களுக்கும், மனிதர்களுக்கும் அதே மாதிரி தடுப்பூசி போட்டுகிட்டே இருக்கணும் போஸ்ட் பைட் வேக்சினேஷன். இதே நாய்க்கு 100 நாய் கடிச்சதுனாக்கா அதையும் வந்து நம்ம இதே மாடலில் தான் நம்ம பண்ணுறோம்.
1: முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நாய் கடிச்சா வந்து வயிற்றில் எத்தனையோ தடுப்பூசிலாம் போடுவாங்கன்னு நிறையா இருந்தது. ஆனால் இப்போ தடுப்பூசிகள் அந்த அளவுக்கு நிறையெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏன் அப்போ அத்தனை தடுப்பூசிகள் போடப்பட்டனா, அது இப்போ ஏன் குறைவாக போடப்படுது, மருத்துவ ரீதியான வளர்ச்சி எப்படி டாக்டருக்கு?
0: சார் இது வந்து ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா விஷயங்களை நம்ம மருத்துவம் வந்து முன்னேடிச்சு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆன்டிஜென்ஸ் ஆன்டிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய என்னென்னா அந்த வைரஸ் அப்படியே வந்துட்டு எந்த இடத்துல இருந்துச்சோ அதெல்லாம் அப்படி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு விஷயங்கள் செய்வாங்க. அந்த எல்லாமே பாசிட்டிவ்ஸ் வந்து அவனுடைய வீரியத்தை குறைப்பாங்க, குறைச்சி குறைச்சி கொண்டு வந்து அதை வந்து வீரியம் இல்லாத ஒரு ஆன்டிஜென்

0: ஆன்டிஜனை உருவாக்கும். அதாவது அந்த ஆன்டிஜன் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா நோய் வராது, ஆனால் அதற்கு எதிரான ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம வந்து உடம்பில் எடுத்து பண்ண ஆரம்பிக்கும். அப்படியான விஷயங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் இல்லை. நம்ம வந்து இப்போ ஈஸியாக நம்மளால் ஒரு வேக்சினை வந்து கொண்டு வந்துட முடியும். அப்போ அந்த காலத்தில் கிடையாது. திரும்ப திரும்ப இன்ஜெக்ஷனை கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆன்டிபாடிஸை நம்ம உடம்பில் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. சின்ன ஒரு ஒன்றுமே இல்லை, நம்ம நிறையா ஆன்டிஜென்ஸை உள்ளே கொண்டு வந்துடலாம். அதாவது டைட்டர் வேல்யூன்னு சொல்லுவாங்க, நம்பர் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகமான எண்ணிக்கையில் அந்த ஆன்டிஜென்ஸை அந்த ஒன்றுமில் கொண்டு வர முடியும். இப்போது அது ஒன்றுமில்ல போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல உருவாக ஆரம்பிக்கும். அதனால தான் இப்போ நம்ம வந்து முன்னாடி
1: மருத்துவ முன்னேற்றம்.
0: ஆமாம், உண்மையில தான். அப்போ வந்து 21 ஊசி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, தொப்புளை சுற்றி 21 ஊசி போடுவாங்க, அது பயங்கர பெயினாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லை. 1 ml நீங்கள் வந்து நீங்கள் சாதாரணமாக கையிலே
1: போட்டுக்கலாம்.
0: அழகாக வந்து டெட்டாலிஸ் மசில் போடுவாங்க, போட்டாச்சுனாக்கா அது வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் ஆன்டிஜென்ஸ் உள்ள அதிகமாக இருக்கும், டைட்டர் வேல்யூ அங்கே அதிகமாக இருக்கும்.
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வளர்ப்பு பிராணிகளில் நாய்கள் வந்து நம்ம குளிப்பாட்டலாம், அதுக்கு நம்ம தடுப்பூசியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், அதை பராமரிக்கக்கூடிய முறைகள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் பூனை, ரொம்ப பேர் வந்து கேட் லவர்ஸாக இருப்பாங்க, பூனையை நம்ம குளிக்க வைக்க முடியாது, அது வந்து தனியாக கண்டாலே ஓடக்கூடிய ஒரு பிராணி. ஆனால் ரொம்ப சுத்தமான உயிரினங்களில் பூனையே சேர்த்துருக்காங்க, தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் பூனை பராமரிப்பு எப்படி நம்ம பராமரிக்கணும்? நாய் கடித்த மாதிரி பூனை கடித்தாலும் நமக்கு ரபிஷ் வருமா?
0: கண்டிப்பாக வரும் சார். இந்த நாய்க்கும் பூனைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த ரேபிஸ் நோயை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே வந்து கடித்த உடனே இல்லைனா வந்து பரண்டி வச்ச உடனே நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும். ஏன்னா ரெண்டு பிராணிகளுமே நம்மளுடைய ரேபிஸ் நோயை வந்து கடத்தி செல்லக்கூடியதில் முக்கியமான விலங்கினங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் கேட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அது தன்னைத்தானே வந்து ரொம்ப அழகாக சுத்தமாக வச்சுக்கும். ஸோ அந்த வகையில் வந்து டர்ட்னஸ் இருக்கே இருக்காது. நாயை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி டர்ட்னஸ் இருக்கும், அதை நீங்கள் குளிப்பாட்டணும் வைக்கணும் நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் கேட்டில் வந்து அந்த மாதிரி இல்லை தான், இருந்தாலும் அதை நீங்கள் குளிப்பாட்டி வைக்கணும், அதுக்குன்னு ஷாம்புலாம் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு அதை பண்ணால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த டர்ட்னஸ் நான் சொல்லணும்னா லார்வாலாம் இருக்குல்ல, அதுலேயும் உண்டு, கேட்லேயும் உண்டு. அந்த டேப் வார்ம் லார்வாவில் ரவுண்ட் வார்ம் லார்வாவில் இருந்து நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதையும் வந்து வாரத்தில் 2 முறை நம்ம குளிப்பாட்டை தான் செய்யணும். அதை வந்து சுத்தமாக நம்மளும் பராமரிச்சுக்கணும். ஏன்னா நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இந்த லார்வாலாம் வந்து அந்த ஹேரில் லாஜ் ஆகி தான் இருக்கும்.
1: அடிக்கடி நம்ம கேள்விப்படுறது செய்தியாளர்களை பார்க்கறது எல்லாமே பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பறவை காய்ச்சல்னால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? ஏன் அது பறவை காய்ச்சல்னு சொல்கிறோம்? அதுக்கு என்ன டிசீஸ் வந்து அது காரணமாக இருக்குது பொதுவாக பறவைகளுக்கு?
0: பறவை காய்ச்சலுங்கிறது ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா சார். அது வந்து என்ன அப்படின்னா பறவையில் இருக்கக்கூடிய நுறையீரல் இந்த வைரஸ் வந்து தாக்காரமே, அதுவும் ஒரு வைரல் டிசீஸ் தான். இது வந்து என்னன்னா காற்றுல அப்படி பரவும் சார், நம்மளோட சுவாசிக்கிறோம் இல்லையா, நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய அந்த காற்றுல வந்து ஏர்பான் டிசீஸ், அது வந்து வைரஸ் வந்து நமக்கு உள்ள போகும். இப்போ நம்ம எப்படி கோவிட்ல வந்து மாஸ்க்லாம் போட்டு இது பண்ணி நம்ம பாதுகாத்துருந்தோமோ அது ஏர்பான் டிசீஸ்
1: தான்.
0: அதே மாதிரி தான் இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நாயெல்லாம் கடிச்சாதான் நமக்கு வந்து வெறுநோய் வருது, ஆனால் நீங்கள் சுவாசித்தாலே இந்த நோயெலாம் வந்துடும். ஸோ அப்படி இருக்கப்போ இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும், எண்ணிக்கை வந்து அதிகமான எண்ணிக்கையில் இந்த பாதிப்படையக்கூடிய மனிதர்கள் அதிகமாகவாங்க. இதன் காரணமாக தான் நம்ம பறவை காய்ச்சல் வந்துருச்சுன்னா அந்த இருக்கிற அத்தனை பேர்ட்ஸையுமே வந்து எரிச்சிருவாங்க. நம்ம வெளிநாடுகள்லாம் பார்த்துருப்பீங்க, அதை வந்து கொத்து கொத்தாக நம்ம வந்து எரிச்சிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு என்ன காரணம்னா இது ஒரு பேர்ட்ஸ்லேருந்து இன்னொரு பேர்ட்ஸுக்கு ஈஸியாக வந்து ஏர் மூலயமா
1: பரவிடும்.
0: அப்படி பரவிடுச்சுன்னா நமக்கும் வந்து அதோடைய தொற்று அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் அதோடைய வீரியத்தை நம்ம குறைக்க முடியாது. ஏன்னா உள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து உருமாறிட்டே இருக்கும், நிறையா வந்து உருமாறிட்டே போகணும்னு சொல்லுவாங்களா, இப்போ கோவிட் கூட சொன்னாங்களே உருமாறிட்டே இருக்குன்னு, அந்த மாதிரி உருமாறிட்டே இருக்கும், அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதோட சிம்டம்ஸ் வந்து இந்த மாதிரி சளி தொந்தரவுகள், காய்ச்சல்கள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் இது எல்லாமே வந்து நமக்கும் வரும். இப்படி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வந்து அதே சமயத்தில் இறப்புக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம்.
1: இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ வைரஸ் பற்றி சொல்லியிருக்கிறீங்க, இப்போ இன்ஃப்ளூயன்ஸா, பாராசைட், பாக்டீரியானால் ஏற்படக்கூடிய நோய்கள்லாம் இருக்குதா பொதுவாக?
0: ஆமாம், இந்த சால்மோனாலாங்கிறது ஒரு பாக்டீரியா தான். அதே மாதிரி நமக்கு வந்து ஆந்த்ராக்ஸுங்கிறது நம்ம கொப்பளம் கொப்பளமாக வரும்ல, அந்த மாதிரி ஆந்த்ராக்ஸ்லாம் வந்துட்டு அனிமல்ஸ்லேருந்து வர பரவுறதை விட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொப்பளம் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் நம்ம டெத்து வரைக்கும் வராது. அனிமல்ஸ்ல அனிமல்ஸ்னால் டெத்துலாம் வந்துடும், உடனே உடனே இறந்து போயிடும். இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் டிசீஸ்லாம், நமக்கு ஒரு ஸ்கின் டிஸ் தோல் நோய்கள் எல்லாமே, ஸோ இது எல்லாமே வந்து பாக்டீரியாவோட இதுதான்.
1: ஒரு காலத்தில்

0: அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட பேர் வந்து பிளேக் நோய் அப்படின்னு சொன்னாங்க, அது எலிகள்கிட்ட இருந்தெல்லாம் வருது அப்படின்றது. அது எப்படி சார், எலிகள்கிட்ட வந்து நம்ம எப்படி கடிக்க போகிறது கிடையாது, அது பாட்டு குறமா இருக்கும், அது மூலமாக எப்படி நமக்கு அந்த பிளேக் நோய் பரவ ஆரம்பிச்சிச்சு?
1: சார், இது என்ன ஆகணும் அப்படின்னா, எலிகள்ல இருந்து யூரின் இருக்கு இல்லையா, அந்த யூரின் வந்து நம்மளுடைய தண்ணியிலையோ, நம்ம குடிக்கிற தண்ணியிலையோ, இல்லைன்னா ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேயோ வந்து அந்த எலிகள் வந்து யூரின் போகிறது வந்து நம்ம கண்டாமினேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது மூலயமா அந்த டிசீஸ் வந்து வர ஆரம்பிக்கும். லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் இது எல்லாமே வந்து அதிலிருந்து தான் வரும், எலிகள்லேருந்து தான் வரும். நம்ம டாக்லேருந்தும் லெப்டோஸ்பைரோசிஸ் வரும். நமக்கு லெப்டோஸ்பைரோசிஸ்னால் கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து நமக்கு வந்து உருவாகும். லெப்டோஸ்பைராங்கிறது மஞ்சக்காமலை, யூரின் பிரச்சனை, இது எல்லாமே வந்து நமக்கு சிம்டம்ஸாக இருக்கும், அறிகுறிகள் தெரியும். மஞ்சக்காமலைலாம் வந்துடும் நமக்குலாம். இப்போ ஹெப்படைட்டிஸ் சொல்கிறோம், ஹெப்படைட்டிஸ் லிவர்ன்ற வரும் இல்லையா, இது மாதிரி லெப்டோஸ்பைரோசிஸ் மூலியமாகவும் மஞ்சக்காமலை வரும்,
0: வாய்ப்பு
1: அதிகமாக இருக்கு.
0: கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய மாடுகள் வளர்ப்பாங்க, அது வந்து ஒரு தெய்வமாகவே வழிபடக்கூடிய ஒரு உயிரினம் கூட சொல்லலாம். மாட்டெல்லாம் பார்த்தோம்னா சில பேர் சுத்தமாக வச்சுருப்பாங்க, என்னதான் சுத்தமாக வச்சிருந்தாலும் அதுக்கிட்ட ஒரு ஈ வந்து மாட்டு ஈ அப்படின்னு சொல்லி அது வந்து அதை துன்புறுத்திட்டே இருக்கும், ஏதாச்சும்
1: பொண்ணு
0: ஏற்பட்டுச்சுன்னு அங்கே போய் பெரிய பொண்ணாக்கி விட்டுறோம். அந்த மாதிரி மாடுகள் ஆடுகள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய் இது எப்படி பரவும்? ஆனால் எல்லா பேருமே வந்து ரொம்ப சுத்தமாக தான் வச்சுருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த மாட்டுக்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்கள் என்னடா
1: இருக்குது சார்? அதாவது நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மாட்டிலிருந்து நம்ம பரவக்கூடிய பால் அதுதான் வந்து மிக முக்கியமான தொற்றுக்கான காரணம். இந்த பாலை வந்து நம்ம சுத்தமாக என்ன தான் வந்து கறந்து அப்படியே வச்சுருந்தாலும் அதை வந்து பேச்சரைசேஷன் சொல்லுவாங்க, அதாவது பாலை காய்ச்சாமல் நம்ம வந்து குடிச்சக்கூடாது. அப்படி குடிச்சிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய டியூபர்குலோசிஸ் டிசீஸாக இருந்தாலும் சரி, தான் பாக்டீரியல் டிசீஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னேன் இல்லையா, அந்த பேசிலஸ் கிருமிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவுமே வந்து அதன் மூலியமாக தான் நமக்கு பரவும். இதில் வந்து இப்போ முக்கியமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, சில பேர் வந்து இறைச்சிகள் ஆட்டிலிருந்து இறைச்சிகள்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா, இதுவும் வந்து பார்க்கும்போது அதனுடைய இறைச்சி வழியாகவும் நமக்கு பரவக்கூடிய நோய்கள், அதாவது வயிற்றுப்போக்கெலாம் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள்லாம் அந்த இறைச்சியிலையும் இருக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சமைச்சு சாப்பிடலை, நல்லா நிறையா ஹீட்டில் நல்லா சமைச்சு அரைகுறையாக சாப்பிட்டோம்னா, சமைக்காமல் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கிருமியும் உயிரோடு தான் இருக்கும். நம்ம வயிற்றில் போகும்போது இந்த மாதிரியான வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள்
0: எல்லாத்தையும்
1: உருவாக்கும்.
0: பன்றி வெளிநாடுகள்லாம் பார்த்தோம்னா நிறைய அடிக்கடி அந்த பன்றிகள்னால ஏற்படக்கூடிய போக்கு டிசீஸ் நிறையெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஊர்களில் அந்த அளவுக்கு பன்றிகள் குறைவாக இருந்தாலுமே அது மூலமாக என்ன நம்ம நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது?
1: பன்றிகள்லேருந்து நமக்கு வந்து ஸ்வைன் ஃபீவர்னு சொல்லுவாங்க சார், ஸ்வைன் ஃபீவர் தான் நம்மளுடைய அதிகமாக ஜூனோசிஸ் டிசீஸ் வந்து அதில் அதிகமாக இருக்கிறது வந்து இந்த ஸ்வைன் ஃபீவர் தான். இது வந்து மேலை நாடுகளில் அதிகமாக உடையான அங்கே வந்து நிறையா பன்றிகளுடைய எண்ணிக்கை உண்டு, இங்கே வந்து அந்த மாதிரியான இது கம்மி தான். ஆப்ரிக்கன் ஸ்வைன் ஃபீவர் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்வைன் ஃபீவர் வந்து நம்ம மனிதருக்கு பன்றிகள் மூலியமாக பரவும். இதுவும் வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட வைரல் இன்ஃபெக்ஷன் தான், நம்ம எப்படி ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாக சொல்கிறோம் இல்லையா,
0: ஆமாம்
1: அந்த மாதிரி இதுவும் வந்து பன்றிகள்லேருந்து பரவக்கூடிய நோய் தான். இதுவும் காய்ச்சல், தலைவலி, தீராத நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி தான் நமக்கு வந்து அதிலேருந்து பரவக்கூடிய நோய்களுக்கான அறிகுறிகள் பன்றிகள்லேருந்து வருது.
0: நீங்கள் சொன்ன மாதிரி நாய் இனங்கள், பூனை இனங்கள், பறவை இனங்கள், கால்நடையாக ஆடு மாடு, இந்த உயிரினங்கள் மூலமாக மனிதர்களுக்கு நிறைய தொற்றுகள் ஏற்படுது அப்படின்றத நிறையா சொல்லியிருக்கிறீங்க. பொதுவாக இந்த ஜூனோசிஸ் டேல நம்ம அந்த நோய்களிலிருந்து காத்துக்கொள்வதற்கு என்னென்ன வழிகள்லாம் பின்பற்றணுன்றது ஒரு முத்தாய்ப்பாக நம்ம நிறைவாக சொல்லலாம்.
1: முதல்ல வந்து நம்ம தடுப்பூசி போடுறது, நாய்களுக்கும் ஆடுகளும் மாடுகள் எல்லாத்துக்குமே தடுப்பூசி போடுறது ப்ரையாரிட்டி வச்சுக்கணும். இரண்டாவது குடல் புழு நீக்க மருந்து, ஒவ்வொரு டைமும் நம்ம குடல் புழு நீக்க மருந்து கரெக்டான அளவில், கரெக்டான அந்த கால இடைவெளின்னு சொல்லுவோம், அந்த கால இடைவெளியில் கரெக்டாக வந்து அந்த குடல் புழு நோக்கு மருந்து கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டோம்னா அந்த குடல் புழு நோக்கும் மூலியமாக நமக்கு வரக்கூடிய விஷயங்களை தடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக பராமரிக்கிறது, நாய்களையோ இல்லை பூனைகளையோ சுத்தமாக பராமரிக்கிறது. அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம வந்து நாய்களை வந்து இல்லைனா வந்து பூனைகளை நம்ம ரொம்ப செல்லமாக கொஞ்சம் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம உணவு அருந்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கைகளில் எங்கெங்கே நம்ம அதுவும் டச் பண்ணோமோ எல்லாத்தையுமே வந்து நல்லா சோப்பு போட்டு அழகாக கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்முடைய உணவு எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். அதுதான் வந்து முக்கியமாக நம்ம பராமரிக்க வேண்டிய விஷயங்கள்.
0: சுத்தம் அப்படின்றது ரொம்ப
1: ரொம்ப
0: தேவை. நம்ம வளர்க்கக்கூடிய பிராணிகளாக இருந்தாலும் அதையும் நம்ம சுத்தமாக
1: நம்ம என்னதான் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம்னு நினச்சா கூட நம்ம வந்து அதிலிருந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும். முக்கியமாக தெருநாய்களிலிருந்து நம்ம நாய்களை வந்து காப்பாற்றிக்கணும். கம்யூனிட்டி டாக்டர்னு சொல்லுவாங்களே, அதில் உடைய

0: சேர்ந்து இது பண்ணுற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டோம்னா மேக்ஸிமம் அங்கேருந்து வரக்கூடிய ஸ்கின் டிசீஸ்லாம் நம்ம
1: தவிர்க்கலாம் இல்லையா. ரொம்ப நன்றி டாக்டர். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இந்த வேர்ல்டு ஜோனோசஸ் டேயில் வந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், விலங்குகளை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், கூடுதல் நம்மளை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும். லேத்தருக்கு வந்து விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்களை வந்து எப்படி தடுக்கிறதுன்றத பல்வேறு விஷயங்களை சொன்னமைக்கு மிக்க மிக்க நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.
2: இதுவரை செல்ல பிராணிகள் வளர்ப்பில் கவனம், உலக விலங்குவழி நோய்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகம் கேட்டோ, பங்கேற்றார் மதுரை மாவட்டம் முடுவார்பட்டி அரசு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஜி சுரேஷ் அவர்கள், உடன் உரையாடினார்

0: ஏற்றார். மதுரை மாவட்டம் முடுவார்பட்டி அரசு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஜி சுரேஷ் அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கார்த்திகை தீபன்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
4: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் கண்ணாடி மாளிகை. நிகழ்ச்சிக்கு முன் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளில் 6 அரசுமுறை பயணமாக இன்று ஜகர்த்தா புறப்பட்டார். நமது இந்த பயணம் இந்நாடுகளுடனான பொருளாதார மற்றும் நீடித்த ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதுடன் இந்திய இளையோர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்த உதவும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திபெத்திய தலைவர் தலாய் லாமாவின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான போதனைகள் உலகெங்கும் வாழும் மக்களுக்கு வழிகாட்டியாக திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இத்தொகுதிகளில் இம்மாதம் 30 வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். ஊத்துக்கோட்டையில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடர்ந்து 3 நாளாக இன்றும் நடைபெறுகிறது. சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்து தென்னை மரங்கள் மற்றும் கரும்பு பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி விரட்டியடித்தனர். அமர்நாத் பனிலிங்கத்தை கடந்த 3 மட்டும் 56,000 மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று காலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்னைக்கு திங்கட்கிழமை கண்ணாடி மாளிகையோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம திங்கட்கிழமை பத்தி தாங்க பேசவே போறோம். அது என்ன திங்கட்கிழமை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திங்கட்கிழமை ஆனாலே உங்களுடைய மனநிலையானது எப்படி இருக்கும், மண்டே மைண்ட் வாய்ஸ், இதுதான் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோட தலைப்பு. நிகழ்ச்சியில் உங்களுடன் பேச வந்திருப்பது அஜிதா மற்றும்
2: புகழ்.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு இந்த தலைப்பு தொடர்பாக நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் வரலாம், அழைத்து பேசலாம். மண்டே மைண்ட் வாய்ஸ், திங்கட்கிழமை உங்களுடைய மனநிலை என்ன, அதாவது ஒரு லாங் வீக்கெண்ட் கடந்து வந்திருப்போம், கடந்து வந்த பிறகு திங்கட்கிழமை ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்னு போகிறப்ப பதட்டமாக இருப்பீங்களா, இல்லைப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன், என்னை பிடிச்சவங்கள பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்களா, இதெல்லாம் குறித்து பேச அழைக்கலாம். இணைப்பில் நேயர் இருக்காங்க, சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
3: விண்ணை முட்டும் வான் புகழோடு வான் அழகில் வர்ணஜாலம் படைக்கும் எங்கள் வானவில் பண்பலை 103.3 மற்றும் சேதுபதி சீமையிலிருந்து வரும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கும் அன்பு சகோதரிக்கும் பகல் வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சியில் இணைவரும் மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
1: ஐயா சொல்லுங்க, திங்கட்கிழமை எப்படி பொழுது உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு?
3: அதாவது திங்கக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாரத்துல முதல் நாள் காலை எந்திரிக்கும் போது சாமியை கும்பிடுவேன். வாரத்துல முதல் நாள் நல்லா ஒண்டி ஓடணும், ஏன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாரும் வந்திருக்க மாட்டாங்க, சவாரி கம்மியா தான் இருக்கும் நினைச்சிட்டு காலைல எந்திரிக்கும் போது என்ன பத்திவேன், நல்லா வண்டி ஓடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரத்துல முதல் நாள்
1: ஒவ்வொரு வாரமும் அமையுதா உங்களுக்கு?
3: ஒவ்வொரு வாரம் அமையாது, ஒவ்வொரு வந்த கால 5 மணிக்கு வருவேன். எப்ப பாட்டு போடுவாங்கல்ல, வந்தாலும் ஆன் பண்ணுவே பாட்டு படிக்கும், 5 மணிக்கு எடுத்து விடுவாங்க, 5 மணிக்கு வந்துருவேன். பாத்தீங்கன்னா கரெக்டா வந்தவொடனே நிப்பாட்டோட மீனாட்சி போகணும் போகணும் சொல்லி வருவாங்க. 6 மணி ஆயிடுச்சுன்னா கன்சர்ன் பண்ணு வருவாங்க. ஆனா ஒரு நாள் சீக்கிரம் வந்தேன், 9 மணி ஆனது சவாரி ஏத்தாம நின்றுகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நடந்திருக்கு, அதுவும் பொறுமையா உட்காந்துருப்பான், சரி இந்த வாரம் அப்படித்தான் போல அப்படின்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் காலையில அப்படித்தான் இருக்கு. அப்புறம் சாயங்காலம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல நிறுத்துறோம், ஒரு 10 மணிக்கு வந்துட்டு 1000 ரூபாய்க்கு மேல ஓட்டுங்க, அந்த மாதிரி வந்துடும்.
2: வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை திட்டமிடலோட செயல்படுறீங்க?
3: ஆமா, அதாவது சாமியெல்லாம் கும்பிடுவேன், பாதுகாப்பா கொண்டு சேர்த்துரு, எந்த ஆபத்து வரக்கூடாது, எந்த இடர்பாடு அவர்களை யாருக்கும் சண்டை போடக்கூடாது, ஏன்னா டூவருக்காரு விரும்புது அவருக்கு போக வரும், அதனால வந்துட்டு யாருக்கும் சண்டை விடக்கூடாதுல்ல, முறையை சாமியை கும்பிட்டு எந்திரிச்சு நான் காலையில.
2: ஆனா கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவாங்க.
1: நன்றி நன்றி, நல்லாவே வந்து உங்களோட திங்கட்கிழமை மனநிலையை வந்து அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க. முதல் நேரம் வந்து இப்ப அவர் சொன்னார் இல்லையா, வாரத்தோட முதல் நாள் நம்ம மனநிலை எப்படி இருக்கோ, இல்ல அந்த நாள் எப்படி அமையுதோ அதை பொறுத்துதான் வாரத்தோட மிச்ச நாட்களும் அமையும் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாரு இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா?
2: அது ஆக்சுவலா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, திங்கட்கிழமை நாள் திட்டமிடல் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதுக்கான திட்டமிடல்ட்டோம்னா அந்த நாள் மட்டும் இல்ல, அந்த வாரமே கரெக்டா அதோட நம்ம திட்டமிட்டபடி கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க.
1: அதே மாதிரி அடுத்த நேயர் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுருவோமா?
2: கேட்கலாம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார், ராமேஸ்வரத்துல அன்பு பேசுறேன் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க.
4: வாரத்துல முதல் நாள் திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறோம்.
2: திங்கட்கிழமையவா?
4: திங்கட்கிழமை வந்து வேலைக்கு வரேன், வேலையில வந்து நல்லா நீட்டா வேலை பாத்துக்க.
2: கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
4: நல்லா வேலை பாக்குறேன் சார், வேலை பாத்துட்டு நல்லா
1: மகிழ்ச்சியா.
4: நான் வந்து பொதுப்பணித்துறையில வேலை பாக்குறேன் சார்.
1: பொதுப்பணித்துறை, ஒரு அரசு அலுவலகத்துல நீங்க வேலை பாக்குறீங்கன்றப்ப மண்டேன்றது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிஸியான நாளா இருக்கும் இல்லையா? 2 நாள் வந்து அலுவலக விடுமுறைக்கு அப்புறம் அலுவலகம் திறக்கிறாங்க, அன்னைக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு மக்கள் நிறைய பேர் வருவாங்க, அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க நீங்க?
4: நாங்க வந்து இது வந்து அரசு சுற்றுலா கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு பாருங்களேன், அதுல வந்து ஒர்க் பண்றேன். அதுல வந்து வர்றவங்க நார்த் இந்தியன் எல்லாம் வருவாங்க போவாங்க, அவ்வளவு ரூம் திறந்து விடுவான், மகிழ்ச்சியா இருப்பாங்க, ரூம் நல்லா இருக்கு.

0: நல்லா இருக்கு, சந்தோஷமா
1: அதுவும் அது அதிக சுற்றுலா வர இடமான ராமேஸ்வரத்துல இருந்து பேசுறீங்க. வந்தமைக்கு நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் நீ காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வருக வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன், கடைசி நந்தல் யானமலை புதுப்பட்டி ரோட்டில.
2: தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன். எம்எம் வாய்ஸ், மண்டே மைண்ட் வாய்ஸ்.
2: ஷார்ட்டாவே சொல்லிட்டீங்க.
3: ஆமா,
1: சொல்லுங்க. உங்களுடைய திங்கட்கிழமை மனநிலையானது எப்படி இருக்கிறது?
3: இப்ப திங்கட்கிழமை இருக்கிறது, இப்ப நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன் சர்வீஸ்ல இருந்து. அதனால மேக்சிமம் ஆன்லைன்ல ஒர்க் பண்ணாலும் எனக்கு அது பெருசா ஒன்றும் அஃபெக்ட் பண்ணல. இருந்தாலும் என்னுடைய சில பருவங்கள், சில லொகேஷன்ல நான் வேலை ஆகுது, நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த மண்டே மைண்ட் வாய்ஸ்னா ஃபேமிலியை விட்டுட்டு தனியா இருக்கணும் சில லொகேஷன்ல. அப்ப வந்து டிராபிக் ஜாம் நிறைய இருக்கும். அந்த காலையில வேலைக்கு போறப்ப நான் வந்து 8 மணிக்கு வேலைக்கு போனா 7 மணிக்கு கிளம்பிடணும். அப்பதான் எங்கேயாச்சும் ஹெல்ட் அப் ஆயிட்டோம் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், லேட்டா போயிடும். நான் ஃபேக்டரி மேனேஜர் லெவல ஒர்க் பண்ணனால நானே லேட்டா போக கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் இருக்கிற ஆளு. அப்ப இந்த டிராபிக் ஜாம் வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். அது வந்து பெரிய மண்டே மைண்ட் வாய்ஸ்ல எப்படிதான் இந்த டிராபிக் கடந்து நம்ம போக போறோம். சவுண்டு காதுக்கு பயங்கர சவுண்டு, மைண்டுக்கும் பயங்கர டிஸ்டர்பன்ஸ், பொல்யூஷன், ஏர் அந்த மாதிரி இருக்கும். நான் சொல்ற லொகேஷன்ல என்ஜாய் பண்ண லொகேஷனா கேரளா, ஆனா கஷ்டப்பட்ட லொகேஷனா ஹைதராபாத். அவ்வளவு டிராபிக் இருக்கும். அதனால இந்த டிராபிக் ஜாம் தான் மேடம் என்னுடைய ரொம்ப அஃபெக்ட் பண்ண மைண்ட் வாய்ஸ்.
1: டிராபிக் திங்கக்கிழமை, அது மித்த நாட்களை கம்பேர் பண்ணும்போது யூஸ்வலா திங்கக்கிழமையில வந்து அதிகமாவே வந்து டிராபிக்ன்றது இருக்கும் இல்லையா?
3: அதாவது மேடம் சாட்டர்டே ஈவினிங் நிறைய இருக்கும், அதே மாதிரி சண்டே வந்து ரொம்ப குவைட் நார்மலா இருக்கும். சண்டே வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கும் மேக்சிமம்.
1: அந்த
3: சண்டே மார்னிங்ல பார்த்தாலும் சரி, ஈவினிங்ல பார்த்தாலும் சரி, அதனால அந்த மண்டே சண்டே வந்துட்டாவே எப்படிதான் நாளைக்கு வேலைக்கு போக போறோம், கால் டாக்ஸி புக் பண்ணி போனாலும் சரி, இல்ல கம்பெனி வெஹிக்கிள் வந்தாலும் சரி, அதை நம்ம போகணும்ல, கடந்து போகணும்ல. அப்போ அந்த இடத்துல டைம் வேஸ்ட் ஆகும், மைண்ட் வந்துட்டு சில அலைப்பாயும், நமக்கு ஸ்ட்ரெஸ் கூடும். இவ்வளவு நமக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் வந்துருவாங்க, அவங்களுக்கு நம்ம ஒர்க் அலாட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ்ல மைண்ட் வந்து அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அது ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருந்துகிட்டு இருக்கும்.
1: சரி,
2: உங்களுக்கு மண்டேனாலே டிராபிக் தான் ஆயிருச்சு.
3: ஆமா, டிராபிக் ஜாம் தான்.
1: நன்றி, நன்றிங்க இணைப்பில் வந்து பகிர்ந்துகிட்டமைக்கு. அதாவது மண்டே பத்தி பேசுறது, இப்ப வந்து 3 நேயர்கள் பேசினாங்க இல்லையா, எல்லாருமே வந்து இப்ப 2 பேர் வந்து அரசு அலுவலகத்துல வேலை பாக்குறவங்க பேசினாங்க. இப்ப நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நீங்க வந்து ஏதாவது தொழில் முனைவோரா இருக்கீங்க இல்ல ஏதாவது தொழில் செய்யறவங்களா இருந்தீங்க, உங்களுடைய திங்கக்கிழமை மனநிலையானது எப்படி இருக்கும் அதையும் சொல்ல அழைக்கலாம். 04-52 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 ஆகிய எண்கள் இப்போ வந்திருக்க நேர சந்திச்சலாம். வருக வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் ஈரோடு சூரம்பட்டியோட இளங்கோ பேசுறேமா.
1: சொல்லுங்கய்யா.
4: ஆமா, திங்கக்கிழமைனாவே எங்களை பத்தி நாங்களா வாய்தான் அழுமோ. அது என்ன, அன்னைக்கு திங்கக்கிழமை ஏதாவது வாங்க பணம் தரேன், இல்ல திங்கக்கிழமை இந்த வேலை தரேன்னா அன்னைக்கு அந்த வேலை உண்மையில அது நடக்காது, பணமும் வராதுமா. நாங்க பாத்துருக்க வகையில, எங்களை பொறுத்த வரைக்குமே நாங்க பாத்துருக்க வகையில, இந்த திங்கக்கிழமை அதே மாதிரி பேங்க் போலாம், இந்த திங்கக்கிழமை ஒரு வேலை செய்யறனாவே அன்னைக்கு நாங்க பெரும்பாலும் அந்த நம்பிக்கை இல்லாத நாள் அன்னைக்கு திங்கக்கிழமை. சின்ன ஞாயிற்றுக்கிழமை போவோம், கார்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுத்துருமா, திங்கிழமை பெரும்பாலும் அதிகமா யாரும் தைக்க வர மாட்டாங்க, கார்மெண்ட்ஸ் வேலைக்கு வர மாட்டாங்க. அது ஒரு நாள் அதிக சுத்தி விட்டு ஒரு நாள் ஓய்வு எடுப்பாங்க. நாங்க அதுக்கு பேர் வச்சுட்டு கார்மெண்ட்ஸ் சின்ன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குங்கிறது.
2: இது புது பெயரா இருக்கு?
4: ஆமா, எங்க கார்மெண்ட்ஸ் திருப்பூர் ஈரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு பேரு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அங்க இங்க எடுத்துட்டு நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியூர்ல போயிட்டு வந்துட்டு திங்கிழமை ஓய்வு எடுத்துக்குவாங்க. அப்போ இன்னைக்கு விட்ட வேலையை செவ்வாய் புதன் வியாழ பாத்துக்கலாம், கார்மெண்ட்ஸ்ல தைக்கிற வேலையெல்லாம் இந்த திங்கிழமை ஓய்வு சும்மா வந்துட்டா கூட சும்மா அட்டண்டன்ஸ் போட்டு போயிருவாங்க, வந்துட்டேன் அப்படின்னு. அதனால எங்களை பத்தி திங்கக்கிழமை ஒரு பேங்க் போறதா இருந்தாலும், ஒரு வேலை தரதா இருந்தாலும், ஒரு இடத்துக்கு வேலைக்கு திங்கிழமை வரதுன்னா கூட நாங்க போனோமா மனநிலை இல்லாம தான் போவோம்.
2: உங்களுக்கு பணியாட்களை பத்தின கவலை இருக்கு மண்டே நாளே?
4: ஆமா, பணியாட்களை பத்தி கவலை இருக்குது. நாங்களே அங்க போனோமா கூட எங்களுக்கு இந்த வேலை ஆகாதுன்னு தெரியும். இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டே தான் போவோம். அதையும் மீறி சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு எங்களுக்கு தீபாவளி மாதிரி. பரவாயில்ல, இன்னைக்கு திங்கக்கிழமை இந்த வேலை காரியம் சாதிச்சிருச்சு, பரவாயில்லப்பா, என்ன புண்ணியமோ தெரியல அப்படின்னு நாங்க நினைச்சுக்குவோம். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமைங்கிறது ஒரு வாய்தா நாளுங்கிறது என்னுடைய கருத்து.
1: நன்றி, நன்றி. உங்கள் கருத்தை பயந்துகிட்டது இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேர சந்திச்சிடலாம். வருக வணக்கம். நேரம் 11:13. வணக்கம்.
5: வணக்கம் பா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: மறந்து போச்சுப்பா. தேனி மாவட்டம் சின்னமல் சசிகலா பேசுறேன்ப்பா.
1: சசிகலாமா? இணைப்புல வந்து புகழ் மற்றும் அஜிதா ரெண்டு பேரும் இருக்கும். சொல்லுங்க, என்ன உங்களோட?
5: தேங்க்யூ, தேங்க்யூப்பா. உங்களோட பேர் அறிமுகப்படுத்துறது, நன்றிப்பா.

0: நன்றி. உங்க
1: வந்தாலே விடை கொடுத்து சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய நாள் தான்ப்பா எனக்கு. எப்பயுமே வந்து சுறுசுறுப்பு பஞ்சம் இருக்காதுப்பா. எந்த கிழமை இருந்தாலும் நல்ல கிழமை தானப்பா. நம்ம தான்ப்பா மனசுதான்ப்பா காரணம். ஞாயிறு திங்கள் சொல்லி நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கோம். திங்கட்கிழமை வந்தாலே எப்பொழுதுப்பா பிரபஞ்சத்துல காலை எந்திரிக்க போலே வேண்டுவேன். எல்லோரும் நலமோடு இருக்க வேணும்னு சொல்லி வேண்டுவேன்ப்பா. மன நிறைவோடு எந்த வேலை செஞ்சாலும் சுறுசுறுப்போடு செய்யணும். ஒத்தி போடவே மாட்டேன்ப்பா. எந்த கிழமினாலும் ஒத்தி போட மாட்டேன்ப்பா. என்னுடைய மனப்பான்மை வந்து நேர்மறையோடு பேசுவது எல்லோரும் மகிழ்வுக்கு தான்ப்பா. இன்னைக்கு நாள் யாரோட பேசுறோம், யார நம்ம வந்து மன நிறைவோடு மகிழ்ச்சியா வச்சோம் அப்படிங்கிற எண்ணம் தான்ப்பா இருக்குது எனக்கு. என்னுடைய பேரன் பேட்டிகளோடு அளவலாகி எல்லா குடும்ப உறுப்பினரோடு சந்தோஷமாக உரையாடி என்னுடைய கணவர் பணிக்கு போறாருப்பா அவரோடு அவருக்கு தேவையிலே நிறைவேற்றி எப்பொழுதும் மன நிறைவாக இறைவனோட அருளால நான் நல்லா இருக்கேன்ப்பா. எப்பயுமே நல்லா இருக்கேன்ப்பா. எந்த கிழமைனாலும் நல்ல கிழமை தான்ப்பா எனக்கு. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
0: நன்றி. அதாவது இவங்க கிட்ட பேசணும்னு எனக்கே வந்து ஒரு புன்னகை வந்துருச்சு, ஒரு நேர்மறை எண்ணம் வந்துருச்சு. என்ன ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஜாலியான டாபிக். இன்னைக்கு நம்ம ஏன் இந்த தலைப்பு சூஸ் பண்ணோம், திங்கக்கிழமை மனநிலையானது எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தர பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு மன.
2: நம்ம மாணவர்கள் கல்வி மாணவர்களை பத்தி பேசவே இல்லையே.
0: ஆமா, ஏன்னா நம்மளும் கல்லூரி பருவத்தை தாண்டிதான் வந்திருக்கோம். உங்க கல்லூரி பருவத்துல உங்களுக்கு திங்கக்கிழமையானது எப்படி இருந்துச்சு?
2: சொல்லலாமா தெரியல. மண்டேனாலே எனக்கு சண்டேவே முன்னாடியே வந்து எப்படி அடுத்த மண்டேவா அப்படின்ற மாதிரி இருக்கும்.
0: அதாவது நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் மண்டே மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கும் திங்கக்கிழமைக்கும் இடையில் ஒரு நாள் இருந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும். 7+1 எட்டாம் நாளாய் ஒரு ஹாலிடே இருக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு பாசிட்டிவான நேரம் சந்திச்சோம். அதே பாசிட்டிவிட்டியோட ஒரு பாடல் கேட்டுவாங்க. ஆல் டே ஜாலி டே தாங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நேரம் காலை 11:20. நேயர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகை இன்றைய தலைப்பு மண்டே மைண்ட் வாய்ஸ். நேர்கள் தங்கள் கருத்துக்களை பதிய 0452 என்ற மதுரை முன் இணைப்புடன் 25:30-170 மற்றும் 25:30-171 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம்.
2: சொல்லுங்க, இப்போ நம்ம திங்கக்கிழமை மனநிலைன்னு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு திங்கக்கிழமை, உங்களுக்கு இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது மனநிலையானது எப்படி இருந்துச்சு?
1: ஆக்சுவலாக பொதுவாக சொன்ன மாதிரி திட்டமிடல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்குமே வந்து அந்த வாரத்தோட மொத்த திட்டமிடலையும் திங்கக்கிழமையே காலையிலேயே முன்னாடி திட்டமிட்டுருவேன். ஸோ அந்த திட்டமிடுதல் இருக்கனால ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கரெக்டாக போயிட்டே இருக்கும். எனக்கு
2: 5 நாளும் அந்த இது
1: ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வருவேன்.
2: சூப்பர் சூப்பர். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, திங்கக்கிழமையா ஐயோ அப்படி ஒரு நாள் வந்து ஏன் வருது அப்படின்றத கேட்குறவங்களும் இருக்காங்க. சில பேர் ஐ ஜாலி திங்கக்கிழமை வருது இல்லையா. இப்போ குட்டி பசங்கள்ட்டெலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மண்டே பிடிக்குமானா? ஆமாம் ரொம்ப பிடிக்கும். எதுக்கு ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்கு போகிறது உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? அப்படின்னா அப்போ தானே என் ஃப்ரெண்டை போய் நான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தங்களுக்கு பிடிச்சவங்கள பார்க்கறதுக்காகவே அந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து அந்த ரெண்டு நாள் நான் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் கூப்பிட்டு போங்க அப்படின்றது. அடுத்த நாள் காலையில் அவையே மயமா அவங்களே போய் அம்மா அம்மா எனக்கு இது செஞ்சு கொடுங்க இது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும். திங்கக்கிழமை வந்து எல்லா பெற்றவர்களுக்கும் வந்து ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். அந்த வாரத்துக்கான மீல் பிளானிங்கிறது, குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன சாப்பாடு டெய்லி கொடுக்கா. இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன சாப்பாடு, அதாவது சாட்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒட்டிலாம் வச்சுருக்காங்க நிறையா வீட்டில். அப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்றத சொல்ல அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னிப்பத்தோடு 25:30-170 மற்றும் 25:30-171 ஆகிய எண்களில். நேரம் 11:22 நீங்கள் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: ஐயா சொல்லுங்க, திங்கக்கிழமை மனநிலையானது எப்படி இருக்கு?
3: ஆமா, திங்கக்கிழமை மனநிலை வந்து ஜல ஜாலியா தான் இருக்கும். முதல் வேலை நாள், முதல் வேலை நாள் முதல் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட வேண்டிய நாட்கள். பள்ளிக்கூடத்துக்கு எல்லாரும் அனுப்பிவிட்டா வீட்டுல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம், பண்பலையில பேசலாம்.
1: சரி, பிள்ளைகளை எப்படி தயார் பண்றீங்க மண்டே?
3: அதாவது சார், காலையில கரெக்ட் வழக்கமா 6 மணிக்கு அனுப்பி விட்டுட்டு ஒரு 8 மணிக்குள்ள பள்ளி எட்டு பள்ளிக்கூடம் கொண்டு விட்டுறதுக்கு அந்த பொழுது சரியா போயிடும். தினமும் அப்படி அந்த பள்ளி வேலை நாட்கள்ல காலையில 6 மணிக்கு எழுந்துச்சு பிறப்பிட்டு கிளம்பி விட கரெக்டா இருக்கும். 8:30
2: ஒரு பெற்றோரா வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை வருது, அப்பா திங்கக்கிழமை வந்துருச்சு அப்படின்ற ஒரு மனநிலையா?
3: லீவு நாட்கள் கொஞ்சம் பண்பலையில பேச முடியாத கொஞ்சம் வருத்தம் இருக்கும். எல்லாம் வீட்டுல இருக்கும் போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்.
2: அப்படியா? அதனால அந்த திங்கள் டு வெள்ளி தான் வந்து உங்களுக்கான ஜாலி டேக்கள் அப்படின்னு சொல்லலாமா?
3: எனக்கு ஃப்ரீயா இருக்கும்.
2: ஓகே ஓகே, நல்ல ஒரு
3: பரபரப்பா. காலையில ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் பரபரப்பா இருப்போம்.
2: சரிங்க சரிங்க, நன்றி.
3: பரபரப்பா
1: இருக்கும். அதாவது வேலை சொல்லுவே
3: மண்டே மட்டும் இல்ல, பள்ளிக்கூட வேலை நாட்கள் வந்து பரபரப்பா தான் இருக்கும்.
2: மண்டே வந்து கூடுதல்

0: பரபரப்பா இருக்கு அப்படி வேணா
1: எடுத்துக்கலாம். வீட்ல பரபரப்பா இருக்கு. முதல்ல எல்லாம் எல்லாம் அங்கங்க கிடக்கும். கோபர் பண்ணது ஸ்கூல் பேக் எல்லாம் வச்சு பேக் எல்லாம் அங்கங்க கிடக்கும். அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வைக்கிறது கொஞ்சம் பரபரப்பா இருக்கு.
0: நன்றி நன்றி. இணைப்பில் வந்து பார்த்துட்டு இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் கண்ணாடி மாளிகையில் கேட்டுருக்கோம் மண்டே மைண்ட் வாய்ஸ். வணக்கம்.
2: வணக்கம். யாரை வந்து பேசுறீங்க?
3: அறிவிக்க விருப்பத்தையும் மதுரை பண்பலையின் கண்ணாடி மாளிகையும் அன்பு அறிவிப்பாளர்கள் இருவரையும் வணங்குவது பெங்களூரில் இருந்து வேளாங்கண்ணி சொற்களிங்க.
2: என்ன மண்டே மைண்ட் வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கோம், ஒரு எனர்ஜி எல்லாம் பேசுறீங்களே.
3: ஆ நல்லா பேசுறேன் சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு மண்டே வாரத்தின் முதல் நாள் இல்லையா?
2: ஆமா.
3: இந்த வாரம் நடப்பவை எல்லாம் நல்லவையா இருக்கும், காதில் விழுபவை நல்ல செய்திகளா இருக்கட்டும், நம்ம வாயில் இருந்து செல்கின்ற சொற்கள் நல்ல சொற்களா இருக்கட்டும் என்று இறைவனை வேண்டுவேன்.
0: வேண்டுவீங்க. உங்களோட திங்கக்கிழமை இன்னைக்கு எப்படி விடிஞ்சிருக்கு? இன்னைக்கு நாள் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இன்னைக்கு நல்லா வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. எல்லா பண்பாளர்களையும் வாய்ப்புகள் கிடைக்கின்றன. மதுரை பண்பாளையில் கண்ணாடி மாளிகையில் வாய்ப்பு கிடைத்து உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: நன்றி நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு. அதாவது சில பேருக்கு வந்து திங்கக்கிழமை வந்து அவங்களோட குழந்தை பருவத்துல ஒரு மாதிரி இருக்கும், வயது ஆக ஆக வந்து அந்த திங்கக்கிழமை மேல இருக்க ஒரு பற்று மாறும், ஒரு நினைப்பு மாறும். சின்ன பிள்ளைல வந்து திங்கக்கிழமைய ரசிச்சவங்க இருப்பாங்க, இப்ப வெறுப்பாங்க. சின்ன வயசுல திங்கக்கிழமை வெறுத்தவங்க இருப்பாங்க, இப்ப ரசிப்பாங்க. நீங்க எப்படி சின்ன பிள்ளைல இருந்தீங்க, இப்ப திங்கக்கிழமை எப்படி பாக்குறீங்கன்றத சொல்ல அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு
2: 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம்.
0: கண்ணாடி மாளிகை கேட்டுக்கும் நேரம் 11:25 நிமிடத்தில் இணைப்பிலே காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம், இரு பண்பலைக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருக்கு திங்கக்கிழமை?
4: திங்கக்கிழமை இப்போ மகிழ்ச்சியாக இருக்கு. நாங்கள் சின்ன வயசு பெரிய வயதுலதான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் திங்கக்கிழமை.
2: கேட்கல தா, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது
0: திங்கக்கிழமை வந்து யாருக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு கேட்டீங்கன்னா தாய்மார்களுக்கு பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எல்லா குடும்பங்கள்லயும் பார்ப்போம், தாய்மார்கள் தான் ரொம்ப. ஏன்னா பசங்க வந்து இப்போ கூட ஒருத்தர் சொன்னார், அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க ஹோம்ஒர்க் முடிச்சு, நோட்டு ஒரு பக்கம் கிடக்கும், பேக் ஒரு பக்கம் கிடக்கும், யூனிஃபார்ம் இருக்கணும், யூனிஃபார்ம் அயன் பண்ணணும், ஷூ இருந்தால் ஷூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து அந்த தாய்மார்கள் மேலே தான் அது விதிக்கப்படும். சில வீட்டில் அப்பாக்கள் உதவி பண்ணுவாங்க, சில வீட்டில் தாய்மார்கள் தான் வந்து எல்லாத்தையும் தேடி எடுக்கணும். சொல்லுங்கள், நீங்கள் குழந்தை பருவத்தில் அந்த மாதிரி சேட்டையெல்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்களா?
2: அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் இந்த கேள்வி, நீங்கள் ஏற்ற கேட்டீங்க. நீங்கள் சொல்லுங்கள், மாணவர் பருவத்தில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு திங்கக்கிழமை?
0: எனக்கு திங்கக்கிழமை வந்து ரொம்ப பிடிச்சமான நாள் தான் சொல்லுவேன். இப்போ வரைக்குமே எனக்கு வந்து திங்கக்கிழமை பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் காலங்களாக அது மேலே வெறுப்புகளும் வருது வரலன்னு நான் சொல்லலை, வருது. காலம் ஆக திங்கக்கிழமை மேலே வயசாகுது இல்லையா அப்படின்ற மாதிரி. ஆனால் சின்ன பிள்ளைல வந்து ரொம்பவே பிடிக்கும் திங்கக்கிழமை. ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு போவோம், ரெண்டு நாள் வீட்லேயே இருப்போம். எனக்கு வந்து வீட்டில் இருக்கிறது பிடிக்காது. ஸ்கூலுக்கு போனால் தான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், நிறையா விளையாடலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்னாலேயே ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்கும். அதனால வந்து திங்கக்கிழமை எனக்கு எப்பயுமே பிடிக்கும். இப்போ பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஸ்கூல் அட்டண்டன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மண்டேல மட்டும் ஏன்னு ஒரு நேமுக்கு நேராக இருக்கும். அப்படி வந்து நிறையா நண்பர்கள் இருப்பாங்க பள்ளி பருவத்தில் வந்து கரெக்டாக திங்கக்கிழமையானாலே லீவ் போட்டுருவாங்க.

0: அந்த மாதிரி நீங்கள்லாம் இருந்திருக்கீங்களா?
1: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப ஆர்வம். அந்த ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும், அவங்க கூட விளையாடணும், அந்த ஆர்வத்துலேயே வந்து ஞாயிற்றுக்கிழமையே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வம் வந்துடும். ஸோ அந்த ஆர்வத்தோடையே மண்டே நான் கிளம்பி ரெடியாக ஸ்கூலுக்கு போயிடுவேன்.
0: ரெடியாக போவீங்க, ஹோம்ஒர்க் முடிச்சிடுவீங்களா?
1: கொஞ்சம் கஷ்டம்தான்.
0: அதான் ஹோம்ஒர்க் முடிக்காமல் போய் ஃபஸ்ட் பெஞ்சில் நின்று ஏறி நிற்போம். கொஞ்சம் கெட் அவுட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்னு அப்படி பேர் வாங்கின நிறையா மாணவர் மாணவிகளும் இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உடனே கண்ணாடி மாளிகையில் பேச அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் நேரம் 11:29 இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை பேசிட்டு இருக்கும் மண்டே மைண்ட் வாய்ஸ் இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சகோதர சகோதரிக்கும்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: தேனில இருந்து சொன்னதுலப்பா. நலமா இருக்கீங்களாப்பா?
0: எல்லாரும் நலமா
1: இருக்கோமா? சொல்லுங்கம்மா.
2: சண்டேனா கொஞ்சம் டென்ஷன்
1: தான். மண்டே நல்ல டென்ஷன் தானா?
2: ஆமா.
1: சரி, என்ன டென்ஷன் சொல்லுங்க.
2: ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கிட்டு கொஞ்சம் லேசாக எழுந்திருப்போம். இதுன்னா எல்லாரையும் வெளியே கடைகளுக்கு அனுப்பணும், ஆஃபீஸ்களுக்கு அனுப்பணும், என்னென்ன எந்திரிச்சு நம்ம வேலையெல்லாம் பார்த்து முடிக்கணும். அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகும். என்ன குழம்பு வைக்கிறது, என்ன செய்யறதுன்னு அப்படி ஒரு இது வரும்.
0: ஆனா நீங்க பேசுறத பார்த்தா டென்ஷனா இருக்க மாதிரியே தெரியலையே. சந்தோஷமா ஒரு புத்துணர்வோட பேசுறீங்களே.
2: இல்லையே, இல்ல டென்ஷனா இருக்கும். என்ன குழம்பு வைக்க, என்ன இது காய் வைக்க அப்படின்னு இருக்கும். மூணு நாளே நம்ம காயெல்லாம் வாங்கி வச்சிருக்கணும், வாங்கலைன்னா அது வேற இதா இருக்கும். என்ன குழம்பு வைக்கணும்னு அது ஒரு டென்ஷன். அந்த பிள்ளைல வெள்ள அனுப்பணும், கடைகளுக்கு அனுப்பணும், ஆபீஸ்களுக்கு அனுப்பணும்னு டென்ஷனா இருக்கும்.
0: சரி, இப்ப எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. உங்க குழந்தைகள் வந்து குழந்தை பருவத்துல இருக்கும் போது திங்கக்கிழமை ஈஸியா இருந்துச்சா, இப்ப அவங்க படித்து வேலைக்கு போன பிறகு ஈஸியா இருந்துச்சா?
2: ஏன்னா பிள்ளைகள அதுலயும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுலக்கும் சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு செஞ்சு மத்தியானத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும், அதுகளுக்கு தலை சீவி விடணும், அதுகளுக்கு அது ஒவ்வொரு நேரம் குளிக்கிறதுலயும் அதுகளுக்கு குளிச்சு விடணும். அதெல்லாம் நம்ம செய்யணும்லப்பா. அது வேற இருக்கு.
1: குடும்ப தலைவியா இருந்து அவங்களோட சொல்லிட்டு இருக்காங்க.
0: அப்ப இப்பதான் அப்பா உங்க பிள்ளைங்க வளர்ந்த பிறகுதான் திங்கக்கிழமை நல்லா இருக்கா அவங்களுக்கு?
2: அப்படி இல்லப்பா.
0: என்ன எது கேட்டாலும் அப்படியே இல்ல, எது ஏதாவது ஒரு வழிக்கு வாங்க. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. நேரம் 11:31 இணைந்திருக்கிறோம். இது கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில பேசிட்டு இருக்கோம் மண்டே மைண்ட் வாய்ஸ். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: தமிழாக்க
1: இன்றைய நாள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? மண்டே மைண்ட் வாய்ஸ்.
0: கொஞ்சம் உங்க வானொலியோட ஒலி அளவு கேக்குறீங்களா? ரேடியோல நீங்க பேசுறதே எதிரொலியா கேட்டுட்டே இருக்கு. அமத்திருங்க, அமத்திட்டு போன்ல பேசுங்க.
3: இப்ப முதல்ல சொல்லிடுறேன், பேசுறேன். அன்னைக்கு வந்து நிறைய விசேஷங்கள் வைக்கிறாங்க. அந்த ஒரு கல்யாண விஷயத்தோ ஒரு சுபகாரியங்கள்லாம் அன்னைக்கு
0: வைப்பாங்க.
3: அன்னைக்கு போய் நல்லா சாப்பிடுவோம். நம்ம வந்து கொஞ்சம் பிடித்தமான உணவு இருந்தா கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க. சாப்பிடும் போது என்ன ஆயிருக்குன்னா அடுத்த நாள் திங்கக்கிழமை வந்து கொஞ்சம்
0: ஐயா, உங்க இணைப்பு வந்து கொஞ்சம் சரியா இல்ல. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அவர் வந்து என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து நிறைய விசேஷ வீடுகளுக்கு போவோம், அதனால நிறைய விதவிதமான உணவுகள் சாப்பிட்டு திங்கக்கிழமை ஆனாலே வந்து ரொம்ப வந்து அப்படியே லைட் வெயிட்டா. நிறைய வீடுகளில் வந்து திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா சிம்பிளா காலையிலேயே இட்லி மத்தியானம் இட்லி. ஏன்னா எங்க வீட்டில் அப்படிதான் பண்ணுவாங்க. அதனால உங்க வீட்டில் அப்படிலாம் இருந்துச்சு? திங்கக்கிழமை ஸ்பெஷல் லஞ்சா இருக்குமா?
1: இல்லை அப்படிலாம் இல்லை, ஒரே மாதிரி நமக்கு சாப்பாடு தான் காலையில்.
0: அதனால பிரச்சனை இல்லை, ஜாலியா போயிட்டு வரீங்க.
1: ஆமா.
0: இப்போ இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேர சஞ்சிடலாம். வருக வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் ஐயா சொல்லுங்க.
4: அதாவது மைண்ட் வாய்ஸ் திங்கக்கிழமை ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஹாப்பியா தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். ஏன்னா சின்ன பசங்களுக்கு எப்படி தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோமோ, எனக்கு அந்த ஆபீஸ் என்விரான்

0: மந்த் அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவ் உண்டு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணி அவங்க எப்படி வீக்கெண்ட் அப்படிங்கறத செலிப்ரேட் பண்ணாங்க, என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணாங்க, அந்த விஷயங்களை ரொம்ப ஈகரா கியூரியஸா செய்யறதுக்கு ஒரு சான்ஸ். அப்புறமா ரெண்டாவது வந்து இந்த ஸ்டாண்ட்அப் மீட்டிங் அப்படிங்கறது இருக்கும் திங்கக்கிழமை, அதுவும் காலங்காத்தால நம்ம போன உடனே அந்த ரெண்டு நாள்ல லீவ்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம் நம்ம இந்த விஷயங்கள்ல, இந்த வாரத்துல இப்படிதான் செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு பிளானு. அந்த பிளானு மத்தவங்க கிட்ட டீம் மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும் பொழுது, அதே மாதிரி நம்மளுடைய சூப்பர் பாஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு தனி ஹாப்பினஸ், பரவாயில்ல சந்திரசேகர் சூப்பரா இருக்கு இந்த ஸ்கெட்ச் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த சமயங்கள்ல நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நாள் உட்கார்ந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் பொழுது அடுத்த வீக்குக்கு என்ன பிளான் அப்படிங்கறத நான் இந்த வாரமே ஸ்கெட்ச் மாதிரி போட்டுருவேன், அந்த பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கு. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றது.
1: நீங்க வந்து நம்ம புகழ் மாதிரி திட்டமிட்ட திங்கக்கிழமைய செலவு பண்றீங்க.
0: பயங்கர திட்டமிடுதல், அந்த திட்டமிடுதல எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் அந்த திங்கக்கிழமை காலையில நம்ம கொடுக்கும் பொழுது வரும் பாருங்க ஒரு ஆனந்தம். இதுக்காகவே திங்கக்கிழமை வராத நான் காத்துட்டு இருப்பேன், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் திங்கக்கிழமை.
1: நன்றி நன்றி.
0: மைண்ட் வைஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆஹா சூப்பர், கம் லெட் ராக் அப்படின்னு தோணும்
2: திங்கக்கிழமை. நேர்மறையான நேரா இருக்கீங்களே.
1: நன்றி நன்றி. இனிப்பில் வந்த மைக்கி, அதாவது இவர் சொன்னப்பதான் அந்த சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவ் அப்ப மைண்ட் வந்து நல்லா வேற எந்த சிந்தனையும் இல்லாம வெறும் அப்படியே ஜாலியா நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சு, நமக்கு பிடிச்ச விஷயங்களை பார்த்து, நமக்கு பிடிச்சவங்க கூட பழகி, நம்ம பிடிச்சதுங்களை சமைச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிலாக்ஸா போனப்ப அந்த பிரெயின் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். ஃப்ரெஷ் ஆகுறப்ப திங்கக்கிழமை காலையில ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ போறப்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட், புது சிந்தனைகள், புது புது முயற்சிகள், புது புது விஷயங்களை நம்ம பண்ணணுன்ற ஆசைகள் தோண்டும். அதனால கஷ்டப்பட்டு அந்த திங்கக்கிழமை ஏண்டா திங்கக்கிழமை வருது அப்படின்னு யோசிக்காம அந்த திங்கக்கிழமை காலையில ஒரு நாள் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ ஆஃபீஸ்க்கோ போய் பாருங்களேன், அந்த வாரம் முழுக்க உங்களுக்கு அந்த எனர்ஜி அப்படியே இருக்கும். பேசிட்டு இருக்கோம் கண்ணாடி மாளிகையில், மண்டே மைண்ட் வாய்ஸ் பாடல் கேட்டுடலாம்.

0: நேரம் காலை 11:40. நேர்களிந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கண்ணாடி மாளிகை, கண்ணாடி மாளிகை இன்றைய தலைப்பு மண்டே மைண்ட் வாய்ஸ். நேர்கள் தங்கள் கருத்துக்களை பதிய 04-52 என்ற மதுரை முன்னிணைப்புடன் 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம்.
1: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: அகில இந்திய வானொலிக்கு விராட்டிபத்து பாண்டியராஜன் காலை நேரம் வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா,
0: சொல்லுங்க உங்க மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கு இன்னைக்கு
2: மண்டே? மண்டே மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு புத்துணர்ச்சியா தானே எப்பவுமே இருக்கும்.
0: எப்பயுமே
2: என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பவுமே வந்து அதாவது அடுத்த ஒரு நாள் வந்து நம்மளுக்கு ஒரு புதிய நாள், இந்த நாளுக்கு அடுத்து அடுத்து புதிய நாள். ஏன்னா இன்னைக்கு நாள் போயிடுச்சுன்னா அடுத்த நாள் வந்து அதே நாள் வராது. அதுதான் மண்டே வாய்ஸ் சொல்லிக்கலாம். தேதி மாறும், வருஷம் மாறும், எல்லாமே மாறிடும். அப்போ அன்னைக்கு அது ஒரு புதிய நாள். அதனால ஒவ்வொரு புதிய நாளும் நம்ம ஒவ்வொரு அச்சைவ்மெண்ட் பண்ணணும்ன்ற ஒரே நோக்கத்தோட நம்ம பயணிச்சுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லி தருவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க திங்கட்கிழமை வந்து சின்ன ஞாயிற்றுக்கிழமை, அது நாள் சரிவர அப்படின்பாங்க. ஆனா அது உண்மை இல்லை, நம்ம மனசை பொறுத்ததே இருக்கு கிழமை. மனசை வந்து நல்லபடியா வச்சுக்கிட்டோம்னா சிறப்பான நாள். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைப்பு நிலையை காத்திருக்கும். அடுத்த நேர சந்திச்சலாம், வருக. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். நேரம் 11:41. இது கண்ணாடி மாளிகை, மண்டே மைண்ட் வாய்ஸ் கேட்டுட்டு
0: இருக்கோம்.
1: எதிரொலி இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்குல இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா மேடம்?
1: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்க மேடம்.
1: அதே நலத்தோட சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்குதுங்க கிழமையானது?
3: அதாவது திங்கட்கிழமை என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். ஏன்னா வாரத்துல முதல் நாள், அந்த வாரத்துல முதல் நாள் நம்ம வந்து எந்த வேலைய சுறுசுறுப்பா செய்தாலும் அந்த வாரம் முழுவதுமே மிக சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கும். ஏன்னா வாரத்துல முதல் நாள் வந்து நம்ம எப்ப திங்கட்கிழமை வரப்போகுது, அந்த வேலையை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு உந்து சக்தி கிடைக்குது. அப்ப அந்த வேலையை ஆரம்பிக்கின்ற போது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வாரம் ஃபுல்லாவே நமக்கு வந்து மகிழ்ச்சியாகவும், அந்த வேலையை எப்படியாவது இந்த வாரத்துக்குள்ள முடிச்சிடணும்ப்பா அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்ம கிட்ட ஏற்படும். அதே போல படிக்கின்ற போது கூட, கல்லூரியில படிக்கின்ற போது கூட பாத்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி கண்டிப்பா அந்த 3 நாட்களும் கல்லூரி சென்று விடுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா வாரத்துல முதல் நாள் போய் அந்த கல்லூரியில உட்காருகின்ற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அனைத்து பேராசிரியர்களும் வந்து விடுவார்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதனால திங்கட்கிழமை என்பது ஒரு மகிழ்ச்சியான நாள், அதை வரவேற்கக்கூடிய நாள்.
1: சரி, இப்ப எனக்கு ஒரு கேள்வி, அது என்ன திங்கள் புதன் வெள்ளி மட்டும் போறேன்? ஏன் செவ்வாய் வியாழன் என்ன பண்ணுச்சு?
3: இல்ல இல்ல போயிடுவேன், இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில போக மாட்டேன். 2 நாள்
1: இப்ப மண்டே நீங்க லீவே எடுத்தது இல்ல?
3: இல்ல இல்ல மண்டே எடுத்ததே இல்ல, கண்டிப்பா போயிடுவேன்.
1: ஆஹா, அருமை அருமை, இந்த மாதிரிதான் கேக்குறேன். மண்டே நான் லீவே எடுக்காம, ஏன்னா நிறைய பேர் வந்து திங்கட்கிழமை தான் அதிகமா லீவ் எடுப்பாங்க, நீங்க லீவே எடுக்க?
3: இல்ல மேடம், இல்ல மேடம், திங்கட்கிழமை என்பது எப்போது வரும் என்று காத்து கொண்டிருப்பேன்.
1: அருமை அருமை, உங்கள் கருத்தை பதிவு பண்ணதுக்கு நன்றி. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும்

0: வணக்கம் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: சொல்லுங்க, தலைப்பு தெரியுமா?
1: தெரியும். மண்டே மைண்ட்.
2: சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
1: சந்தோஷமா தாங்க இருந்துச்சு. நான் முதல் நாள் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி எல்லா நாளும் மறுநாள் வந்து சந்தோஷமா தான் இருக்கும். சண்டே ரிலாக்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு மண்டே கொஞ்சம் ஃப்ரீயாவே இருந்துருவேன்.
0: ஃப்ரீயாவே இருக்கீங்க. இப்ப மண்டே வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு அசைன்மென்ட் வருது, ஒரு வேலை வருதுன்னா அதை எப்படி சமாளிப்பீங்க?
1: அம்மா, காலையிலயே ரிலாக்ஸ் இருக்கப்ப எல்லாமே அந்த மனநிலை எல்லாமே சரியா இருக்கும்.
0: அப்ப திடீர்னு ஏதாவது வேலை வந்தாலும் அதை சமாளிச்சிருக்கீங்க?
1: ஆமா ஆமா.
0: அப்படி உங்களுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஏதாவது திங்கட்கிழமை தினங்கள் இருக்கா?
1: நிறைய இருக்கு மேடம்.
0: இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்லலாமா?
1: என் மகளை காலேஜ் சேர்க்கிறப்ப திங்கக்கிழமை தான். அது முத நாள எல்லாமே எடுத்து வச்சு கொஞ்சம் பஸ் கண்டிப்பா கொஞ்சம் லேட் ஆச்சு. மற்றபடி அங்க போனப்ப கொஞ்சம் அவர்னாஸ் இதாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் படபடப்பா தான் இருந்துச்சு. ஏன்னா மகளை காலேஜ் சேர்க்க போறோம், உங்களோட சூழ்நிலைகளை பேசணும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனாலும் ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா உட்காந்து அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இணைந்திருக்கிறோம் 11:45 கண்ணாடி மாளிகை. பேசிட்டு இருக்கோம் மண்டே மைண்ட் வாய்ஸ்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். மண்டே மைண்ட் வாய்ஸ் நேரம் 11:51 இணைப்பில் இணை காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஈரோட்ல இருந்து தங்கவேல் பேசுறேன்மா.
3: சொல்லுங்க, இன்னைக்கு திங்கட்கிழமை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
2: உண்மையிலேயே மண்டே மைண்ட் வாய்ஸ் சொன்னா வெளியே சொல்ல முடியாது பெரும்பாலானவருக்கு. இன்னைக்கு லீவு போட்டுக்கலாம்னு நினைப்போம். என்னங்க வாரத்துல 7 நாள், அதாவது சனிக்கிழமை இருக்கிற சந்தோஷம் திங்கட்கிழமை இருக்காது. ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு வருது, அந்த சந்தோஷத்துல இருப்பாங்க. நீங்க கேட்டீங்களா, குழந்தைகள் எல்லாம் எந்திரிக்கவே மாட்டாங்க பெட்டு விட்டு. அதை நீங்க ஸ்கூலுக்கு போன கொஞ்சம் எந்திரின்னு சொன்னா கூட, அம்மா எனக்கு வயிற்று வலிக்குது தலை வலிக்குதுன்னு ஏதோ ஒரு போங்காட்டம் சொல்லுவாங்க. என்னங்க அதே மாதிரி இந்த கட்டட ஒப்பந்த கட்டட வேலை செய்யற நண்பர்கள் எல்லாமே வந்து திங்கட்கிழமை வரவே மாட்டாங்க. என்னங்க வீடு கட்டுற வேலை, இந்த மாதிரி இந்த தனிய தொழில் போறீங்க, சனிக்கிழமை சம்பளம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா திங்கட்கிழமை வேலைக்கு வந்துருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சம்பளம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா திங்கட்கிழமை வர
3: மாட்டாங்க. என்னுடைய
2: மாணவ பருவத்தில் நாங்கள கட்டாயத்துக்காக போயிட்டு தேடணும். ஏன்னா வழி இல்ல, நீங்க திங்கட்கிழமை போய் அட்டெண்டன்ஸ் போட்டேதான் ஆகணும். வேற காரணமே சொல்ல முடியாது. இப்ப எல்லாருமே போறாங்க, நீங்க மைண்ட் வாய்ஸ் தான் கேட்டிருக்கீங்க, நடக்கிறத கேட்கல. புரியுதுங்களா? என்ன நினைக்கிறோம் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது.
1: தெரியும், நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் வந்து மூஞ்சில தெரிஞ்சிடும்ல.
2: இப்ப வந்து திங்கக்கிழமினாவே வந்து தவணைம்பாங்க. ஏதாச்சும் உனக்கு ஒரு ஒண்ணு தேதி குடுக்கறேன்னு சொன்னோம்னா இந்த கிழமைனா திங்கக்கிழமை சொல்லாதீங்க, அது தவணை நாள் அப்படிம்பாங்க. எங்க ஏரியாலே வந்து திங்கக்கிழமை வந்து குட்டி ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவாங்க. இங்கே திருப்பூர் எல்லாமே வந்து குட்டி ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவாங்க.
1: உங்களுக்கு முன்னாடி ஒரு நேயர் பேசினாரு நிகழ்ச்சியோட துவக்கத்துல, ஈரோட்ல இருந்து அவரு பேசினாரு, அவரும் இதான் சொன்னாரு குட்டி ஞாயிற்றுக்கிழமை.
2: ஆமா, இது வந்து அதாவது வந்து இன்னைக்கு திங்கக்கிழமை நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு 11-12 மணி ஆயிரும். நீங்க வந்து காலையில 9 மணிக்கு போனாலும் சரி 10 மணிக்கு போனாலும் சரி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு 10-11 மணி 12 மணி கூட ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சலிப்பு களிப்பு எல்லாம் தீர்ந்து நீங்க வேலையை தொடங்குறதுக்கே ஒரு அரை நேரம் போயிடும்.

0: அதனால வந்து இதுதான் இதுதான் யதார்த்தமான கள நிலவரம். எல்லாத்துக்கும் பிரியும் தான், நம்ம வந்து போகலாம்னு நினைப்போம், ஆனா குடும்ப சூழல் வருமானம் இதெல்லாம் நினைச்சு அவ்வளவு சலிப்பா இருந்தாலும் காலையில எழுந்திரிச்சு கிளம்பி நம்ம வேலைக்கு வந்துகிட்டு தான் இருக்கிறோம். நன்றிங்கம்மா.
1: நன்றி இனிப்பு வந்தமைக்கு. இப்போ நான் முகநூல்ல ஒரு இது வாசிச்சு என்ன சொன்னாங்கன்னா, அந்த பெண்மணி எழுதியிருந்தாங்க தன்னோட வாழ்க்கையில அவங்க வந்து ஃபாலோ பண்ற ஒரு பழக்கம், மாசத்தோட முதல் நாள் வந்து வெளியில எங்கேயுமே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த வாரத்தோட முதல் நாள்னு சொல்லி சில பழக்க வழக்கங்கள் வச்சிருப்பாங்க. ஏன்னா நான் வாரத்தோட முதல் நாள் இதை பண்ணிட்டேன்னா வாரம் ஃபுல்லா அதை நான் பண்ற மாதிரி இருக்கும், ஸோ அதுக்காக நான் இதை அவாய்ட் பண்றேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி நீங்க அவாய்ட் பண்ற விஷயங்கள் இருந்தாலும் அதே எங்க கூட பகிர்ந்துக்கலாம். இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: அம்மா வணக்கங்கம்மா.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் எம்எல்ஏசுரத்திலிருந்து ராஜாரமன் பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்கய்யா, திங்கட்கிழமை மனநிலை எப்படி இருக்கும்?
2: அது திங்கட்கிழமை மனநிலை பாத்தீங்கன்னா ரெண்டும் கெட்ட ஒரு மனநிலை தான் இருக்குமா. ஏன்னா வார கூலிகளுக்கு போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாரத்துல முதல் நாள் பாத்தீங்கன்னா தொடக்கமா இருக்கும். நாளத்தோடு அன்றாட எங்களை போல நெசவு நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா அந்த நாலு கிழமை கிடையாதுங்கம்மா. எல்லா நாளும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நாள் தான் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலுப்பா இருக்கும், பெற்றோர்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா அந்த ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா போட்டு வதச்சி எடுத்து எடுத்துருவாங்க, எங்கேயும் கூட்டி போனோமோ என்ன செய்யணும் செஞ்சு செலவழிச்சிருவாங்க. அப்ப திங்கக்கிழமை வந்த உடனே எப்படியாவது தயார் பண்ணி அனுப்பிட வேண்டும் அந்த மகிழ்ச்சியிலேயே இருப்பாங்க அந்த திங்களுக்கு. திங்களுக்கு என்ன ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா திங்களுக்கு பாத்தீங்கன்னா நிலா அந்த நிலவுக்கு ஒப்பிடுவாங்க
1: திங்களை.
2: அந்த திங்களுக்கிழமை வந்தாலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இயற்கையிலேயே கொஞ்சம் மன குளிர்ச்சி வந்துருங்கம்மா இயற்கையாகவே.
1: ஏன்னா
2: ஞாயிறு பாத்தீங்கன்னா சூரியன் பாத்தீங்கன்னா வெப்பம் முடிஞ்சு சந்திரன் பாத்தீங்கன்னா குளிர்ச்சியை தொடங்குறாரு. அப்ப திங்கட்கிழமை வந்தாலே அவர் ஊர் பாத்தீங்கன்னா முதல் நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப செலவாயிருக்கு, எங்கேயோ கூட்டிகளும் போயிருப்பாங்க, மறுநாளும் பணி தொடங்கணுங்கிற மகிழ்ச்சியில இருப்பாங்க. அந்த பணி தொடங்கி அடுத்த வாரத்துக்கான ஒரு சம்பளத்தை பாத்தீங்கன்னா முன்கூட்டி எப்படி நம்ம எல்லாம் செலவு பண்றதுகளை எப்படி சேமிக்கணும்ன்ற நிகழ்வு வந்துருவாங்க எல்லாருமே. அப்ப நாலு கிழமையும் ஒண்ணு எல்லாருக்கும் ஒரு பொருட்டு அல்ல, கிடைக்கிற நாள்ல பாத்தீங்கன்னா உழைத்து பாத்தீங்கன்னா வாழக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துக்கிறோம்மா. அது திங்கட்கிழமை ஒரு அச்சாரமாக தொடங்கி கொடுக்குதுங்கம்மா.
1: நன்றி நன்றி நன்றி. இனிப்பு வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு. அதாவது இன்னைக்கு நிகழ்ச்சி முழுக்க பார்த்தோமா நிறைய ஆண் நேயர்கள் தான் வராங்க. ஒருவேளை பெண்களுக்கு வந்து திங்கட்கிழமை ரொம்ப பிடித்தமான நாளா இருக்கான்னு கேட்டப்ப நம்மளுக்கு அழைப்புகள் ஒருங்கிணைச்சிட்டு இருக்க அறிவிப்பாளர் என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் இல்லை, பெண்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு வந்து அதிகமான வேலைகள் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சாப்பாடு கேட்பாங்க, எல்லா நாளும் வேலையை பார்த்துட்டு அன்னைக்கு தான் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டால் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு முழு நேர வேலை இருக்கும். அதையெல்லாம் முடிச்சுட்டு அந்த திங்கட்கிழமை எல்லாரும் ஆஃபீஸ் ஸ்கூலுன்னு கிளம்பி போன பிறகு அன்னைக்கு ஒரு நாள் தான் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியும், அதனால எங்களுக்கு வந்து திங்கட்கிழமை பிடித்த நாள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து பெண் நேயர்கள் வந்து ரொம்ப கம்மியா
3: வந்திருக்காங்க.
1: ஒரு சிலருக்கு ஏன்னா வீட்டில் இருக்க தாய்மார்கள் வந்து அன்னைக்குதான் வந்து அப்பா எல்லாரும் போயிட்டாங்க நம்ம அக்கடான்னு கொஞ்சம் நேரம் படுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி எந்திரிப்பாங்க. இப்போ இணைப்பில் இணைய நிறைவா காத்திருக்க நேர செஞ்சலாம் அவங்க ஆனா பெண்ணான்னு தெரியல, பாத்திரலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், ரெண்டு நேயர்கள் இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: சாருக்கும் மேடத்துக்கும் வணக்கம் சார். வேற காதாதல் வந்து பஞ்சவனம் பேசுறேன். மதிய வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நேரத்துல எல்லாரும் நல்லமா இருக்கும். இப்பதான் நினைச்சிட்டே இருந்தேன் என்ன பெண் நேயர்கள் கம்மியா வந்திருக்காங்களே, என்னன்னு கரெக்டா வந்துட்டீங்க. சொல்லுங்க, திங்கட்கிழமை மனநிலை
5: இன்ன வரைக்கும் சொன்னவங்க கூட சூப்பரா சொன்னாங்க மேடம். இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது திங்கட்கிழமை இருக்கிறது குட்டி ஞாயிற்றுக்கிழமை மேடம்.
1: நீங்களுமா
3: திங்கட்கிழமைக்கு பேர் வச்சிருக்கீங்க?
5: எனக்கு பூ காசு தாரதுக்கு ஞாயிற்று என்னங்க சார்?
3: இல்ல திங்கட்கிழமைக்கு எல்லாரும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கீங்களே.
5: ஐயோ, குட்டி ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு எந்திரிக்க மாட்டாங்க வேலைக்கு போறதுக்கு. என்னன்னு கேட்டா நீ குட்டி ஞாயிற்றுக்கிழமை பண்றவா, அதனால நாங்க தூங்குறோம் அப்படி சொல்லிடுவேன்.
3: நீங்க குடும்ப தலைவியா என்னென்ன இந்த மாதிரி திங்கட்கிழமைக்கெல்லாம் எப்படி திட்டமிடுவீங்க?
5: திங்கட்கிழமை இந்த கோயிலுக்கு போகணும், இந்த விசேஷத்துக்கு போகணும்னா எந்திரிச்சிடணும் வெள்ளனே. எனக்கு தெரிஞ்சது அதுதான். ஆனா இன்னைக்கு குட்டி ஞாயிற்றுக்கிழமை நான் தூங்குவேன்னு சொல்லுவாங்க, நீ தூங்கு நான் பாட்டு கிளம்புறேன்னு நாங்க கிளம்பிடுவோம் சார். இன்னொன்னு சார், நான் பூ குடுக்குறோம், அப்ப சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை தாரேன்னு சொல்லுவாங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை தவறி திங்கட்கிழமை போய் கேட்பேன், ஏக்கா நீ என்னக்கா இன்னும் ஞாயிற்றுக்கிழமை இருக்குக்கா, குட்டி ஞாயிற்றுக்கிழமை கறிக்குழம்பு ஊரா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை இருக்குக்கா அப்படி சொல்லுவாங்க.
1: ஞாயிற்றுக்கிழமை செஞ்ச கறிக்குழம்பு மிச்சம் இருக்கனால இது குட்டி ஞாயிற்றுக்கிழமையா?
5: ஆமா மேடம். ஆனா அது அந்த குட்டி ஞாயிற்றுக்கிழமை லீவு மொத நாள் திங்கட்கிழமை லீவு போட்டாங்கன்னா ஒண்ணுமே உருப்படாது மேடம். அந்த திங்கட்கிழமை லீவு போடுவாங்க மேடம். அது அப்படியெல்லாம் செய்யக்கூடாது மேடம். அந்த திங்கட்கிழமை மொத நாள் வேலைக்கு போனாங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் மேடம் அன்னன்னைக்கு சாமி.

0: இந்த கிழமை ஊரா நல்ல கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமைன்றது இல்ல, எல்லா கிழமையும் நல்ல கிழமை தான் மேடம்.
1: நன்றி. அருமையா சொன்னீங்க, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட திங்கட்கிழமை மனநிலை பத்தி பகிர்ந்துகிட்டாங்க. திங்கட்கிழமை மைண்ட் வாய்ஸ் பேச ஆரம்பிச்சோம், அது நிறைய பேருக்கு ஒரு நெகட்டிவ் மைண்ட் வாய்ஸா இருந்திருக்கு, ஒரு சில பேருக்கு தான் பாசிட்டிவ் மைண்ட் வாய்ஸா இருந்திருக்கு. வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை, அதை வச்சுதான் வாரத்தோட மற்ற நாட்களோட நடவடிக்கை எல்லாமே இருக்குது. அதனால இந்த நாளில் உங்களோட சோம்பேறித்தனத்தெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு, இந்த வாரம் என்னோட வாரம் தான்ப்பா, இன்னைக்கு சூப்பராக இருக்க போகுது, இந்த திங்கட்கிழமை நான் என்ன எனர்ஜியோடையும் பாசிட்டிவிட்டியோடையும் இருக்கேன்னா அதே தான் நான் ஃப்ரைடே ஈவினிங் வரைக்குமே இருப்பேன்னு சொல்லி ஜாலியாக இருங்க. எல்லா திங்கட்கிழமையும் உங்களுடைய திங்கட்கிழமை தான், எல்லா நாளும் உங்களுடைய நாள் தான், ஆல் டே ஜாலி டே தாங்க. கேட்டுட்டு இருந்தீங்க கண்ணாடி மாளிகையில் மண்டே மைண்ட் வாய்ஸ், உங்க கூட பேசிட்டு இருந்தது நான் அஜிதா மற்றும்
2: புகழ்.
1: நன்றி நேயர்களே. பேசிட்டு இருந்தது நான் அஜிதா மற்றும்
2: புகழ்.
1: நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி, ஒரு நிமிடம். நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிநேகிதியே, இலக்கணம் இல்லா உறவு, இரத்த சொந்தம் இல்லை நமக்கு, இருந்தும் பிரிவொன்றை ஏற்கவில்லை, மனது காலங்கள் மாறினாலும் மாறாத காவியம் நட்பு. சிநேகிதியே, நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

0: நேரம் 12:06. பண்பலையில் நேர்கள் இணைந்திருப்பது சிநேகிதியே. நேர்கள் பங்கு பெற 0452 என்ற மதுரை முன் இணைப்புடன் 2530170 மற்றும் 2530171 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணைப்பில் உள்ள நேயர் வருக, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? பாடுங்க, தாராளமா பாடுங்க.
1: இணைக்கு தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, அழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா, உயிரே விலக தெரியாதா. போதுங்க சார்.
0: போதுமா, இன்னும் ரெண்டு வரி பாடிடலாமா?
1: அழக தெரிந்த அது தெரியலையே.
0: சரி, உங்களுக்கு நான் பாடல் போட்டுடலாமா?
1: காந்த கண்ணழகில காந்த கண்ணழகி லுக்கு விட்டு திக்குயத்தும் முத்து பல்லழகி ஜோடி செரவாடி
0: மியூசிக்லாம் போட்டுறீங்களே.
1: இல்லை, நம்ம ரேடியோ கேட்டுதான் சார், உங்களை பார்த்துதான்.
0: சரி சரி சரி, உங்களுக்கு நான் பாடல் கேட்டுடலாமா?
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி.
2: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன், பேக்ல போஸ். காந்த கண்ணழகி.

0: all sticks and games.
1: வெண்ணிலவில் லண்டு வாங்கி

0: ராணி.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்டுட்டு இருக்கோம் மங்கையரின் மனம் விரும்பிய பாடல்களை வழங்கும் நிகழ்ச்சியாக சிநேகிதியே. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சிநேகிதி, வணக்கம்.
1: அன்பாக உரையாடும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
0: நண்பகல் சொல்லி வினப்ப, இணைப்பில் இணையும் நேயர் யாருங்க?

0: அம்மா உங்க இணைப்பு கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? இப்ப கிளியரா கேக்குது. என்ன பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில?
1: பாண்டி நாட்டு சங்கம் படத்துல இருந்து என் மனசுல பாட்டு தான் இருக்குது. அந்த பாடல் அனைவருக்காகவும்
0: கொடுங்கம்மா. நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு இதோ பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும்.

0: இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
7: நேரம் 12:20. 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். ஸ்நேகிதியே, விருப்ப பாடல் கேட்டு மகிழ இணைப்பில் காத்திருக்கும் ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் சௌதரி.
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: அருண்கோட்டை மல்லிகா பேசுறேன்.
0: மல்லிகாமா, சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில இன்னைக்கு?
1: எல்லோரும் நல்ல வரைய படத்துல சிவப்பு கல்லு மூக்கு தீர பாட்டு
0: கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நன்றி.

0: நிகழ்ச்சி கேட்டு ரசித்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைப்பில் காத்திருக்கும் சிநேகிதியை சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம். ராஜம் திருப்பாலையில இருந்து.
0: ராஜம் அம்மா சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மதுரை வீரம் படத்திலிருந்து ஆடல் காணீரும்
0: கொடுத்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதி இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள். இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தில்லியிலிருந்து புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவின் அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு செல்வதாகவும், இன்றும் நாளையும் அதிபர் மற்றும் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக அதிபர் பிரபாவோ பங்கேற்றதையும் பிரதமர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். யோகியகர்த்தாவில் உள்ள பிரபன்னன் கோவில் வளாகத்தை இந்தோனேஷிய அதிபருடன் தாம் பார்வையிட இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து தாம் உரையாட இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்த பின் ஆஸ்திரேலியாவின் கேன்பரா நகரில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸை சந்தித்து இந்தியா ஆஸ்திரேலியா இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, கல்வி, போக்குவரத்து, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆஸ்திரேலிய பிரதமருடன் பேச இருப்பதாக தெரிவித்துள்ளார். பின்னர் நியூசிலாந்தின் ஆக்லாந்து செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச இருப்பதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு திரு லக்சன் இந்தியா வந்திருந்த போது பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது 3 நாடுகள் பயணம் இந்தியாவில் கிழக்கு நாடுகள் வெளியுறவு கொள்கைக்கும் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தையும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் அரசியல் ஜனநாயக பாதையை செம்மைப்படுத்தி கட்டமைத்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இளம் வயதிலேயே கொல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தராகவும், சட்டமன்ற உறுப்பினராகவும், அகில் பாரத் இந்து மகாசபையின் தலைவராகவும் அவர் அரும்பணியாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சராக விளங்கிய அவர் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் அவர் முக்கிய பங்காற்றியவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கவும்

0: அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது சிந்தனைகள் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் முகர்ஜியின் தியாகம் நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறியுள்ளார். அவர் காட்டிய வழியில் வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று உறுதியேற்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தேசத்தின் ஒருமைப்பாடு, இறையாண்மை, கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றுக்காக அவர் பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். தேசத்திற்கு முதலிடம் என்ற அவரது கொள்கையை இன்று நாமும் பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வரலாற்றில் அவர் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள செய்தியில் தேசத்தின் ஒற்றுமைக்கும் நாட்டுக்காகவும் தம்மை அர்ப்பணித்து பாடுபட்டவர் டாக்டர் முகர்ஜி என்று கூறியுள்ளார். தலை சிறந்த அரசியல்வாதியாகவும் உயர்கல்விக்கு வித்திட்ட சிறந்த கல்வியாளருமாக அவர் திகழ்ந்தார் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி கொல்கத்தாவில் இன்று மாலை மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாமா பிரசாத்துக்கு இசை அஞ்சலி மற்றும் அவரது 125 அடி உயர சிலைக்கு காட்சிப்படுத்தவும் நிகழ்வும் ஆகியவை நடைபெறவுள்ளன. ஷியாமா பிரசாத்தின் வாழ்க்கை குறித்த சிறப்பு கண்காட்சிக்கும் இவ்விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோரும் இதில் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இம்மாநிலத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த திரு சுகேந்து சேகர், திருமதி சுஷ்மிதா தேவ், திரு பிரகாஷ் சிக் பரேக் ஆகியோர் ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த 3 இடங்களுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பீகார் மாநிலத்தின் பன்கிபூரிலும், குஜராத் மாநிலத்தின் மஞ்சள்பூரிலும், மத்திய பிரதேசத்தின் ததியா சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. 13ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் பெறப்பட்டு 14ஆம் தேதி அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். கிழக்காப்பிரிக்க நாடான கோம்ரோஸின் சுதந்திர தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் மபே முகமத்தை மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்திற்கான ஒத்துழைப்பை கோம்ரோஸ் அளித்திருப்பது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார். கிழக்காப்பிரிக்க மண்டலத்தில் அமைந்துள்ள மற்றொரு நாடான மலாவியில் சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜார்ஜ் டே சொபோண்டா மற்றும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கடந்த 3ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மாணவர்கள் தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கு வங்கி கணக்கு விவரங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஏற்கனவே வங்கி கணக்கு விவரங்களை தெரிவித்த மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் அவர்களது கணக்குகளில் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா இன்று காலை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. துருக்கியில் நேட்டோ அமைப்பு நாடுகள் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் குறித்து யுக்ரைன் விமானப்படையினர் வெளியிட்டுள்ள செய்தியில், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் சிறிய

0: ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதலை ரஷ்ய படையினர் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கீவ் நகரின் மத்திய பகுதியில் குண்டுகள் வெடித்ததாக கீவ் நகரின் மேயர் தெரிவித்தார். இரண்டு மாவட்டங்களில் குண்டுவெடிப்பினால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் அவர் கூறினார். உடனடியாக அபாய சங்கு ஒழிக்கப்பட்டு பொதுமக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கர்நாடகா, கேரளா, மாஹே, மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் கிழக்கு ராஜஸ்தானில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, சத்தீஸ்கட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125th பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24th நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 12:50 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது ஸ்நேகிதியே.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: 12:55 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஜிதா. நன்றி நேயர்களே.
1: நமஸ்கார், மேஹூ கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பாராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 கானங்களின் தொகுப்பாக வலம் வருவது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கண்டசாலா இசையில் கண்டசாலா மற்றும் பி பானுமதியின் குரலில் கல்வனின் காதலி திரைப்படத்திலிருந்து

நேரம் 1:04. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ராஜேஸ்வர ராவ் இசையமைத்து வித்வான் லட்சுமணன் பாடல் வரிகளில் ரகுநாத் பாணிகிராகி பாடிய பாடல் அவளியா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:07. வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஏ மருதகாசியின் பாடல் வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைத்து பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் அழகுநிலா திரைப்படத்தில்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
0: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அம்மா எங்கே திரைப்படத்திலிருந்து

0: என்ன ரம்யா, செடியும் கையுமா எங்க கிளம்பிட்ட?
1: நான் சொல்றேன் சுரேஷ், வா என் கூட.
0: என்ன ரம்யா, இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, ஒன்ன மாதிரியே இங்க எல்லாரும் செடியும் கையுமா நிக்கிறாங்களே.
1: உனக்கு விஷயமே தெரியாதா?
0: அட, என்ன விஷயம் ரம்யா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: July 1 to 7 வரை வன மகோத்சவ வரம், அதாவது மரம் நடும் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நானும் செடி நட வந்திருக்கேன்.
0: ஒரு செடி நடுறதுனால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது ரம்யா?
1: இந்த செடியை நடுறதுனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்னால முடிஞ்சதை செய்யறேன். நாளைய தலைமுறையும் என்னோட பேரை சொல்லும்ல.
0: ஓ அப்படியா, உன் பேரை சொன்ன மட்டும் போதுமா? எனக்கும் ஒரு செடி கொடு, நானும் இப்பவே உன்னோட சேர்ந்து ஒரு செடியை நடுறேன். என்னோட பேரையும் நாளைய தலைமுறை சொல்லட்டும்.
1: குட் சுரேஷ், இதுதான் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நட்டாலே போதும், நம்ம ஊரும் நாடும் பசுமையா மாறிடும்.
0: இந்த வன மகோத்சவ வாரத்தில் ஒரு மரம் நடுங்கள்,
1: பசுமையான பூமியை நாளைய தலைமுறைக்கு பரிசாக கொடுங்கள்.

நேரம் 1:20. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ராஜேஸ்வர ராவ் இசையமைத்து தஞ்சை என் ராமையாதாஸ் வரிகளில் கண்டசாலா மற்றும் பி சுசிலா குரல்களில் பிரேம பாசம் திரைப்படத்திலிருந்து.

0: அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவி பண்பலை 103.3 கேளுங்க.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
2: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
1: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
2: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
2: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
1: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
2: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
1: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
2: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம்

0: ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றலைகளில் வளம் வந்து கொண்டிருக்கிறது வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து ராஜா இசையமைப்பில் பி. சுசிலா மற்றும் ஏ. எம். ராஜா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

நேரம் 1:33. வசந்தகானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வேதா இசையமைப்பில் TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசிலா இணைந்து பாடிய பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக தாம் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முதல்கட்டமாக இந்தோனேஷியா நாட்டிற்கு புறப்படுவதற்கு முன்னர் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவின் அழைப்பை ஏற்று அங்கு தாம் செல்ல இருப்பதாகவும், நாளை மறுநாள் வரை விரிவான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரை சந்தித்து பேச இருப்பதாகவும் அமைச்சர் பிரதமர் கூறினார். 3 நாடுகளின் தலைவர்களுடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தாம் ஈடுபட உள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா புறப்படும் பிரதமர் அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து செல்கிறார். கூட்டுறவுத்துறை மூலம் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் அமைச்சகத்தின் 5ஆம் ஆண்டு நிறுவன தினத்தையொட்டி புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், இத்துறையுடன் இணைக்கப்பட்டுள்ள 30 கோடி மக்களுக்கு இந்த தினம் இன்றியமையாதது என எடுத்துரைத்தார். கூட்டுறவுத்துறையை நவீனப்படுத்தி வெளிப்படையான நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கூட்டுறவு நிறுவனங்களை தரவரிசைப்படுத்தும் நெறிமுறைகளை மத்திய அரசு தொடங்கியதை அடுத்து ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக செயல்படும் 5 கூட்டுறவு அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும் என்றார். தேசிய கூட்டுறவு குழுவின் மூலம் விதை உற்பத்தி பிரிவு நாட்டின் அரசு சாரா மிகப்பெரிய உற்பத்தி அமைப்பாக வருங்காலங்களில் உருவெடுக்கும் என்று கூறினார். இதன் மூலம் விவசாயிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் 104 கோடி சுகாதார பதிவுகள், 93 கோடி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கீட்டின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்னணு பொது சுகாதார சுற்றுச்சூழல் பாதையில் இது ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் சுகாதார கட்டமைப்பின் கீழ் ஆதார் தனிநபர் அடையாள அட்டையைப் போல அபா எனப்படும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கும் தனிநபர்களை இணைப்பதாக அரசு கூறியது. இதன் மூலம் அனைத்து சுகாதார சேவைகளுக்கும் வழிகோலப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்க இணைப்பின் கீழ் அனைத்து நோயாளிகள் அனைத்து வசதிகளையும் பெற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அபா சுகாதார பதிவை ஏற்படுத்த அரசு செயலாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். உயர்கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், காலி பணியிடங்கள், பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இன்று பிற்பகல் நடைபெறும் கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இன்று மாலை நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகளை முதலமைச்சர் பார்வையிட உள்ளார். தமிழ்நாட்டில் குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறினார்.
1: மனிதர்கள் விலங்குகள் மோதல் அதெல்லாம் வராமல் இருப்பதற்கு அதுக்குண்டான மின்வெளிகள், சேட்டலைட் கேமராக்கள், வன

0: ஊருக்குள்ள வராம தடுக்கிறதுக்கு வெளிநாட்டு இருக்கிற அந்த பாதுகாப்பு எல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு முதன்முறையா இந்தியாவிலேயே முதன்முறையா தமிழ்நாட்டினுடைய வனப்பகுதிக்கு அதெல்லாம் கொண்டு வர போறாங்க.
1: தமிழக நெசவாளர்களின் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா கைத்தறி பட்டு பூங்காவை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், போலி பட்டுப்புடவை புழக்கம் மற்றும் இடைத்தரகர்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். முதலமைச்சர் மாநில இளையோர் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 13 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. தகுதியுடையவர்கள் இணையதளம் மூலம் இதற்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சிக்கும் தற்போதைய தாவேக ஆட்சிக்கும் வேறுபாடு இல்லை என்று குறிப்பிட்டார். தாவேக ஆட்சியில் குதிரை பேரம் நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் முதலமைச்சர் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சி நாட்டின் ஒருமைப்பாட்டை கேள்விக்குறியாக்கிவிடும் என்று குறை கூறினார். தமிழகம் முழுவதும் குடிநீர் பிரச்சினை மக்களை வாட்டி வதைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாய கடனை தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரியுள்ள அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் எந்த சமரசத்திற்கும் இடமளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். மதுரையில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக ஆளுநரின் செயல் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என்றும் அவர் கூறினார். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் இடதுசாரிகளை ஆதரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தஞ்சை மாவட்ட கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவை தகர்க்கும் எண்ணம் நிறைவேறாது என்றும், சுய லாபத்திற்காக சிலர் கட்சியிலிருந்து வெளியேறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பணிகள் தொடர்பான வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேக பிரியா அறிவுறுத்தியுள்ளார். நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மாபெரும் தூய்மை பணிகளை நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நம்ம நாகை கூட்டம் என்ற பெயரில் மாபெரும் தூய்மை பணிகளை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் தன்னார்வலர்கள், தூய்மை காவலர்கள் தூய்மை பணிகளை மேற்கொண்டார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் பகுதிகளை குப்பை இல்லாத வகையில் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இதில் வலியுறுத்தப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: தமிழக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதையும் மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட பிஜேபி விவசாய அணி சார்பில் மன்னார்குடியில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் நேர கட்டுப்பாட்டை மீறி கடலுக்குள் செல்லும் மீனவர்களை கண்டித்து பிற மீனவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே 3 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து நம்மியந்தல் கிராம மக்கள் காலி குடங்களுடன் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போளூர் செங்கம் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை 4வது நாளாக இன்றும் தொடர்கிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கோவை குற்றால அருவியில் குளிப்பதற்கு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்வதால் கோவை குற்றாலம் அருவி 4வது நாளாக இன்றும் மூடப்பட்டுள்ளது. அருவியில் நீர் சீரான பின்பு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து ஹரிஹரன்.

0: அருள்மிகு தண்டாதபாணி சுவாமி திருக்கோவிலில் ரோப்கார் இணையதள முன்பதிவு பயணம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் கூறுகிறார்.
1: இந்து சமய அறநிலைத்துறையின் டிஜிட்டல் சேவைகளின் ஒரு பகுதியாக பழனி மலைக்கோவிலில் ரோப்கார் பயணத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று முதல் முழுமையாக தொடங்கியுள்ளது. பக்தர்கள் கோவிலின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி தங்களுக்கான நேரத்தை தேர்வு செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். முதற்கட்டமாக தினசரி 100 பக்தர்கள் இந்த சேவையின் மூலம் அனுமதிக்கப்பட உள்ளனர். விரைவில் தங்கும் விடுதி அறைகளுக்கும் ஆன்லைன் முறைக்கு வரவுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதி ஆட்டங்களுக்கு மொராக்கோ, பிரான்ஸ், நார்வே, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் நார்வே பிரேசிலையும் இங்கிலாந்து மெக்சிகோவையும் வென்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் சரியாக 2:15. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது துள்ளல் தாளம். பீட்டான ஃபாஸ்டான சாங்ஸோட வந்துட்டேன் நிலையத்திலிருந்து நான் சிவசங்கரி. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம்.
1: எடியே எடியே

0: ஒதுங்கி போட தள்ளி மண்ணில் இருக்கும் கள்ளி எனது அடிக்கிறீங்க சொல்லி அரசை சிக்கில்லி எங்கிட்ட பண்ண வர உடனடி
1: கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட.

மதிய நேரம் உண்ட மயக்கத்தில் இருக்க நம்ம உற்சாகப்படுத்த வந்தாச்சு பீட்டான ஃபாஸ்டான சாங்ஸோட துள்ளல் தாளம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது துள்ளல் தாளம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இனி கேட்கலாம்

இணைந்திருப்பது துள்ளல் தாளம் நிகழ்ச்சி. பீட்டான ஃபாஸ்டான சாங்ஸோட வரிசையில அடுத்ததாக வருவது வளையபட்டி தமிழ் சத்தத்தோட நாதஸ்வர இசை சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படியான பாடல் தான் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து.

சரியாக 2:40 இந்த நேரத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க துள்ளல் தாளம் நிகழ்ச்சி. நம்ம ரயில் பயணம் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு ஆடிக்கிட்டேதான் இருக்கும். அந்த ஆட்டம் ரயிலின் தாளத்திற்கு ஏற்ப இருக்குதா இல்லை வந்து நம்ம ரயில் வேகத்துக்கு ஏற்ப இருக்குதான்றது சந்தேகம்தான். ஆனால் ரயிலின் தாளத்திற்கு ஏற்ப இப்போ ஒரு பாடல் நம்ம கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

தள்ளல் தாளம் நிகழ்ச்சியில நாம கேட்டுட்டு நாம் இதுவரை கேட்டோம் பம்பாய் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்திலிருந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் 3 சென்டிமீட்டர், மேல்கூடலூர், குன்னூர், ஹாரிசான், உட்பிரையர், பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், தேவாலா, சோலையாறு, மேல்பவானி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, சென்னை பெரம்பூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.2 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.1 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடமேற்கு வங்க கடற்பரப்பில் வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கே நகர்ந்து நேற்று பாலசூருக்கு அருகே நிலை கொண்டது. மேலும் மேற்கு வடமேற்கே நகர்ந்து தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் வடக்கு ஒடிஷாவின் உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் தற்போது நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கே நகர்ந்து தெற்கு ஜார்க்கண்டுக்கு மேற்கு வடமேற்கே மற்றும் வடக்கு வடகிழக்கே ரூர்கேலாவுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவிலும், தெற்கு தென்மேற்கே ராஞ்சிக்கு 70 கிலோமீட்டர் தொலைவிலும், கிழக்கு தென்கிழக்கே ஜஷ்பூர் நகருக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலும், தல்தோன்கனிக்கு தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 8ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். எங்கும் மழை இராது. நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 10ஆம்

தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்
1: தொடர்வது NCERT விளம்பரதார நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு தாங்க கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து வர்ற பாட்டோட நாமளும் காத்துல மதக்க ரெடி ஆவோமா? வாகை சுடவா திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டுத்தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். தாமரையின் கவிதை வரிகளில் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷலின் குரலில் என்றென்றும் புன்னகை திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலை கேட்கலாம்.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

நேரம் 3:50. காதல் முதல் முறையாக மனதில் மலரும் அந்த இனிய தருணத்தை பாடலாக கேட்கலாம். ஆஹா திரைப்படத்திலிருந்து, தேவாவின் இசையில், ஹரிஹரன் மற்றும் சித்ராவின் குரல்களில்.

நேர்களே, இதுவரை மெலோடியான மெட்டுக்களை மெல்ல வரும் பாட்டில் கேட்டு ரசித்தோம். மீண்டும் ஒரு இசை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது கார்த்திகா.

வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3. மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

வாசிப்பவர் ஷியாமளா. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச ஊரக வளர்ச்சி தினம்

இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்களுக்கு வழங்கும் பையில் கூட தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தஞ்சாவூர் அருகே திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்த விபத்தில் பெண் பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார். மேற்கு

குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தஞ்சாவூர் அருகே திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்த விபத்தில் பெண் பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்மன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 286 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீதேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:02.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், சம் ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
7: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
7: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
8: மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நம்ம என்ன இப்போ விளையாட போறோம் அப்படின்னா ஆட்டக்களம் நிகழ்ச்சி தான் இது. அதுல என்ன விளையாட போறோம்?
9: எதிரும் புதிரும். எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்களுக்கு விதிமுறையை சொல்லிடலாமா?
8: சொல்லிடலாம். எதிரும் புதிரும் அப்படின்னாவே தெரிஞ்சிருக்கும் என்னன்னா நாங்க என்ன சொல்ல போறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க என்ன நீங்க சொல்ல போறீங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு படம், படத்தோட பேரை தான் நாங்க சொல்ல போறோம். அந்த படத்தோட பேருக்கு எதிரா நீங்க ஒரு படத்தோட பேரு சொல்லுவீங்க. அதுதான் போட்டி. ஒரு நேயருக்கு 2-2 கேள்விகள் தான் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் நாங்க. இதுதான் விதிமுறை.
9: அழைக்க வேண்டிய எண்கள் 0452-25-30-170 என்ற அறிமுக நேயர்களும், 0452-25-30-171 என்ற அனைத்து நேயர்களும் ஆட்டக்களத்தில் பங்கு பெறலாம்.
8: ஆமா, நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் இதுதாங்க. தொடர்ந்து நேர சந்திக்கும் முன்னாடி ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் களம் காண காத்திருப்பது யாருன்னு சொல்லிடலாமா? லாவண்யா மற்றும்
9: பிரியா.

0: நேயர்கள் முதல்ல பேச வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க, இணைப்பில் இருக்கீங்க?
0: இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க நினைக்கிறேன். முதல் நேயரே, அப்படி ஒன்றும் கஷ்டமான விளையாட்டுலாம் இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாமா? நேரே வந்துட்டாங்க, அவங்ககிட்டயே நம்ம கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் ஐயா, இன்னைக்கு எதிரும் புதிரும் விளையாடிட்டு இருக்கோம் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில, விளையாடலாமா? சரி, உங்களுக்கான கேள்வியை இப்போ பிரியா கேட்க போறாங்க.
1: ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு திரைப்படத்தோட பேர் சொல்லுவோம், அதற்கு நீங்க புதிர் அதற்கான எதிரான ஒரு திரைப்படத்தோட படத்து நேம் வந்து நீங்க சொல்லணும். கேக்கட்டுங்களா? என் தம்பி.
0: இல்லீங்களே, நீங்க என் தம்பின்னு சொன்னா என்ன சொல்லிருக்கணும்? எதிராதான் நீங்க சொல்லிருக்கணும். இடைப்பில் வந்தமைக்கு நன்றிங்க ஐயா. விளையாட்டுல பங்கு பெறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியை நல்லா கேட்டுட்டு அடுத்த முறை வெற்றி பெறுங்க அப்படின்ற வாழ்த்துக்களோட அடுத்ததாக காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: மாமகரே நேயர், முத்துப்பட்டி பாலமுருகன்.
0: சொல்லுங்க பாலமுருகன், கேட்கலாமா கேள்விய நேர?
1: சின்ன தம்பி, இந்த திரைப்படத்தோட புதிர் சொல்லுங்க.
2: பெரிய தம்பி.
0: அருமை.
3: பார்த்தா கேட்டியா, நானா தான் ஓடிட்டனா?
0: இல்ல இல்ல, அவர் வளரலாம் இல்ல, கரெக்டா பேரை சொல்லிட்டாரு. அடுத்ததா உங்களுக்கான ஒரு கேள்வி, மனிதன். நன்றி. அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய நேயர் யாரு கேட்டலாம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைகளில் ஆட்டக்கலம் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளணும்னா அழைக்கலாம்.
1: 0452-25-30-70 என்ற எண்ணில் அறிமுக நேயர்களும், 0452-25-30-71 என்ற அனைத்து நேயர்களும் ஆட்டக்கலத்தில் எதிரும் புதிரும் விளையாண்டு இன்று மகிழ்வுடன் விளையாட்டை தொடங்கலாம்.
0: ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை கேட்டுட்டு வந்துடலாமா?
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன் கோ. சரி சரி,
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
8: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
9: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
8: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
9: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
10: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நேரம் 4:09:44 நொடிகள் ஆயிட்டு இருக்க, ஆட்டக்கலம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம்
1: எதிரும் புதிரும்.
0: ஆமா, எதிரும் புதிரும் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நேயர்கள் வரிசையா வந்துட்டே இருக்காங்க. அடுத்ததா நம்ம யாரை சந்திக்க போறோம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து பேசுறீங்க? தத்தநீர்ல இருந்து யாரு பேசுறீங்கம்மா? அருணா. சரிங்கம்மா, விளையாடலாமா? உங்களுக்கான கேள்வி இதோ.
1: உங்களுக்கான கேள்வி, வெடி. வெடி
0: நினைக்கிறேன். முதல் நேயரிட்ட
1: ரொம்ப அழகா பதில்
0: சொன்னாங்களா?
1: சொல்றதுக்கு முயற்சி
0: பண்ணாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லிடலாமா?
1: மனிதன் அப்படின்றதுக்கு எதிரா எதிர் புதிர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மிருகம்.
0: ஆமா, எதிரா சொல்ல போறது மிருகம்.

0: ஆப்ஷன் சொல்லலாம், இல்லை தெய்வம்ன்ற ஆப்ஷன் கூட இருக்குது நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இதெல்லாமே படம் பேர் தான். சரிங்களா, அடுத்ததான் நம்மளோட பேச காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கும். உங்களுக்கான கேள்வி கேட்டுருலாங்களா ஐயா?
0: இணைப்பில் யார் இருக்கீங்க?
2: உங்க
0: பேரு சொல்லுங்க.
2: என் பேர் தஞ்சை மாவட்டம் கதிரியாங்குளம் சுவாமிநாதன்.
0: சுவாமிநாதன் தஞ்சையில இருந்து பேசுறீங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி.
1: உங்களுக்கான கேள்வி, கனா கண்டேன்.
3: The person you are speaking with has
0: இப்படியா பயமுறுத்துவாங்க? ஒருத்தர் நம்மள ஹோல்ல வச்சு ஓடுற அளவுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க.
1: கனா கண்டேன் சொன்ன அவருக்கு ஒரு கனவு வந்துருச்சு போல, அதனால அவர் நேயரை விடுபட்டுட்டாரு.
0: சரிங்க, தொடர்ந்து நேயரை சந்திக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: கேட்பது ஆர்த்தக் கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
6: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
5: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
7: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களம். ஆட்டக்களத்துல நம்ம இப்ப என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா
8: எதிரும் புதிரும். எதிரும் புதிரும் தாங்க விளையாண்டுட்டு இருக்கோம். அடுத்ததா நம்ம கூட பேச காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டுலாம். வருக வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம் சொல்வது யார்? எங்க இருந்து பேசுறீங்கயா?
9: ஜெயகிந்துபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியன் மேடம்.
8: சரிங்கயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
9: அந்த விளையாட்டு மட்டும் கரண்ட் இல்லாம இருக்கு மேடம். அதனால
8: எதிரும் புதிரும் விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்க ஒரு படம் பேர் சொல்லுவோம், நீங்க அதுக்கு எதிரா ஒரு படம் பேர் சொல்லணும். அதுதாங்க
9: விளையாட்டு.
7: உங்களுக்கான கேள்வி, ரோஜா.
9: ராஜா.
8: இல்ல, இந்த மாதிரி ஒரு பதில் நாங்க எதிர்பார்க்கல. இருந்தாலும் நாங்க குறிச்சு வச்சுக்கிறோம். நன்றி இணைப்பில் வந்தவைக்கு. அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்டுலாம். எதிரும் புதிரும் விளையாண்டுட்டு இருக்கோம் இன்றைய ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில. அதிரடியான பாடல்களோட வளம் வந்துட்டு இருக்கு. வணக்கம்.
10: வணக்கம்மா.
7: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
10: புதூர்ல இருந்து சௌந்தர பாண்டியன்.
8: சௌந்தர பாண்டியன், கேட்கலாமா கேள்விய?
10: கேளுங்கம்மா.
8: பட்டாஸ்.
10: பட்டாஸ்
8: ஏதாவது படம் பேர்
11: ஞாபகம்?
10: தண்ணீர்.
8: தண்ணீரா? இவங்க வெடிக்கவே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சொன்ன நேரம் வந்து தண்ணி நீரும் நிற்பும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இணைப்பில் வந்த பிறகு நன்றி, நல்லாவே முயற்சி பண்ணீங்க. அடுத்ததாக நம்மோடு விளையாட காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
8: கட்டாயிட்டா யாருங்க அது? ஒரு முறை விளையாண்டுட்டீங்க, இணைப்புல இருந்து விடல படல. நீங்க சொன்ன பதில் தவறு அப்படிங்கிறது தான். சரிங்களா, அடுத்ததாக நம்மோட விளையாட காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்டலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
12: வணக்கம் மேடம். தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன், கடைசி நாங்கள் யானமொழி புதுப்பத்தி.
7: வணக்கம் ஐயா.
12: சொல்லுங்கம்மா,
7: உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
12: கேளுங்க மேடம்.
7: கஸ்தூரி மான்.
8: இப்ப விலங்கோட பேர் சொல்லிருக்கோம், விலங்கோட பேர் இருக்கக்கூடிய ஒரு படம் பேரு. இல்ல, நீங்க அதே மாதிரி ஒரு படம் பேர், ஒரு விலங்கோட படம் பேர் தான் சொல்லணும். கவரிமான் இருக்குங்களா? நல்லா தெரியுமா?
7: அதற்கு புதிதான ஒரு வார்த்தை சொல்லுங்க, திரைப்படத்தோட வார்த்தை.
12: மௌனம், சம்மதம், மௌனம் பேசியது.
7: மிக அழகு, நல்ல அருமை.
8: வந்து ரெண்டு படத்துக்கு அழகா பதில் சொல்லி வெற்றி பெற்றீங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியில் பங்கு பெற காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
7: வணக்கம்.
13: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பல் நேரம் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். வணக்கம்.
7: வணக்கங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
8: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
13: செல்வரமகுமாரன். எளிமையான கேள்வி.
7: உங்களுக்கு எளிமையாவே ஒரு கேள்வி கேட்கலாம். முரட்டுக்காலை.
13: முரட்டுக்காலையா?
7: ஆமாங்க ஐயா.
13: சிங்கம்.
8: சிங்கம், சரிங்க. சிங்கம் சொல்லிட்டீங்க. அடுத்து ஜாம்பவான்.
13: பயில்வான்.
8: பயில்வான், நம்ம பார்க்காத தெரிஞ்சுக்காத படம் பேர்லாம் நிறைய வர்ற மாதிரி இருக்கு, எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்க நிஜமா சொல்றீங்களா இல்ல சும்மா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அருமை வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு நேயரை சந்தித்து விட்டு நம்ம என்ன பண்ணலாம்?

0: வேணா ஒரு பாட்டும் கேட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர்,
1: வணக்கம்மா.
2: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: அம்மா இல்ல, மல்லிகா ஆர்மம், அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா?
1: நலமா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
2: நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கோமா. உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா?
1: அம்மான்னு சொல்லாதீங்க, ஐயா சொல்லுங்க.
2: சொல்லுங்க ஐயா.
1: சரி சொல்லுங்க.
0: உங்களுக்கான கேள்வி, அவர்கள்.
1: அவர்கள்,
0: ஆமா அவர்கள். பதில் தெரியுதுங்களா? சரி, ரொம்ப நேரம் எடுத்துட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து பாடலுக்கு பிறகு சந்திக்கலாம் நேயர்களை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களம்.
1: ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்றைக்கு எதிரும் புதிரும் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். 4 மணி

0: 26 நிமிடத்துல நம்மோடு விளையாட காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம், என்ன பேர் இருக்கீங்க?
1: ஹலோ,
2: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்கயா?
1: மயிலாடுதுறை சிவ பாலமுருகன்.
0: பாலமுருகன், உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
2: உங்களுக்கான கேள்வி, வானம்.
1: என்னமா
2: வானம் ஐயா?
1: பாலமா?
0: வானம்.
1: பாலம்.
2: வானம். வானம்.
1: பாலமா?
0: ஐயா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஏன்னா ஒரே கேள்வியே நாங்க பல முறை கேட்டுட்டோம்.
3: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
0: நம்ம சாப்பிட்டது மதியமா, அதனால நம்ம சத்தம் அவங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அடுத்த நேரையும் சந்திக்கலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. எப்பயுமே நம்ம பேசும்போது காதில் இருக்கக்கூடிய கைபேசியில் கவனமாக பேசுங்க. வானொலியை கேட்டுட்டு பேசுனீங்கன்னா உங்களால் எங்களுக்கு பதில் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுது யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: உக்கிரபாண்டியன் பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க உக்கிரபாண்டியன்?
4: மதுரை பாலரங்கபுரத்திலிருந்து உக்கிரபாண்டியன் பேசுறேன்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: உங்களுக்கான கேள்வி, வீடு.
4: வீடு. இல்லம். அண்ணன் இல்லம்.
0: எல்லாருமே என்ன சினானிம்ஸ் மாதிரி, அதாவது என்னன்னா நம்ம சொல்ற சொல்லுக்கு ஆட அருஞ்சொற்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்த்து
5: சொல்றாங்க,
0: அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க.
4: காடு. காடு.
0: அப்படி வீடுன்னா காடு அப்படிங்கறது சரி. போலீஸ் டைரி.
4: போலீஸ்
0: டைரி.
4: போலீஸ் டைரியா?
5: அப்படியே திருப்பி சொல்ற.
4: ஒரு கைதி டைரி.
0: அருமை,
2: ரொம்ப அழகான பதில் சொல்லிட்டேங்க ஐயா. உங்களுக்கு பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: எனப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக நம்மோடு நிகழ்ச்சியில பங்கு கொள்ள காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: குத்தாலம் புகழஞ்சி.
0: சரிங்க, புகழஞ்சி கேட்கலாமா உங்களுக்கான கேள்விய?
2: உங்களுக்கான கேள்வி, கனா கண்டேன்.
0: முடியவே இல்ல, கனவு காணவில்லையா? அவரே அவரைய தொந்தரவு பண்றீங்க. சரி, படுத்து தூங்கி கனவு காணட்டும். இடைப்பில் வந்தமைக்கு நன்றிங்கய்யா. அடுத்ததாக நம்மோட பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
6: எதிரும் புதிரும்.
0: ஆமா, எதிரும் புதிரும் விளையாட வந்திருக்கக்கூடிய நேயர், உங்களோட பேர் சொல்லுங்கயா.
6: மதுரை பில்லாபுரம் மீனாட்சி நகர் ஈஸ்வர்லால் பேசுறேன்.
2: ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
6: ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி விரல் எல்லாம் வலிச்சு லைன் லைன் வந்திருக்கேன்.
2: இதோ இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்க ஐயா. உங்களோட உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
5: அதனாலதான் எனக்கு பதில் அவனாலுக்கு சொன்னேன்.
0: ஆமா, நான் எனக்கு பதிலா அவரை அழுக சொல்லிருக்கேன்.
6: அவர் வடிவேல கூட சொல்ல சொல்லிடுவான் இன்னைக்கு.
2: உங்களுக்கான கேள்வி, அண்ணன். அண்ணன்.
6: அண்ணன். தங்கை. தங்கை கொடுக்கீதம்.
2: ஐயா, நீங்க நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சரியான பதில் சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
6: அண்ணன். அண்ணன். இருங்க. அண்ணன். அண்ணன். அண்ணன்.
0: நாங்க இங்கேதான் இருப்போம். இணைப்பில் வந்தமைக்கு
6: அண்ணன் இல்லம்.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்க. நிகழ்ச்சியை நல்லா கேளுங்க, நாங்க இங்கேதான் இருப்போம். நீங்க அடுத்த முறை முயற்சி பண்ணி வெற்றி பெறலாம். இப்போது ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்கலாம்.
7: நிறமலை 4:30 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
9: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
8: எப்படி தெரியும்?
9: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: That's right.

0: காற்றலைகளோடு அகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், கடல் அலைகளோடு ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆட்டக்கலம் 4:34:48
1: நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் எதிரும் புதிரும்.
0: என்ன சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டா கரெக்டா சொல்லணும். இப்ப சொல்லுவாங்க பாரு,
1: நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன்.
0: பாத்தியா, பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு தூக்கிட்டு இருக்காங்க, கடை காணக்கூடாது சரியா? 0452 என்ற மதுரையின் முன் நினைப்போடு 25:30:170 என்ற எண்ணில் முதன் முறையாக பேச வரக்கூடிய நேர்களும், 25:30:171 என்ற எண்ணில் ஏற்கனவே பரிச்சயமான நேர்களும் அழைக்கலாம். இப்போது நம்மோடு களம் காண காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வருக வணக்கம்.
0: இணைப்பில் வந்துட்டும் பேசாம இருக்கக்கூடிய
1: வருக வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம். சம்பந்தமூர்த்தி,
0: திருஞான சம்பந்தமூர்த்தி,
1: உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
2: அண்ணன்,
0: ஏற்கனவே ஒரு நேயர் கேட்டது.

0: கேள்விதா இது.
1: மாயக்கண்ணன்,
0: அண்ணன் மாயக்கண்ணன்.
2: ஒரு குரூப் பார்த்தாயா அலைராஜே?
0: நிஜமா கொஞ்சம் கஷ்டம்தான். என்னன்னா நம்ம விளையாடிட்டு இருக்க விளையாட்டு என்னன்றது நல்லா தெரியுங்களா உங்களுக்கு?
1: சொல்லுங்க.
0: சொல்லுங்களா?
3: எதிரும் புதிரும் அப்படின்ற விளையாட்டுதான் நம்ம ஆட்டக்களத்துல இன்னைக்கு விளையாண்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க சரியான பதில் சொல்லிருப்பீங்க.
0: உங்களுக்கான
3: கேள்வி கேட்டுலாமா? கனா கண்டி.
1: கனா கண்டே மேடம் சொல்லுங்க.
0: ஆமாங்க, கனா கண்டேன் அப்படிங்கறதுதான் உங்களுக்கான கேள்வி.
1: கனவு கண்டேன்.
0: கனவு கண்டேன். சரிங்க சரிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக நம்மளோட நிகழ்ச்சியில பங்கு பெற காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப தொடர்ந்து நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க, ஆனா அவங்க சொல்லக்கூடிய கேள்விகளும் பதில்களும் பாத்தீங்கன்னா நிஜமாவே எதிரும் புதிருமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்ப வெடின்னு ஒரு கேள்வி கேட்டோம் நேயர்கிட்ட,
3: கண்டிப்பா
0: அதுக்கான பதில்
3: சொல்லலாம்.
0: ஆமா, சங்கு சக்கரம் அப்படின்னு ஒரு படம் இருக்கு, சரிங்களா? தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்க பார்க்கல அப்படின்னு வேணா சொல்லலாம். அடுத்ததா பட்டாசுன்னு ஒரு படம் சொன்னோம்.
3: பட்டாசு, இந்த படம் நான் பார்த்துருக்கேன். அதற்கு இணையா சொல்லணும் அப்படின்னா மனசுக்குள் மத்தாப்பு அப்படின்ற
0: சொல்றோம் அப்படின்னா மத்தாப்பு அப்படின்னு வருதா? வருதா, அதனாலதான் சொல்றோம், சரிங்களா? அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டாங்க, அதாவது விளக்கமா நம்ம சொன்னதிலே கேட்டு பயந்துட்டாங்க நினைக்கிறேன். எதிரும் பெரும் அப்படின்னாக்க நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தோட பேருக்கு எதிராக ஒரு படத்தோட பேரு நீங்க சொல்லணும். வணக்கம்.
4: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் மதுரை மாவட்டம் மணி நகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
3: ஆட்டக்காலத்துல இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் கேட்டீங்களா? நன்றிங்க ஐயா. இப்ப உங்களுக்கான கேள்வி கேட்டுருவா?
0: தெய்வ திருமகள்.
2: பார் ஆட்டத்தை தள்ளு தள்ளு நீ. பார் ஆட்டத்தை தள்ளு தள்ளு நீ.
4: தெய்வ திருமகன்.
0: தெய்வ திருமகன், இப்படி ஒரு படம் இருக்குதா? தெய்வ மகன் படம் இருக்குன்னு தெரியும், திருமகன் படம் இருக்குன்னு தெரியும், ஆனா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு படம் இருக்கிறது எனக்கு தெரியாது.
4: இருக்குது மேடம்.
0: இருக்குதா? சரி, யார் நடிச்ச படம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
4: சிவாஜி நினைக்கிறேன்.
0: அது தெய்வ மகன்.
2: இது வேறயா?
0: நன்றி, நல்ல முயற்சி பண்ணீங்க. அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வருக வணக்கம்.
1: வணக்கம்.
3: இணைப்புல வந்துட்டீங்க, பேசுங்க ஐயா. உங்க பேர்
1: என்ன?
3: எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: சந்திரசேகர்.
3: சரிங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டுலாமா? மௌன ராகம்.
0: வெற்றி பெற்றீங்க, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு நேயர்களை சந்திக்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
3: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்களம். ஆட்டக்களத்துல இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் கேட்டீங்கன்னா,
5: எதிரும் புதிரும். எதிரும் புதிரும் தான் விளையாண்டு இருக்கோம். இன்றைக்கு நேர்கள் நல்லாவே விளையாடிட்டு இருக்காங்க, பங்கு பெற்று வேலேசலர் வந்து வெற்றியும் பெற்றாங்க அப்படின்னு சொல்லலாம்.
4: கண்டிப்பா
5: அடுத்ததா நம்மளோட பேச காத்திருக்கக்கூடிய நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம் சொல்வது யார்?
6: வேலைக்காரன்னா வேலை இல்லா பட்டதாரியா?
5: இது ஒரு புதுவிதமான பதிலா இருக்கே. சரிங்க, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. அடுத்ததாக நம்ம பேச காத்திருக்கக்கூடிய நேயர் யான்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட கேள்விகளுக்கு சிலர் பதில் சொல்லிட்டாங்க, சிலர் பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னோமா. அப்போ கனா கண்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம 2-3 நேயர்கள்ட்ட கேட்டுட்டோம், அதுக்கான பதிலை சொல்லிடலாமா?
4: கண்டிப்பாக. கனா கண்டேன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு கனவே களையாதே அப்படின்ற பதில் தான் சரியான பதில்.

0: அதனால தான் நாங்க இப்ப சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: ஆலங்குடி குருமூர்த்தி.
0: ஆலங்குடியில இருந்து பேசுறீங்க, சரிங்க. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: உங்களுக்கான கேள்வி வானம். வானம்
1: வானம்
0: வானம் இல்லைங்க, வானம் அப்படிங்கிற படம் இருக்கு. பங்கு பெற வந்துட்டாங்க. பதில் வந்து
2: பூமி.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக நம்மோடு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: நன்றி, நல்லாவே முயற்சி பண்ணீங்க. மௌன ராகம் அப்படின்னு சொல்லல. அடுத்ததாக நம்ம அதுக்கான பதில்
2: மௌன ராகம் அப்படின்ற அதற்கு சரியான பதில் ஆனந்த ராகம்.
0: ஆனந்த ராகம் அப்படிங்கிறது ஒரு திரைப்பட பெயர் தான். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம். ஒத்தக்கடையில இருந்து பேசுறீங்க, சரிங்கம்மா. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: உங்களுக்கான கேள்வி துப்பாக்கி. துப்பாக்கின்றது ஒரு படத்தோட பேரு. அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க வேற படத்தோட பேரை வந்து நீங்க சொல்லணும். நிறைய படங்கள் இருக்கு, திரைப்படம் பாத்துருந்தீங்கன்னா
3: தெரியும்.
2: துப்பாக்கினாவே உங்களுக்கு தீபாவளி தான் ஞாபகம் வரும் போல இருக்கு.
0: இணைவில் வந்தமைக்கு நன்றிமா, நல்லாவே முயற்சி பண்ணீங்க. அடுத்ததாக நம்மோட நிகழ்ச்சியில் பங்கு பெற காத்திருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம். இணைப்பில் பேச்சும் கேட்குது, இணைப்பிலிருந்து விடுபட்ட மாதிரியும் இருக்குது. இப்போ நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொள்ள அழைக்கலாம். 04452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணில் முதன்முறையாக பேச வரக்கூடிய நேயரும், 25 30 171 என்ற எண்ணில் ஏற்கனவே பரிச்சயமான நேயர்களும் அழைக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
0: உங்க பேர் என்னன்னு தெளிவா சொல்லுங்கம்மா. கோமதி. சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி இதோ.
2: கில்லி. கில்லி திரைப்படம்.
0: அதுக்கு எதிராக ஒரு விளையாட்டுக்கான பேரை சொல்லலாம் நீங்க. விளையாட்டு கில்லின்றது ஒரு
4: விளையாட்டு.
2: கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா.
0: சரிங்கம்மா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக இந்த கில்லி அப்படின்றதுக்கு ஒரு விளையாட்டு நீங்க சொல்லுங்களேன்.
2: கில்லி அப்படின்னா மங்காத்தா, இந்த படத்தை பேரு நம்ம
5: சொல்லுவது.
0: சரிங்க, சிரிச்சுட்டே இருக்கலாம். சிரிக்கிறதுக்காக தானே இப்போ ஆட்டக்கெல்லாம் விளையாடிட்டே இருக்கோம். அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? ஆட்டக்களத்துல அழகன்.
0: அழகன்
2: இதை விட எளிமையா யாராலையும் கேட்க முடியாது.
0: அழகன் அப்படிங்கிறதுக்கு
2: ஒரு திரைப்படம் இருக்கு, நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க.
0: சரி, ரொம்ப நேரம் யோசிக்கவும் வேண்டாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சியை, இதுக்கான பதிலை தெரிஞ்சுக்குவீங்க. நீங்க சொல்லுங்கம்மா. அழகன்.
2: அழகன் அப்படின்னா அழகி.
0: ஆமா, அழகான பாடல்கள் கொண்ட திரைப்படம் அழகி.
5: பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா.
0: எங்க பெர்ஃபார்மன்ஸை விட உங்க பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சிறப்பா இருக்குமா? சரி, அடுத்ததாக இணைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஆட்டக்களத்துல நம்ம கேள்வி கேட்டுலாங்களா உங்களுக்கு?
0: முருகபாண்டியன் சுவாமிமலையில இருந்து பேசுறீங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: நீங்க பாட்டு போட்டீங்க எனக்கே ஒண்ணுமே இல்லதான். உனக்கு எம்மே அந்த
5: பாட்டு சார் ஒண்ணுமே புரியலையே சார்.
1: சொல்லுங்க
0: உங்களுக்கான கேள்வி.
2: மன்னாதி மன்னன்.
1: ராஜா தி ராஜா.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம் ஆட்டக்கலம். ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு எதிரும் புதிரும் அப்படின்ற விளையாட்டை ரொம்ப சிறப்பாகவே விளையாண்டோம். நேர்களும் பதில் சொல்றதுக்காக நல்ல முயற்சி செய்தாங்க.
1: ஆமா, 4:55:36 நம்மளோட பேச காத்திருக்கக்கூடிய நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: கண்டிப்பா
1: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சிதம்பரம் செல்வகுமார்.
0: ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டுலாங்களா?

0: உங்களுக்கான கேள்வி காடு.
1: சரிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நம்ம காடு அப்படின்னு சொன்னது வந்து அவங்க காதில் காது அப்படின்னு விழுந்துருச்சு, அதனால அவங்க வேற பதில் சொல்லிட்டாங்க. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம். சரி, இப்போ நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தோம்ல, அவர்கள் அப்படின்னு ரெண்டு மூணு நேயர்கள்ட்ட நம்ம கேட்டோம், அதுக்கான பதிலை சொல்லிடலாமா?
0: அவர்கள் அப்படின்ற திரைப்படத்துக்கு நம்ம நாங்கள்னு கூட சொல்லலாம்.
1: அவர்கள் அப்படின்னா நாங்கள். அதே மாதிரி தெய்வ திருமகன் அப்படின்னு சொன்னாக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சக்தி திருமகன், அதாவது தெய்வ திருமகள் அப்படின்றது படம் பேருனா சக்தி திருமகன் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்ததாக நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பெரும்பாலுமே நேயர்கள் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். துப்பாக்கி அப்படின்னு சொன்னாக்கா வில் அம்பு அப்படிங்கிறது ஒரு படம் அப்படின்றதையும் சொல்லிடலாம். அதுக்கடுத்து வந்து என் தம்பி அப்படிங்கல, என் அண்ணன், சின்ன தம்பி, பெரிய தம்பி, அண்ணன் அப்படின்னா தம்பி, மனிதன் அப்படின்னு இல்லை மிருகம் அப்படின்லாம் அழகாகவே பதில் சொல்லி நிறைய பேரை வந்து வெற்றி
2: பெற்றாங்க.
1: நீங்கள் கேட்கவே இல்லைன்னு சொல்லுங்கள், அவங்க சொன்னதை நாங்கள் கேட்டோம், அழகாகவே போச்சு இன்றைய நிகழ்ச்சி எதிரும் புதிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்தில் இருக்கும். இத்துடன் நிறைவு பெறுகிறது ஆட்டக்களம் நிகழ்ச்சிக்கு. இதுவரை பொறியியல் தொழில்நுட்ப உதவி சிதம்பரம். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த, கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா மற்றும்
0: பிரியா.
1: இதோட அழைப்புகள் ஒருங்கிணைப்பு யாருன்னு சொல்ல வேணாமா?
0: கண்டிப்பா,
1: தமிழ் செல்வி.
3: தேங்க்ஸ் பா.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்னா. பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கு தாவேக்கா அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். வனவிலங்குகளால் மனிதர்கள்

தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்களுக்கு வழங்கும் பையில் கூட தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பயிர்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 286 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் 23

தாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பயிர்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 286 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 5:03.

காற்றோடு கானம் மனதோடு ரீங்காரம் படைத்துக் கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாலை வேளையில் நாம் கேட்கவிருப்பது மாலை தென்றல். கதிரவனின் ஒளிக்கீற்றுகள் ஓய்வெடுக்கும் வேளை பண்பலையில் ஒளிக்கிறது மாலை தென்றலாய் இன்னிசை பாடல் தொகுப்புகள். மாலையில் ஓர் இசை ஜாலமாய் மனதிற்கினிய பாடல் தொகுப்புகளாய் வளம் வந்து கொண்டிருப்பது மாலை தென்றலில். முதலாவதாக மனம் கவரும் இசை ராகம் மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் காற்றலையில் உங்களுக்காய்.

வெயிலின் தாக்கம் குறைந்து இதமான வானிலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது பண்பலையின் மாலை தென்றல். வளைந்து நெளிந்து சென்றாலும் நதியின் சங்கமம் கடலில்தானே. மாலைத்தன்றலில் அடுத்ததாக வரும் பாடல் பூமாலை பொழியுது திரைப்படத்திலிருந்து.

0: என்ன ரம்யா, செடியும் கையுமா எங்க கிளம்பிட்ட?
1: நான் சொல்றேன் சுரேஷ், வா என் கூட.
0: என்ன ரம்யா, இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, ஒன்ன மாதிரியே இங்க எல்லாரும் செடியும் கையுமா நிக்கிறாங்களே.
1: உனக்கு விஷயமே தெரியாதா?
0: அட, என்ன விஷயம் ரம்யா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: July 1 to 7 வரை வன மகோத்சவ வரம், அதாவது மரம் நடும் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நானும் செடி நட வந்திருக்கேன்.
0: ஒரு செடி நடுறதுனால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது ரம்யா?
1: இந்த செடியை நடுறதுனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்னால முடிஞ்சதை செய்யறேன். நாளைய தலைமுறையும் என்னோட பேரை சொல்லும்ல.
0: ஓ அப்படியா, உன் பேரை சொன்ன மட்டும் போதுமா? எனக்கும் ஒரு செடி கொடு, நானும் இப்பவே உன்னோட சேர்ந்து ஒரு செடியை நடுறேன். என்னோட பேரையும் நாளைய தலைமுறை சொல்லட்டும்.
1: குட் சுரேஷ், இதுதான் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நட்டாலே போதும், நம்ம ஊரும் நாடும் பசுமையா மாறிடும்.
0: இந்த வன மகோத்சவ வாரத்தில் ஒரு மரம் நடுங்கள்,
1: பசுமையான பூமியை நாளைய தலைமுறைக்கு பரிசாக கொடுங்கள்.

மனம் மயங்கும் இசைச்சாரல் பொழிந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடலை இசப்பாட்டாய் கேட்பது மாலை தென்றலில். தென்றலில் அடுத்து வரும் பாடலாக செந்தமிழ் செல்வன் திரைப்படத்திலிருந்து இதோ காற்றலில் உங்களுக்காய்.

நேரம் 5:26. முத்துக்களை கோர்த்தால் மாலை அழகாகும். அதுபோல் இசையால் மாலை பொழுதை அழகானதாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக வரும் பாடல் அதர்மம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:32. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாலை தென்றல். மாலை தென்றலில் அழகாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது பாடல் தொகுப்புகள். இசை எனும் தங்கமகன் அற்புதமாய் இந்த மாலை வேளையில் அருகனில் வந்தால் அந்தி பொழுதும் ஆனந்தமே. பாஷா திரைப்படத்திலிருந்து மாலை தண்டலை அடுத்ததாக இனிமையூட்ட வரும் பாடல்.

தேனீக்களின் ரீங்காரமாய் இன்னிசையால் மனம் வருடிக் கொண்டிருப்பது பண்பலையின் மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்து வரும் இசைச்சாரல் சதி லீலாவதி திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நேரம் மாலை 5:45. மனதை கவர்ந்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல் நிகழ்ச்சியில். தொடரும் பாடலாக கல்லூரி வாசல் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காய் இதோ காற்றலையில்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா

0: என்ன ரம்யா, செடியும் கையுமா எங்க கிளம்பிட்ட?
1: நான் சொல்றேன் சுரேஷ், வா என் கூட.
0: என்ன ரம்யா, இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, உன்ன மாதிரியே இங்க எல்லாரும் செடியும் கையுமா நிக்கிறாங்களே.
1: உனக்கு விஷயமே தெரியாதா?
0: அட, என்ன விஷயம் ரம்யா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: ஜூலை 1 முதல் 7 வரை வன மகோத்சவ வரம், அதாவது மரம் நடும் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நானும் செடி நட வந்திருக்கேன்.
0: ஒரு செடி நடுறதுனால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது ரம்யா?
1: இந்த செடியை நடுறதுனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்னால முடிஞ்சதை செய்யறேன். நாளைய தலைமுறையும் என்னோட பேரை சொல்லும்ல.
0: ஓ அப்படியா, உன் பேரை சொன்னா மட்டும் போதுமா? எனக்கும் ஒரு செடி கொடு, நானும் இப்பவே உன்னோட சேர்ந்து ஒரு செடியை நடுறேன். என்னோட பேரையும் நாளைய தலைமுறை சொல்லட்டும்.
1: குட் சுரேஷ், இதுதான் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நட்டாலே போதும், நம்ம ஊரும் நாடும் பசுமையா மாறிடும்.
0: இந்த வன மகோத்சவ வாரத்தில் ஒரு மரம் நடுங்கள்,
1: பசுமையான பூமியை நாளைய தலைமுறைக்கு பரிசாக கொடுங்கள்.

இசையோடு இணைந்தே மாலையில் மயங்கும் வேளை இது. மாலைத்தென்றலில் நிறைவாக வரும் பாடல் மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம் நேர்களே, நேரம் மாலை 6:28. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz சேவை செய்திகள். இன்றைக்கு சேவை செய்திகளில் விழுதுகள் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இத்திட்டம் உதவுகிறது. இந்த திட்டத்தை பெறுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யூடிஐடி அட்

அட்டைக்கு விண்ணப்பித்தல், அதாவது இந்த அட்டை இல்லாதவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கணும். அடுத்து அரசு நலத்திட்டங்களுக்கான விண்ணப்பங்கள், கல்வி உதவித்தொகை பெறுவது எல்லாமே வந்து இந்த விழுதுகள் திட்டத்தின் கீழே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வச்சுருக்க வேண்டியது யூடி ஐடி கார்டு, அது மட்டும் ரொம்பவே முக்கியம் இதற்கான விண்ணப்பத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த விழுதுகள் திட்டத்தில் என்னென்ன பயன்கள் இருக்குன்னு மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா, உங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இதற்கான இலவச உதவி எண் 1800-442-5011.

இதற்கான இலவச உதவி எண் 1800-42-50-111. இலவச உதவி எண் மீண்டுமாக 1800-42-50-111.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேர நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கான் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேர காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெலி அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
5: This is Akashvani, the news read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi arrived at Jakarta in Indonesia today, beginning his high-stakes three-nation Indo-Pacific tour. Upon arrival at the Jakarta airport, Mr. Modi was personally received by Indonesian President Prabowo Subianto. Prime Minister Modi was accorded a grand and enthusiastic welcome from the local Indonesian community and the Indian diaspora, featuring traditional Indian and Indonesian cultural performances. This is Prime Minister Modi's fourth visit to Indonesia and his first bilateral visit since the elevation of India-Indonesia ties to the level of comprehensive strategic partnership in May 2018. During the visit, the Prime Minister will hold bilateral discussions with the Indonesian President and review the progress made in the partnership. The Prime Minister will also travel to cultural and historic city of Yogyakarta, where he will visit the Prambanan Temple Complex. On the second leg of the visit, Mr. Modi will travel to Australia from the 8th to the 10th of this month. Mr. Modi will visit New Zealand on the third and last leg of his three-nation visit. Union Minister of Commerce and Industry Piyush Goyal today said that technology-enabled bilingual management education can help bridge the rural-urban divide and make quality education accessible to talented and needy students, irrespective of the circumstances. He said this while virtually addressing the inauguration of a newly launched course at the Indian Institute of Management, Udaipur, from New Delhi. In Jharkhand, continuous rainfall has affected normal life in Ranchi and several other districts of the state, leading to waterlogging in many urban and rural areas. The India Meteorological Department has issued a yellow alert for 2 days forecasting heavy rain, thunderstorms, lightning and strong winds.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz தெய்வீக ராகங்களை கேட்கும் நேரமாய் இது விளக்கேற்றும் வேளை.

நிறைவு பெறுகிறது உமா விளக்கேற்றும் வேலை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இனி வளம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் 6:25:56. முப்பதுக்கு மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சி ராஜா, சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல், 7:25 பாட்டி இது ஹிட், 7:30 பிஃபா உலகக்கோப்பை 2026 விளையாட்டின் தினசரி நிலவரம், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட், 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், குழந்தைகளின் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். இன்று இரவு 8:30 அறிவியல் மின்னல், தாவரம் தனித்துவ வரம் குறித்த தகவல்கள் வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம் சென்னை அஞ்சலாக. நமது பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டோம்.

வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை.

0: மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: மாநில செய்திகள், வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து நிர்வாகக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சாலை கட்டமைப்பு வசதிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர்

0: திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாமல்லபுரத்தை அடுத்த நெம்மேலியில் முதலமைச்சர் இதுகுறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று புதுக்கோட்டையில் பொன்னமராவதி கூடலூர் இடையே சிறப்பு பேருந்து வழித்தட நீட்டிப்பு வசதிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாணவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த போக்குவரத்து வசதி தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் கூறினார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுழஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தாவேக்க அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தாவேக்க அரசு செயல்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்காள கடலோரப் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 8:30 அளவில் தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா பகுதிகளில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38-39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கடும் குளிர் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் கூடலூர் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் சாலையோர வியாபாரிகள், பல்வேறு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு முற்றிலுமாக அகற்றப்பட்டது. 17 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக நவீன உபகரணங்களை பயன்படுத்தி அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கடந்த 3 நாட்களாக தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவியுடன் அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அகற்றப்பட்ட அமோனியா வாயு

0: டேங்கர் லாரியில் நிரப்பப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஓசூரில் உள்ள சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் கன்னிகைப்பேர் கிராம மக்களிடையே பெரும் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தொழிற்சாலையின் குழாய்களில் எஞ்சியுள்ள அமோனியாவை முழுமையாக அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கந்தக அமிலம் மற்றும் தண்ணீர் பயன்படுத்தி அமோனியாவை செயலிழக்க செய்யும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மூன்றாவது நாளாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு மானிய விலையில் இயந்திரங்களை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் இன்று வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி பிரியா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசினர் கலைக்கல்லூரியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் மேகமலையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தங்கும் விடுதிகளுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். சென்னை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று வழங்கினார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாதவரம் பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் லக்கம் டிசன் பட்டாரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய் ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீதேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவு.

வணக்கம் நேர்களே, நேரம் 6:41 20 ஆயிட்டிருக்கு. மலை மொட்டுக்களோடு இசை மெட்டுக்களும் காற்றில் கலந்து மகிழ்விக்கும் நேரமாய் அந்திப்புகள் கேட்க போறீங்க. இப்போ ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில், நா முத்துக்குமார் வரிகள், மதுபாலகிருஷ்ணன் குரலில். இதோ காற்றலைகள்.

நான் முத்துக்குமார். வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத், இசையில் தேவி ஸ்ரீ பிரசாத். பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் சச்சின் திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் அடுத்ததா யுகபாரதி எழுதிய பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க வித்யாசாகர். மதுபாலகிருஷ்ணன் குரலில் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் பாடலை அந்திப்பூக்கள். நிகழ்ச்சியில் 6:47:48

இரவுகள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நிகழ்ச்சியில் அடுத்ததா கே கே சாதனா சங்கம் குரல்ல விவேகா வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல தாஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்துட்டே இருக்கு.

அடுத்ததாக அன்பே ஆறுயிரே திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயர், மதுஸ்ரீ குரல்களில், வாலியின் வரிகளில், ஏ ஆர் ரகுமான் இசையில் ஒலிக்க இருக்கிறது பாடல். அனைவரும் கேட்டு ரகசிக்க.

நேரம் 7:03 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz

நேரம் 7:03 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்தி பூக்கள். நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் கண்ட நாள் முதல் திரைப்படத்திலிருந்து கே கே ஸ்ரேயா கோஷல், தான்வி ஷா குரல்களில், தாமரை வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: நேரம் 7:10:20. ஆகாஷ்வாணி கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஸ்ரீராஜா.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த 3 நாட்கள் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பயிற்சி வகுப்பினையை தொடங்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 1 மாத காலம் நடைபெறும் என்றும், டிஜிட்டல் முறையில் நடைபெறும் பணிகள் உடனடியாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த பயிற்சியினை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 100,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்தோனேசியாவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்த கல்லூரி மாணவர் ரிஷப் ரங்காஜையின் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். வெண்கலப் பதக்கம் வென்று ஓசூருக்கு வருகை தந்த அவருக்கு ஓசூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு CBSE பள்ளிகளுக்கு இடையே 3 நாட்கள் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான இருபாலர் பங்கேற்ற ஜூனியர் கால்பந்தாட்ட நிகழ்வில் 221 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு முறையினை கண்டித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணியானது நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு முறைக்கு எதிராக விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார்

0: சான்றிதழ்களை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 8 வட்டாட்சியர் அலுவலகங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வருவாய்த்துறையின் குறைகளை நிவர்த்தி செய்யும் ஜமாபந்தி நிகழ்ச்சி தொடங்கியது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் ஓசூரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். வருவாய்த்துறை குறித்த மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கி 3 நாட்களுக்குள் அது குறித்து உரிய பதிலை பொதுமக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் மூலமாக இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கிடும் வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பில்லனகுப்பம் பகுதியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் 1 மாத காலம் 32வது அகில இந்திய மாங்கனிக்கன் காட்சி நடைபெற உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலய பள்ளி உள்ளிட்ட மத்திய அரசின் நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த யோகா நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு யோகா பயிற்சியினை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த வாரம் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு அதிகாரிகள் முன்னுரிமை வழங்கிட வேண்டும் என்றும், பொதுமக்கள் மனுக்கள் வழங்குவதற்கு முன்பாகவே அடிப்படை பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தி உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த வாரம் 3வது ஆண்டாக பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 100 விவசாயிகள் கலந்து கொண்டு தாங்கள் விளைவித்த பாரம்பரிய உணவுப் பொருட்களை காட்சிக்கு வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநில எல்லையில் கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது பெங்களூருவில் இருந்து வந்த ஈச்சர் வாகனத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1 டன் குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து திருச்சி பகுதியினை சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சி ராஜா. இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாந்தோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடனும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள மாநில பிஜேபியின் கோரிக்கையை ஏற்று இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெரிவித்தார். கேரளத்தில் ரயில் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் எண்ணத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையொட்டி 300 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக யோகா உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா உதவிடும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருள்

பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிலிருந்த வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் தற்போது 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்திற்கு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் சிந்தனைகள் வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தேசப்பற்று, தியாகம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை என்றும் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க சர்வதேச ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய போதைப்பொருள் தடுப்பு முகமையின் தலைமை இயக்குநர் திரு அனுராக் கர்க் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு முகமைகளின் 2 நாள் கூட்டத்தை இன்று குவஹாட்டியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் தடுப்பு குறித்து விவாதிப்பதற்கென காணொலி பணிக்குழு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு அனுராக் கர்க் கூறினார். கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த விபத்து குறித்து 2 வார காலத்திற்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு கர்நாடக அரசு தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கோரியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் நாளை மறுநாள் வரை அதி கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாசிக்கில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நிலைமையை மாநில அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். இதற்கிடையே மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொங்கன் மண்டலத்தில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவாவில் அடுத்த 6 மாதங்களுக்குள் 100 செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஸ்வஜித் ரானே கூறியுள்ளார். பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அசாமில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கு நில உரிமைக்கான பட்டா வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஸ்வர் தேலி கூறியுள்ளார். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இதன் மூலம் 250 தேயிலை தோட்டங்களின் தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்றார். ஏற்கனவே 106 தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் 28,000 மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது.

தாகவும் திரு ரமேஸ்வர் தேலி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் இரண்டு தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் மூன்றாவது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். சோஃபியான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து நேற்று முன்தினம் தொடங்கி பாதுகாப்பு படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இலங்கை சிறையில் நேரிட்ட வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. கொழும்பில் உள்ள சிறையில் இரு தரப்பினருக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் இதில் 100 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சப் ஜூனியர் ஹாக்கி தேசிய முகாமில் பங்கேற்பதற்காக 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ளவர்கள் சண்டிகரில் வரும் 7 தொடங்கி 18 வரை நடைபெறவுள்ள முகாமில் பங்கேற்கின்றனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2 ஹாக்கி போட்டி இன்று எடின்பர்கில் நடைபெறுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:26. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கேட்கவிருப்பது பாட்டு, இது ஹிட்டு.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

இசையோடு இணைந்திருப்போம், மனதால் மகிழ்ந்திருப்போம். ஏனெனில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பண்பலையின் பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டில் தொடரும் பாடலாக மாஸ்க் திரைப்படத்திலிருந்து இதோ உங்களுக்காய் காற்றலையில் பாடல்.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ,

நேரம் 7:45. சோர்வுகள் நீங்கி புத்துணர்வு தரும் பாடலாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்திலிருந்து

நேரம் 7:49. புது புது ராகங்களால் நம்மை இசை வெள்ளத்தில் நனைத்து கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டில் தொடரும் பாடலாக தாய்க்கிழவி திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் காற்றலையில்.

தேனிசை பாடல்கள் காதோரம் ரீங்காரம் இட்டுக் கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டில் நிறைவு பாடலாக சிறை திரைப்படத்திலிருந்து நாம் கேட்கவிருக்கிறோம் காற்றலையில்.

0: நாம் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு உங்கள் மனதை கவர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பிற்கினியன் பிரபு. தொடர்வது செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாண்டோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடன் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் கடிதத்தில் கோரியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இதுதொடர்பாக

இதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களை வரன்முறைப்படுத்தும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு மேலும் ஓராண்டு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 2011 ஆண்டுக்கு முன்னர் கட்டப்பட்டு இயங்கி வரும் அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களுக்கு மட்டும்

அரசு செயல்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களை வரன்முறைப்படுத்தும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு மேலும் ஓராண்டு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 2011 முன்னர் கட்டப்பட்டு இயங்கி வரும் அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இன்று தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் 5 வரை அதற்கான இணையதளத்தில் கட்டிடங்களை வரன்முறைப்படுத்த விண்ணப்பிக்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென்னிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இரவு வணக்கம் நேர்லே. நேரம் 8:06, 8 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸ். குழந்தைகளின் நேரமாய் இது பட்டாம் பூச்சிகள். உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளும் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணில் முதன் முறையாக பேச விரும்பும் பட்டாம்பூச்சிகளும், அதாவது குழந்தை செல்வங்களும், 25 30 171 என்ற எண்ணில் ஏற்கனவே பேசிய குழந்தைகளும் அழைக்கலாம். குழந்தைகள், உங்களுக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி ரைம்ஸ் கதைகள் இல்லை கவிதை எழுதுவீங்க, சூப்பராக நான் எழுதுவேன் அப்படின்னீங்கன்னா உங்களோட கவிதைகளை கேட்க நாங்கள் தயாராக இருக்கோம். எங்கள் கிட்ட சொல்லலாம். இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வம் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் செல்வதி, யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கம்மதி வட்டத்திலிருந்து அஜித் பாண்டி பேசுறேன்.
0: சொல்லுங்க அஜித் பாண்டி, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில, என்ன பாடல் கொடுக்கலாம்னு முதல்ல சொல்லிருங்க.
1: வனா படத்துல இருந்து ஒத்தையடி பாதையில பாட்டு போட்டுருவோம்.
0: கொடுத்துடலாம் பாட்டு. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: இது திருக்குறள் சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க.
1: செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செவ்வந்தூள் செல்லாம் தலை
0: செல்வத்துள் எல்லாம் தலை
1: செவ்வந்தூள் எல்லாம் எல்லாம் தலை
0: செல்வத்துள் கரெக்டா சொல்லுங்க.
1: செல்வந்தூள்
0: ஓகே
1: சொல்லுங்க. எல்லாம் தலை பொருள் செல்வத்தில் சிறந்தது செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வம் அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது.
0: சொல்றேன் இன்னொரு குரல் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க கேக்கலாம்.
1: எண்ணித்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் பொருள் எவ்வளவு சிறிதுனாலும் நல்வற்ற

0: கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும்
0: ஆன்ற பெருமை தரும்.
1: சரிங்கம்மா, நல்லா நாப்பிரல் பயிற்சி நிறைய செய்யுங்க, சரிங்களா?
0: சரி,
1: உங்களுக்கான பாடல் கேட்டுடலாம்.

கூடுகிறோம் நேர்களே, இன்று இரவு 8:30 அறிவியல் மின்னல் தாவரம் தனித்துவ வரம் குறித்த தகவல்கள் வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள். பத்து மணிக்கு வளம் வர காத்திருக்கிறது பட்டுச் சிறகு.

8 மணி 13 நிமிடம் 30 நொடிகளில் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க பட்டாம்பூச்சிகள். உங்கள் வீட்டு குழந்தை செல்வங்களும் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணிலும், மற்றும் ஒரு எண்ணாக 25 30 171 என்ற எண்ணிலும்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நீங்க கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பைசன் காலமாடன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது.

கிளம்புடா, இனி கலங்காத, வாயிடா இனி பதுங்காத, தேடுடா நீ தயங்காத, விளையாடுடா நீ அடங்காத.

0: பட்டாபுஜியல் கேட்டுட்டு இருக்கீங்க 8:22. அடுத்ததாக இட்லி கடை திரைப்படத்தில இருந்து வருகிறது ஒரு பாடல்.
1: பிச்சுக்கு ஆஹா ஆஹா ஆஹா.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பட்டாம்பூச்சிகள். மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேர்களே. நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அறிவியல் மின்னல். இன்றைய நிகழ்ச்சியில் தாவரம் தனித்துவ வரம் தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள்.
2: பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் தாவரங்கள் ஒரு பெரும் வரமாக விளங்குகின்றன. மனிதன், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் மற்றும் நுண்ணுயிர்கள் என அனைத்து உயிரினங்களும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாவரங்களை சார்ந்தே வாழ்கின்றன. நம் சுவாசிக்கும் ஆக்சிஜன், உண்ணும் உணவு, பயன்படுத்தும் மருந்துகள் மற்றும் வாழும் சுற்றுச்சூழல் ஆகிய அனைத்தும் தாவரங்களே அடிப்படையாக உள்ளன. தாவரங்கள் இல்லாமல் பூமியில் உயிர்கள் வாழ முடியாது. ஏனெனில் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை தயாரிப்பதோடு மட்டுமல்லாமல் ஆக்சிஜனையும் வெளியிடுகின்றன. இதனால் அவை உலகின் முதன்மை உற்பத்தியாளர்களாக கருதப்படுகின்றன. ஒரு சிறிய புல் முதல் மிகப்பெரிய ஆலமரம் வரை ஒவ்வொரு தாவரமும் இயற்கை சமநிலையை பாதுகாப்பதில் பங்கு வகிக்கிறது. தாவரங்கள் மனிதனின் அன்றாட வாழ்க்கையிலும் முக்கிய இடங்களாக இடம்பெறுகின்றன. நமது உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவைகளிலும் பெரும்பாலான தாவரங்களில் இருந்து கிடைக்கின்றன. மேலும் மலையை உருவாக்குவதில், மண்ணரிப்பை தடுத்தல் மற்றும் காற்றை தூய்மைப்படுத்துதல் போன்ற பல சுற்றுச்சூழல் சேவைகளையும் தாவரங்கள் வழங்குகின்றன. எனவே தாவரங்கள் வெறும் உயிரினங்கள் அல்ல, அவை உயிரினங்களின் வாழ்வாதாரமாகவும் பூமியின் பசுமை நுரையீரலாகவும் விளங்குகின்றன. அதனால் தாவரங்களை பாதுகாப்பது மனித குலத்தின் முக்கிய கடமையாகும். தாவர தோற்றம் இயற்கையின் முதல் வரம். பூமியில் உயிர்கள் தோன்றிய வரலாற்றில் தாவரங்களுக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. விஞ்ஞானிகளின் கருத்துப்படி சுமார் 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் வளர்ந்த எளிய பாசி போன்ற உயிரினங்களில் இருந்து தாவரங்கள் தோற்றம் ஆரம்பமானது. இவை சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் திறனை பெற்றிருந்தன. ஆரம்பகால பூமி வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் மிக குறைவாக இருந்தது. பாசிகள் மற்றும் நீல பச்சை பாசிகள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் ஆக்சிஜனை வெளியிட்டதால் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அளவு படிப்படியாக அதிகரித்தது. இந்த மாற்றமே பிற உயிரினங்கள் தோன்றுவதற்கான அடிப்படையாக அமைந்தது. காலப்போக்கில் தாவரங்கள் கடலிலிருந்து நிலப்பரப்பிற்கு ஆரம்ப காலங்களில் பூமியின் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் மிக குறைவாக இருந்தது. பாசிகள் மற்றும் நீல பச்சை பாசிகள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் ஆக்சிஜனை வெளியிட்டதால் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அளவு படிப்படியாக அதிகரித்தது. இந்த மாற்றமே பிற உயிரினங்கள் தோன்றுவதற்கான அடிப்படையாக அமைந்தது. காலப்போக்கில் தாவரங்கள் கடலிலிருந்து நிலப்பரப்பிற்கு பரவின. முதலில் பாசிகள், பின்னர் பெரணிகள், அதன் பின் விதையுடைய தாவரங்கள் மற்றும் பூக்கும் தாவரங்கள் தோன்றின. இவ்வாறு தாவரங்கள் தொடர்ந்து பரிணாம வளர்ச்சியை பெற்று இன்று காணப்படும் பன்முகத்தன்மையை அடைந்துள்ளது. தாவரங்களின் தோற்றம் பூமியின் வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். ஏனெனில் அவை உயிரினங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை உருவாக்கின, உணவு சங்கிலியின் அடித்தளமாக அமைந்தன, பூமியின் உயிர்கள் வாழக்கூடிய இடமாக மாறின. எனவே தாவரங்கள் இயற்கையின் முதல் வரமாகவும் உயிரினங்களின் வளர்ச்சிக்காக அடித்தளமாகவும் கருதப்படுகின்றன. தாவர வரலாறு. தாவரங்களின் வரலாறு என்பது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு கொண்ட

ஒரு அற்புதமான பயணமாகும். பூமியில் உயிர்கள் தோன்றிய காலத்திலிருந்தே தாவரங்கள் தொடர்ச்சியாக வளர்ச்சி பெற்று வருகின்றன. ஆரம்ப காலத்தில் எளிய பாசி வடிவில் இருந்த தாவரங்கள் இன்று பிரம்மாண்டமான காடுகளாகவும் பல வடிவுகள் கொண்ட இனங்களாகவும் மாறியுள்ளன. சுமார் 420 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு முதலில் நிலவாழ் தாவரங்கள் தோன்றின. பின்னர் பெரணிகள், ஊசியிலை தாவரங்கள் மற்றும் பூக்கும் தாவரங்கள் உருவாகின. டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தில் பெரும் காடுகள் பூமியை ஆக்கிரமித்தன. அக்காலங்களில் தாவரங்களின் எச்சங்களே இன்று நிலக்கரி மற்றும் புதைப்படிவங்களாக காணப்படுகின்றன. மனிதனின் நாகரிக வளர்ச்சியிலும் தாவரங்கள் முக்கிய பங்கு வைத்துள்ளன. வேளாண்மை தோற்றமும் மனிதனின் நாடோடி வாழ்க்கையில் இருந்து நிரந்தர குடியிருப்புகளுக்கு கொண்டு வந்தது. இதனால் நாகரிகங்கள் உருவாகின. இன்றைய உலகில் தாவரங்கள் உணவு, மருந்து, பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலின் முக்கிய அங்கங்களாக உள்ளன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதனின் நண்பனாகவும் வாழ்க்கையின் ஆதாரமாகவும் தாவரங்கள் இருந்து வருகின்றன. பூமியின் பசுமை வரம். உலகம் முழுவதும் பரந்து விரிந்த தாவரம் வளம் பூமியின் மிகப்பெரிய இயற்கை செல்வமாகும். தற்போது உலகில் சுமார் 400,000 மேற்பட்ட தாவர இனங்கள் விஞ்ஞானிகளால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தாவர இனமும் உயிரின பன்முகத்தன்மையிலும் தனித்துவமான பங்கு வகிக்கிறது. அமேசான் மலைக்காடுகள், காங்கோ காடுகள், தென்கிழக்கு ஆசிய மலைக்காடுகள் மற்றும் இமயமலை பகுதியில் உலகின் முக்கிய தாவர வளமாக கருதப்படுகின்றன. இப்பகுதி ஆயிரக்கணக்கான அரிய மற்றும் உள்ளூர் தாவர இனங்கள் வாழ்விடங்களாக உள்ளன. தாவரங்கள் உணவுச் சங்கிலியின் அடிப்படையாக இருப்பதுடன் உலக காலநிலையையும் கட்டுப்படுத்துகின்றன. அவை கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இதனால் புவி வெப்பமயமாதலை குறைக்க உதவுகிறது. உலகில் உள்ள பல உயிரினங்கள் தாவரங்களை சார்ந்தே வாழ்கின்றன. பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் மற்றும் நுண்ணுயிர்களுக்கு தாவரங்கள் உணவாக மற்றும் வாழ்விடத்தை வழங்குகின்றன. பூமியின் பசுமை வளம் என்பது மனிதர்களுக்கான செல்வம் மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவான இயற்கை பாரம்பரியமாகும். எனவே உலக தாவர வளத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியமானதாகும். இந்திய தாவர வளம் இயற்கையின் அரிய வரம். இந்தியா உலகின் மிக வளமான தாவர பன்முகத்தன்மை கொண்ட நாடுகளில் ஒன்றாகும். நாட்டின் பல்வேறு காலநிலை மற்றும் நிலவியல் அமைப்புகளில் காரணமான ஆயிரக்கணக்கான தாவர இனங்கள் இங்கு காணப்படுகின்றன. இந்தியாவில் சுமார் 18,000 மேற்பட்ட தாவர இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் இமயமலை பகுதிகளில் உலகின் முக்கிய உயிரியல் வளமாக கருதப்படுகின்றன. இங்கு பல அரிய மற்றும் உள்ளூர் தாவர இனங்களும் காணப்படுகின்றன. நீலக்குறிஞ்சி, சந்தனம், பல்வேறு ஆர்கிட் வகைகள் மற்றும் மருத்துவ மூலிகைகள் இந்தியாவின் தாவர வளத்தின் சிறப்புகளாகும். இந்தியாவின் தாவரங்கள் உணவு, மருத்துவம், வேளாண்மை மற்றும் பொருளாதார வளர்ச்சியிலும் பெரும் பங்கு வகிக்கின்றன. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் மற்றும் யுனானி போன்ற மருத்துவ முறைகளில் தாவரங்கள் மிகவும் அடிப்படையாக கொண்டவை. இந்தியாவின் காடுகள் நாட்டின் நீர்வளத்தையும் காலநிலையையும் பாதுகாக்கின்றன. மேலும் ஆயிரக்கணக்கான விலங்குகள் மற்றும் பறவைகளின் வாழிடமாகவும் உள்ளன. எனவே இந்திய தாவர வளம் என்பது நாட்டின் இயற்கை செல்வம் மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறைகளுக்கான பாதுகாக்க வேண்டிய அரிய பாரம்பரியமாகும். இந்த பசுமை வளத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பாகும். தமிழ்நாட்டின் தாவர வளம், தமிழ் மண்ணின் பசுமை வரம். தமிழ்நாடு இயற்கை வளங்களாலும் உயிரின பன்முகத்தன்மைகளாலும் சிறப்புமிக்க மாநிலமாகும். இங்கு காணப்படும் பல்வேறு நில அமைப்புகள் மற்றும் காலநிலை காரணமாக ஆயிரக்கணக்கான தாவர இனங்கள் வாழ்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், கடலோர பகுதிகள், சமவெளிகள் மற்றும் காடுகள் ஆகிய தமிழ்நாட்டின் தாவர வளத்தை வளப்படுத்துகின்றன. நீலகிரி, கொடைக்கானல், ஆனைமலை, காலக்காடு மற்றும் அகத்தியமலை போன்ற பகுதிகளில் அரிய தாவர இனங்களின் இருப்பிடமாகவும் உள்ளன. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் உலகின் முக்கிய உயிரியல் வள மையங்களாகவும் காணப்படுகின்றன. இங்கு பல மருத்துவ மூலிகைகள் மற்றும் அழிவின் விளிம்பில் உள்ள தாவரங்களும் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டின் அடையாளமாக விளங்கும் நீலக்குறிஞ்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் தனி சிறப்பு கொண்டது. சந்தனம், தேக்கு, வேம்பு, புளியமரம், ஆலமரம் போன்ற மரங்கள் மாநிலத்தின் இயற்கை வளத்தை பிரதிபலிக்கின்றன. தமிழக மக்களின் வாழ்க்கை, வேளாண்மை, மருத்துவம் மற்றும் கலாச்சாரத்துடன் தாவரங்கள் நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளன. உணவு, மருந்து, மரவளம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனவே தமிழ்நாட்டின் தாவர வளம் என்பது ஒரு இயற்கை செல்வம் மட்டுமல்ல, வருங்கால தலைமுறைகளுக்கான பாதுகாக்க வேண்டிய ஒரு பசுமை பாரம்பரியமாகும். தாவரங்களின் தனித்துவ குண அதிசயங்கள் அறிவியல் வரம். தாவரங்கள் பூமியில் வாழும் பிற உயிரினங்களிடமிருந்து பல்வேறு வகைகளில் வேறுபடுகின்றன. அவற்றின் தனித்துவமான குண அதிசயங்களே பூமியில் உயிரியல் வாழ்வை சாத்தியமாக்கின்றன. தாவரங்களின் மிகப்பெரிய சிறப்பே ஒளிச்சேர்க்கையாகும். சூரிய ஒளி, நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரிக்கும் திறன் தாவரங்களுக்கு மட்டுமே உண்டு. தாவரங்கள் பொதுவாக ஓரிடத்தில் நிலையாக வாழ்கின்றன. விலங்குகளைப் போல இடம்பெயர்ந்து செல்ல முடியாது. இருப்பினும் அவை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளும் திறன் பெற்றுள்ளவை. பாலைவனங்களில் வாழும் கள்ளிகள் நீரை சேமிக்கின்றன. நீர்நிலைகளில் வளரும் தாவரங்கள் மிதக்கும் தன்மையை பெற்றிருக்கின்றன. இனப்பெருக்க திறனும் தாவரங்களின் முக்கிய பண்பாகும். விதைகள், வித்துக்கள், தண்டுகள் மற்றும்

இலைகள் மூலமாக புதிய தாவரங்கள் உருவாகின்றன. இதனால் அவற்றின் இனங்கள் தொடர்ந்து நிலைநிறுத்துகின்றன. தாவரங்கள் ஆயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு உணவு மற்றும் வாழிடத்தை வழங்குகின்றன. பறவைகள், விலங்குகள் மற்றும் பூச்சிகள் தாவரங்களை சார்ந்தே வாழ்கின்றன. எனவே தாவரங்களின் ஒவ்வொரு குணாதிசயமும் அறிவியலின் அற்புதங்களை வெளிப்படுத்துகின்றன. அதனால் தாவரங்கள் உண்மையில் ஒரு அறிவியல் வரமாகவும் விளங்குகின்றன. தாவர அமைப்பியல், படைப்பின் அற்புத வரம். தாவரங்களின் உடலமைப்பை பற்றி படிக்கும் அறிவியல் துறையே தாவர அமைப்பியல் ஆகும், பிளான்ட் மார்பாலஜி ஆகும். ஒரு தாவரத்தின் ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனி பணிகளை செய்து அதன் வாழ்வையும் வளர்ச்சியையும் உறுதிப்படுத்துகின்றன. வேர் என்பது தாவரத்தின் அடிப்படை உறுப்பாகும். இது மண்ணிலிருந்து நீரையும் கனிம உப்புகளையும் உறிஞ்சி தாவரத்திற்கு வழங்குகிறது. மேலும் தாவரத்தை மண்ணில் உறுதியாக பிடித்து கொள்ளும் உதவுகிறது. தண்டு தாவரத்தின் தாங்கும் உறுப்பாகும். இது வேறு உறிஞ்சும் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை இலைக்கு எடுத்து செல்கிறது. சில தண்டுகள் உணவை சேமிப்பதற்கு பாதுகாப்பிற்கும் மாற்று உருவங்களாக மாறுகின்றன. இலைகள் தாவரத்தின் உணவு தொழிற்சாலையாகும். இவற்றில்தான் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது. இதன் மூலம் தாவரங்கள் உணவை தயாரிக்கின்றன. பூக்கள் தாவர இனப்பெருக்கத்தின் மையமாக விளங்குகின்றன. மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் மூலம் புதிய விதைகளை உருவாக்குகின்றன. பின்னர் கனிகள் மற்றும் விதைகள் உருவாகி புதிய தலைமுறையை உருவாக்குகின்றன. இவ்வாறு வேர் முதல் விதை வரை ஒவ்வொரு உறுப்பும் இயற்கையின் அற்புதமான படைப்பாற்றலை எடுத்து காட்டுகின்றன. எனவே தாவர அமைப்பியல் படைப்பின் அற்புத வரமாகவும் கருதப்படுகின்றன. தாவரங்களின் வியக்கத்தக்க சிறப்புகள், இயற்கையின் அதிசய வரம். தாவர உலகம் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொண்டுள்ளது. சில தாவரங்கள் தங்களின் தனித்துவமான வாழ்க்கை முறைகளால் உலகம் முழுவதும் புகழ்பெற்றுள்ளன. பூச்சி உண்ணும் தாவரங்கள் மிகவும் வியப்பூட்டுகின்றன. நெப்பந்தஸ் மற்றும் வீனஸ் பிளைட்ராப் போன்ற தாவரங்கள் பூச்சிகளை பிடித்து அவற்றிலிருந்து ஊட்டச்சத்துக்களை பெறுகின்றன. ஊட்டச்சத்து குறைவான மண்ணில் வாழும் இத்தாவரங்கள் இவ்வாறு தங்களை தகவமைத்துக் கொள்ளும் திறன் படைத்தவை. பாலைவன தாவரங்களான கள்ளிகள் நீரை சேமித்து நீண்டகால வளர்ச்சியையும் தாங்குகின்றன. அவற்றின் இலைகள் முட்களாக மாறி நீராவி போக்கை குறைக்கின்றன. தாமரை மற்றும் அல்லி போன்ற நீர்வாழ் தாவரங்கள் நீரில் மிதக்கும் தன்மை கொண்டுள்ளன. இவை நீரில் வாழ்வதற்கேற்ப சிறப்பான அமைப்புகளை கொண்டுள்ளன. நிசாகாந்தி போன்ற சில தாவரங்கள் இரவில் மட்டும் பூக்கின்றன. தொட்டாசினிங்கி போன்ற தாவரங்கள் தொடுதல் உணர்வுக்கு உடனடியாக பதிலளிக்கின்றன. இந்த சிறப்புகள் அனைத்தும் தாவரங்கள் எவ்வளவு அற்புதமான உயிரினங்கள் என்பதை உணர்த்துகின்றன. எனவே தாவர உலகம் இயற்கையின் அதிசய வரமாக விளங்குகின்றன. உணவு உற்பத்தியாளர்களாக தாவரங்கள் உயிர் வாழ்வின் வரம். உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களும் உணவு தேவைக்கு அடிப்படையாக இருப்பது தாவரங்களாகும். அதனால் தாவரங்கள் முதன்மை உற்பத்தியாளர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. சூரிய ஒளியை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்கும் திறன் தாவரங்களுக்கு மட்டுமே உள்ளது. ஒளிச்சேர்க்கையின் மூலம் தாவரங்கள் கார்போஹைட்ரேட்டுகளை உருவாக்குகின்றன. இந்த உணவே உணவுச் சங்கிலியின் அடிப்படையாக அமைகிறது. மனிதர்கள், விலங்குகள் மற்றும் பிற உயிரினங்களின் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாவரங்களை சார்ந்தே உணவை பெறுகின்றன. அரிசி, கோதுமை, சோளம், கம்பு, ராகி, காய்கறிகள், பழங்கள் மற்றும் பருப்பு வகைகள் அனைத்தும் தாவரங்களிலிருந்தே கிடைக்கின்றன. இவை மனித உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரதம், வைட்டமின்கள் மற்றும் தாது பொருட்களை வழங்குகின்றன. மேலும் கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களும் தாவரங்களிலிருந்தே பெறப்படுகின்றன. எனவே பால், முட்டை மற்றும் இறைச்சி போன்ற உணவுகளும் இறுதியில் தாவரங்களையே சார்ந்துள்ளன. உலக மக்களின் உணவு பாதுகாப்பிற்கும் வேளாண்மை வளர்ச்சிக்கும் தாவரங்கள் அடிப்படையாக உள்ளன. தாவரங்கள் இல்லையெனில் உணவு சங்கிலி முற்றிலும் பாதிக்கப்படும். எனவே தாவரங்கள் வெறும் உயிரினங்கள் அல்ல, மனிதன் மற்றும் பிற உயிரினங்களின் உயிர் வாழ்வையை உறுதிப்படுத்தும் மாபெரும் வரமாக விளங்குகின்றன. சுவாசத்தின் வரம். பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களின் சுவாசத்திற்கு இன்றியமையாதது ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனை இயற்கையாக உருவாக்கி வழங்கும் மிகப்பெரிய உயிரினங்கள் தாவரங்களே ஆகும். அதனால் தாவரங்கள் பூமியின் பசுமை நுரையீரல் என்றும் அழைக்கப்படுகின்றன. மனிதன், விலங்குகள் மற்றும் பல உயிரினங்களின் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனின் முக்கிய ஆதாரம் தாவரங்களாகும். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை எனப்படும் உயிரியல் செயல்முறையின் மூலம் சூரிய ஒளி, நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி உணவை தயாரிக்கின்றன. இந்த செயல்பாட்டின் போது ஆக்சிஜன் வெளியிடப்படுகிறது. உலகில் உருவாகும் ஆக்சிஜனின் பெரும்பகுதி காடுகள், புல்வெளிகள் மற்றும் கடல்களில் வாழும் பாசிகளால் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தாவரங்கள் ஆக்சிஜனை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி இதன் மூலம் புவி வெப்பமயமாதலையும் குறைக்க உதவுகிறது. ஒரு பெரிய மரம் தனது வாழ்நாளில் பல டன் கார்பன் டை ஆக்சைடை சேமித்து வைக்கக்கூடியவை. நகரங்களில் அதிசய மரங்கள் வளர்ப்பது காற்று மாசுபாட்டை குறைக்க உதவுகிறது. வேம்பு, அரசு, ஆலமரம் போன்ற மரங்கள் சுற்றுப்புற காற்றை தூய்மைப்படுத்தும் திறன் கொண்டவை. தாவரங்கள் இல்லையெனில் ஆக்சிஜன் அளவு குறைந்து உயிர்கள் வாழ்வு பாதிக்கப்படும். எனவே தாவரங்கள் மனிதனின் உணவு வழங்கும் உயிரினங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு மூச்சுக்கும் காரணமான சுவாசத்தின் வரமாகவும் விளங்குகின்றன. ஆரோக்கியத்தின் வரம். மனித நோய்களை குணப்படுத்த இயற்கையிடமிருந்து பெறப்பட்ட முதல் உதவி தாவரங்களாகும்.
ஆயிரக்கணக்கான

0: ஆண்டுகளாக தாவரங்கள் மருத்துவ உலகின் மிக முக்கிய அங்கமாக இருந்து வருகின்றன. இன்று உலக மக்களின் பெரும்பாலானோர் மூலிகை மருத்துவத்தை நம்புகின்றன. இந்தியாவின் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் மற்றும் நாட்டு மருத்துவ முறைகள் அனைத்தும் தாவரங்களை அடிப்படையாக கொண்டவை. துளசி, வேம்பு, மஞ்சள், கற்றாழை, இஞ்சி, பூண்டு மற்றும் நெல்லிக்காய் போன்ற தாவரங்கள் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகின்றன. இவை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகின்றன. நவீன மருத்துவத்திலும் பல முக்கிய மருந்துகள் தாவரங்களிடமிருந்தே பெறப்படுகின்றன. மலேரியா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் சில மருந்துகள், புற்றுநோய் சிகிச்சைக்கான சில வேதிப்பொருட்கள் மற்றும் இருதய நோய்களுக்கான மருந்துகள் தாவரங்களின் மூலப்பொருட்களிலிருந்தே உருவாக்கப்பட்டுள்ளன. மருத்துவ மூலிகைகள் உடல் நலத்தை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் பல நோய்களை தடுக்கும் திறனை கொண்டுள்ளன. எனவே தாவரங்கள் மருத்துவ தொழிலின் அடித்தளமாகவும் விளங்குகின்றன. இன்றைய உலகில் புதிய நோய்களை தோன்றும் சூழலில் தாவரங்களில் உள்ள உயிர் வேதிப்பொருட்கள் புதிய மருந்துகளை கண்டறிய விஞ்ஞானிகளுக்கு உதவுகின்றன. அதனால் தாவரங்கள் மனித ஆரோக்கியத்திற்கு அளவற்ற செல்வமாகவும் ஆரோக்கியத்தின் வரமாகவும் கருதப்படுகின்றன. பொருளாதாரத்தில் தாவரங்கள் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தாவரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உணவு, மரவளம், நார் மற்றும் தொழில்துறை மூலப்பொருட்கள் போன்ற பல பொருளாதார வளங்களை தாவரங்களிலிருந்தே கிடைக்கின்றன. உலகின் பல தொழில்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாவரத்தை சார்ந்தே இருக்கின்றன. மரவளம் பொருளாதாரத்தில் முக்கிய இடமாக பெற்றுள்ளன. தேக்கு, சந்தனம், யூகலிப்டஸ் போன்ற மரங்கள் கட்டுமான பணிகளிலும் மரச்சாமான்கள் மற்றும் பல்வேறு தொழில்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. காகித தொழிலின் முக்கிய மூலப்பொருட்களும் தாவரங்களே ஆகும். பருத்தி, சணல் மற்றும் தென்னை நார் போன்ற ஜவுளி மற்றும் நார் தொழில்களிலும் அடிப்படையாக உள்ளன. மேலும் ரப்பர், தேயிலை, காபி, மசாலா பொருட்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் இந்தியாவின் ஏற்றுமதி பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பை செய்கின்றன. மருத்துவ மூலிகைகள் மற்றும் தாவர அடிப்படையிலான பொருட்கள் உலக சந்தையில் பெரும் மதிப்பை பெற்றுள்ளன. இதன் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பும் உருவாகின்றன. எனவே தாவரங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் பொருளாதார வளத்தையும் உருவாக்குகின்றன. அதனால் அவை வளமையின் வரமாகவும் போற்றப்படுகின்றன.
1: நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் சந்திப்போம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவியல் மின்னல். தாவரம் தனித்துவ வரம் தகவல்கள்.
1: வேளாண்மையில் தாவரங்கள் விவசாயத்தின் வரம். வேளாண்மை என்பது தாவரங்களை அடிப்படையாக கொண்ட மனிதனின் மிக பழமையான தொழிலாகும். உலக மக்களின் உணவு தேவையை நிறைவேற்றும் முக்கிய துறையாக வேளாண்மை விளங்குகின்றன. இந்த துறையின் மையமாக தாவரங்களே உள்ளன. நெல், கோதுமை, சோளம், கம்பு, பருப்பு வகைகள் மற்றும் காய்கறிகள் போன்ற பயிர்கள் மனிதனின் உணவு தேவையை பூர்த்தி செய்கின்றன. தாவரங்கள் இல்லாமல் உணவு உற்பத்தி சாத்தியமில்லை. எனவே உலகின் உணவு பாதுகாப்பு தாவரங்களையே சார்ந்துள்ளன. தாவரங்கள் மண் வளத்தை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வைக்கின்றன. சில பயிர்கள் மண்ணில் நைட்ரஜனை சேர்த்து வளத்தை அதிகரிக்கின்றன. பசுந்தல் உரங்களாக பயன்படுத்தப்படும் தாவரங்கள் மண்ணின் கரிம சத்துக்களையும் உயர்த்துகின்றன. வேளாண்மையின் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெறுகின்றன. கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கும் தாவரங்கள் அடிப்படையாக உள்ளன. பழத்தோட்டங்கள், காய்கறிகள் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் கூடுதல் வருமானத்தையும் வழங்குகின்றன. இன்றைய உலகில் மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் உயர்ந்த விளைச்சலை வழங்கும் தாவர இனங்கள் உருவாக விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டே வருகின்றன. எனவே தாவரங்கள் விவசாயத்தின் அடித்தளமாகவும் மனித குலத்தின் உணவு பாதுகாப்பிற்கான வரமாகவும் விளங்குகின்றன. சுற்றுச்சூழலை காக்கும் தாவரங்கள் பூமியின் பாதுகாப்பு வரம். சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாப்பதில் தாவரங்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தாவரங்கள் இல்லையெனில் பூமியின் இயற்கை சமநிலை பாதிக்கப்பட்டு உயிரினங்களின் வாழ்வு சிரமமாகிவிடும். எனவே தாவரங்கள் பூமியின் இயற்கை காவலர்கள் என்றும் கருதப்படுகின்றன. தாவரங்கள் மண் அரிப்பை தடுக்கின்றன. அவற்றின் வேர்கள் மண்ணை உறுதியாக பிடித்து வைப்பதால் மழை மற்றும் காற்றில் மண்ணடித்து செல்லப்படுவது குறைகிறது. இதனால் விவசாய நிலங்களும் நீர்நிலைகளும் பாதுகாக்கின்றன. மழை நீரை நிலத்திற்குள் ஊடுருவ செய்து நிலத்தடி நீரை அதிகரிப்பதிலும் தாவரங்கள் உதவுகின்றன. காடுகள் நீர் சுழற்சியை ஒழுங்குபடுத்தி மழைப்பொழிவை மேம்படுத்துகின்றன. தாவரங்கள் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இதன் மூலம் காற்று மாசுபாட்டை குறைத்து காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்றன. மேலும் பல உயிரினங்களின் உணவு மற்றும் வாழ்விடத்தை வழங்கி உயிரின பன்முகத்தன்மையையும் பாதுகாக்கின்றன. ஒரு காடு என்பது வெறும் மரங்களின் தொகுப்பு அல்ல. அது ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இணைந்து வாழும் உயிருள்ள சூழல் அமைப்பாகும். எனவே தாவரங்களை பாதுகாப்பது பூமியை பாதுகாப்பதற்கு சமமாகும். அதனால் தாவரங்கள் சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு வரமாகவும் போற்றப்படுகின்றன. தாவரங்களும் மனிதனின் கலாச்சாரமும் பாரம்பரியத்தின் வரம். மனிதனின் வாழ்க்கை முறையுடனும் கலாச்சாரத்துடனும் தாவரங்கள் நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளன. மனித நாகரிகம் தோன்றிய காலத்திலிருந்தே தாவரங்கள் உணவு, உடை, மருத்துவம் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்து வருகின்றன. உலகின் பல்வேறு கலாச்சாரங்களில் தாவரங்கள் மதிப்புமிக்க இடத்தை பெற்றுள்ளன. இந்தியாவில் துளசி, அரசு, ஆலமரம், வில்வம், வேம்பு போன்ற தாவரங்கள் புனிதமாக கருதப்படுகின்றன. கோயில்கள், திருவிழாக்கள் மற்றும் மத வழிபாட்டுகளிலும் பூக்கள் மற்றும் இலைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன.

தமிழர்களின் வாழ்க்கையில் மல்லிகை, முல்லை, தாமரை மற்றும் செம்பருத்தி போன்ற பூக்கள் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளன. தமிழ் இலக்கியங்களிலும் தாவரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சங்க இலக்கியங்களில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை நிலங்கள் தாவரங்களை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இது தமிழரின் இயற்கை அறிவையும் தாவரங்களுடனான நெருங்கிய தொடர்பையும் காட்டுகிறது. பாரம்பரிய மருத்துவமும் உணவு பழக்க வழக்கங்களும் மற்றும் விவசாய முறைகளிலும் தாவரங்களின் அறிவு தலைமுறை தலைமுறையாக பரவி வந்துள்ளது. எனவே தாவரங்கள் வெறும் உயிரினங்கள் மட்டுமல்ல, மனித கலாச்சாரத்தின் உயிரோட்டமான பகுதியாகவும் பாரம்பரியத்தின் வரமாகவும் விளங்குகின்றன. அரிய மற்றும் வியப்பூட்டும் தாவரங்கள் இயற்கையின் அற்புத வரம். தாவர உலகம் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தனக்குத்தானே கொண்டுள்ளது. சில தாவரங்கள் அவற்றின் அளவு, வடிவம், வாழ்க்கை முறை மற்றும் வாழ்நாள் காரணமாக உலக மக்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. இத்தகைய அரிய தாவரங்கள் இயற்கையின் படைப்பாற்றலை வெளிப்படுத்துகின்றன. உலகின் மிகப்பெரிய பூவாக ரப்பல்சியா அறியப்படுகிறது. இது 1 மீட்டர் வரை விட்டமும் கொண்டதாக வளரக்கூடியது. உலகின் மிக உயரமான மரங்களில் செக்கோயா மரங்கள் காணப்படுகின்றன. இவை 100 மீட்டருக்கும் அதிகமான உயரம் வளரக்கூடியது. உலகின் மிக பழமையான மரங்களில் சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிருடன் வாழ்ந்து வருகின்றன. தமிழ்நாட்டில் பல அரிய தாவரங்கள் காணப்படுகின்றன. நீலக்குறிஞ்சி 12 ஆண்டுகளுக்கு 1 முறை பூக்கும் தாவரம் ஆகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பல அரிய மருத்துவ மூலிகைகள் மற்றும் உள்ளூர் தாவர இனங்கள் காணப்படுகின்றன. பூச்சி உண்ணும் தாவரங்கள், இரவில் பூக்கும் தாவரங்கள் மற்றும் பாலைவனங்களில் வாழும் கள்ளி வகை தாவரங்கள் இயற்கையின் அற்புதமான தகவமைப்பை திறனை எடுத்துக்காட்டுகிறது. இத்தகைய தாவரங்கள் உயிரின பன்முகத்தன்மையின் மதிப்பை உணர்த்துகிறது. எனவே அரிய தாவரங்கள் இயற்கையின் அற்புத வரமாகவும் போற்றப்படுகிறது. தாவரங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல், பாதுகாக்க வேண்டிய வரம். இன்றைய உலகில் தாவரங்கள் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகின்றன. மனித நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் காரணமாக பல தாவர இனங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. இது உயிரின பன்முகத்தன்மைக்கு, சுற்றுச்சூழல் சமநிலைக்கும் பெரும் சவாலாக உள்ளது. காட்டழிப்பு தாவரங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். சாலைகள், தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்புகள் அமைப்பதற்காக காடுகளை அழிக்கப்படுகின்றன. இதனால் பல தாவர இனங்கள் தங்களின் இயற்கை வாழிடங்களை இழக்கின்றன. நகர்மயமாக்கல் மற்றும் தொழில்மயமாக்கம் காரணமாக இயற்கை வளங்கள் குறைந்து வருகின்றன. காலநிலை மாற்றம், வெப்பநிலை உயர்வு மற்றும் மழைப்பொழிவு மாறுபாடுகள் பல தாவர இனங்களின் வளர்ச்சியை பாதிக்கின்றன. ஆக்கிரமிப்பு தாவர இனங்களும் உள்ளூர் தாவர இனங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. இவை வளங்களை அதிகமாக பயன்படுத்தி உள்ளூர் தாவர இனங்களின் வளர்ச்சியை தடுக்கின்றன. எனவே தாவர வளத்தை பாதுகாப்பது இன்றைய காலத்தின் முக்கிய தேவையாகும். தாவர பாதுகாப்பு எதிர்காலத்திற்கான வரம். தாவரங்கள் மனிதன் வாழ்க்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் அடிப்படையாக இருப்பதால் அவற்றின் பாதுகாப்பது மிகவும் அவசியமானதாகும். ஒரு தாவர இனம் அழிந்துவிட்டால் அதை மீண்டும் உருவாக்குவது மிகவும் கடினம். எனவே தாவரங்களை பாதுகாப்பது எதிர்கால தலைமுறைகளுக்கான முதலீடாக கருதப்படுகிறது. வனவள பாதுகாப்பு தாவர பாதுகாப்பின் முக்கிய அம்சங்களாகும். இயற்கை காடுகளை பாதுகாத்தல், புதிய காடுகளை உருவாக்குதல் மற்றும் சட்டவிரோதமான மரவெட்டுதலை தடுத்தல் ஆகியவை அவசியமாகிறது. விதை வங்கியில் அரிய தாவர இனங்கள் விதைகளை பாதுகாக்கவும் எதிர்காலத்தில் பயன்படுத்த உதவுகின்றன. தாவரவியல் பூங்காக்கள் மற்றும் உயிரியல் பாதுகாப்பு மையங்கள் அரிய தாவரங்களை பாதுகாக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் பொதுமக்கள் மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பதன் மூலம் பசுமையை அதிகரிக்க முடியும். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மற்றும் சமூக அமைப்புகளிலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு மரத்தை வளர்த்தால் பூமி மேலும் பசுமையாக மாறும். எனவே தாவர பாதுகாப்பு என்பது எதிர்கால உலகிற்கு விலைமதிப்பற்ற வரமாகும். எதிர்கால உலகமும் தாவரங்களும் நிலையான வளர்ச்சியின் வரம். எதிர்கால உலகின் வளர்ச்சியில் தாவரங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. மக்கள் தொகை அதிகரிப்பு, காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கை வளங்களின் குறைவு போன்ற சவால்களை சமாளிக்க தாவரங்கள் உதவுகின்றன. பசுமை தொழில்நுட்பம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் எதிர்காலத்தின் முக்கிய தேவைகளாக உள்ளன. உயிரி எரிபொருட்கள், பசுமை ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பங்கள் தாவரங்களை அடிப்படையாகவே கொண்டு உருவாக்கப்படுகின்றன. நகர வளங்கள் மற்றும் பசுமை வளங்கள் நகரங்களின் வெப்பத்தை குறைத்து காற்றின் தரத்தை மேம்படுத்துகின்றன. காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தவும் மரங்கள் முக்கிய கருவியாகவும் விளங்குகின்றன. மேலும் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த புதிய மற்றும் அதிக விளைச்சல் தரும் பயிரினங்களும் உருவாக்கப்படுகின்றன. ஐக்கிய நாடு சபைகளின் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் தாவரங்களின் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உணவு, நீர், சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய அனைத்தும் தாவரங்களுடன் தொடர்புடையவை. எனவே எதிர்கால உலகின் நம்பிக்கையையும் நிலையான வளர்ச்சியின் அடித்தளமாகவும் தாவரங்கள் அமைகின்றன. தாவரம் பூமிக்கு கிடைத்த மாபெரும் மரம். பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கான அடிப்படை சக்தியாக தாவரங்கள் விளங்குகின்றன. அவை உணவு வழங்குகின்றன, ஆக்சிஜன் உற்பத்தி செய்கின்றன, மருந்துகளை அளிக்கின்றன, சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றன மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு துணை புரிகின்றன.

0: மனிதன் வாழ்க்கையோடு ஒவ்வொரு நிலையிலும் தாவரங்களின் பங்களிப்பு காணப்படுகிறது. தாவரங்கள் இல்லையெனில் உணவு சங்கிலி இயங்காது, ஆக்சிஜன் கிடைக்காது, மழைப்பொழிவு மற்றும் காலநிலை சமநிலை பாதிக்கப்படும், பல உயிரினங்களின் வாழ்விடங்களை இழக்கும். எனவே தாவரம் இல்லையெனில் வாழ்க்கை இல்லை என்பது ஒரு வாசகம் மட்டுமல்ல, அது அறிவியலின் உண்மையாகும். இன்றைய உலகில் காட்டழிப்பு, மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் தாவர வளம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. இதனை தடுக்க ஒவ்வொருவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பது, காடுகளை பாதுகாப்பது மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை பரப்புவது நமது கடமையாகும். தாவரங்கள் மனித குலத்தின் இயற்கை அளித்த விலைமதிப்பற்ற பரிசாகும். அவற்றை பாதுகாப்பது நமது எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு சமமாகும். எனவே பசுமையாய் காப்போம், தாவரங்களின் வளர்ப்போம், இயற்கை நேசிப்போம். தாவரங்கள் என்பது ஒரு உயிரினம் மட்டுமல்ல, அது பூமிக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம்.
1: இதுவரை தாவரம் தனித்துவ வரம் தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் மின்னல்.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து செய்தி சுட சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
3: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் அபிஷேக் முகோபாத்யாய் வித் நியூஸ் அட் 9. The headlines. Prime Minister Narendra Modi arrives in Jakarta on the first leg of his three-nation tour to Indonesia, Australia and New Zealand. Prime Minister Modi pays tributes to Dr. Shyama Prasad Mukherjee on his 125th birth anniversary, says his vision continues to guide modern India. Ram Janmabhoomi Tirth Trust accepts resignations of General Secretary Champat Rai and Trust Member Dr. Anil Mishra, appointed Krishna Mohan as Interim General Secretary. Heavy downpour affects normal life in Maharashtra, Gujarat and Jharkhand. Red alert issued for heavy rainfall in Kutch, Saurashtra, Madhya Maharashtra and coastal Karnataka tomorrow. Huge crowd gathers in Tehran to bid farewell to Iran's late Supreme Leader Ayatollah Ali Khamenei. And in FIFA World Cup, Portugal to take on Spain in round of 16 match at Arlington in US tonight. Prime Minister Narendra Modi arrived in Jakarta today on the first leg of his high-stake three-nation Indo-Pacific tour to Indonesia, Australia and New Zealand. Upon arrival at the Jakarta airport, Mr. Modi was personally received by Indonesian President Prabowo Subianto. Prime Minister Modi was accorded a grand and enthusiastic welcome from the local Indonesian community and the Indian diaspora. In a social media post, Mr. Modi said that India and Indonesia elevated the relations to a comprehensive strategic partnership in 2018, which has benefited the people. A report from a correspondent from Jakarta covering Prime Minister's visit.
4: A vibrant cultural program featuring traditional Indonesian and Indian dance performances were organized to welcome the Prime Minister, reflecting the deep civilizational and cultural bonds shared by the two countries. Members of the Indian diaspora also greeted him enthusiastically. During the visit, Prime Minister Modi will hold bilateral talks with Indonesian President Prabowo Subianto. The discussions are expected to focus on strengthening cooperation in trade, investment, defense, maritime security, digital technology and cultural exchanges. Further reinforcing the comprehensive strategic partnership between India and Indonesia. Speaking to Akashvani, members of the Indian diaspora expressed excitement over the Prime Minister's visit and voiced confidence that it would further strengthen bilateral ties and create new opportunities for trade and investment. Shundipan Dashgupta, Jakarta, Indonesia.
3: Prime Minister Narendra Modi has said that Dr. Shyama Prasad Mukherjee was a great patriot and a visionary dedicated to the integrity of India. In his video message on the occasion of the 125th birth anniversary of Dr. Mukherjee, Mr. Modi said the thought of Dr. Mukherjee is playing a major role in guiding modern India.
5: आज देश की धरती पश्चिम बंगाल की धरती अपने एक महान सपूत एक महान देशभक्त भारत की अखंडता के लिए समर्पित एक युग द्रष्टा को श्रद्धा

0: Onwards. And now, before we end the bulletin, here are the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Jakarta on the first leg of his three-nation tour to Indonesia, Australia and New Zealand. Prime Minister Modi pays tributes to Dr. Shyama Prasad Mukherjee on his 125th birth anniversary, says his vision continues to guide modern India. Ram Janmabhoomi Tirth Trust accepts resignations of General Secretary Champat Rai and Trust member Dr. Anil Mishra, appointed Krishna Mohan as interim General Secretary. Heavy downpour affects normal life in Maharashtra, Gujarat and Jharkhand. Red alert issued for heavy rainfall in Kutch, Saurashtra, Madhya Maharashtra and coastal Karnataka tomorrow. And in FIFA World Cup, Portugal to take on Spain in the round of 16 match at Arlington in US tonight. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு மற்றும் அது குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் மாநில சில்லறை விற்பனை பிரிவு தலைவர் மற்றும் தலைமை பொது மேலாளர் திரு டி என் சுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: இன்னைக்கு வந்து நிறைய கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது E20 பெட்ரோல் எனப்படும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல். E20 பெட்ரோல் அப்படின்னா என்ன சார், இதை பத்தி விளக்கமா சொல்லுங்களேன்.
4: நம்ம ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்றது ஃபுல் பெட்ரோல். அதில் என்னென்னா கொஞ்சம் எத்தனால் கலந்தது ஒரு பர்சன்டேஜ், ஒரு ஃபிக்ஸ்ட் பர்சன்டேஜ் எத்தனால் நம்ம ஆட் பண்ணோம்னா அது எத்தனால் கலந்த பெட்ரோல்னு சொல்கிறோம். ஸோ அது ப்ரோக்ரெசிவ்லி ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இந்தியாவில் எத்தனால் மிக்ஸ்டு பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல ஒரு E10 சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் இருந்தது. ஸோ தட் மீன்ஸ் அதில் 10% எத்தனால் மிக்ஸ் பண்ணின ஒரு பெட்ரோல். சப்சிக்வெண்ட்லி அது 15% பிளெண்ட் பண்ணோம். சப்போ E15 அதுக்கு பேர். அதே மாதிரி இப்போ E20 வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். 20% எத்தனால் பிளெண்ட் பண்ணால் அது E20 இப்படி சொல்கிறோம். ஸோ இது மாதிரி வேர்ல்டு வைடு இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லையும் இதே மாதிரி நம்ம எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் சேல் ஆகிட்டுருக்கு.
3: நிச்சயமாக சார், வேர்ல்டு வைடாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ தான் வந்து பெருசாக இந்த விஷயம் வந்து பேசப்படுதோ அப்படின்னு தோணுது. இப்போ நார்மல் பெட்ரோலுக்கும் இந்த E20 E15 சொன்னீங்க இல்லையா, இந்த பெட்ரோலுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது இதாக இருக்கா சார்?
4: வித்தியாசம் சொல்லிட்டுனா இந்த கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு E20 நம்ம சொல்லிட்டுனா 20% பெட்ரோலில் நம்ம எத்தனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ எத்தனால் பேசிக்கலி என்ன சொல்லிட்டுனா ஒரு ஆல்கஹால். அது என்ன பண்ணோம்னா ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ஃபியூவல் கம்பஷனில் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கம்பஷன் இனி பெட்டர் ஆகும். ஸோ பெட்டர் கம்பஷன்னா எமிஷன்ஸ் இனி குறையும். ஸோ விச் இஸ் குட் ஃபார் தி என்வாயர்மெண்ட் அஸ் சச். ஸோ எத்தனால் மிக்ஸ் ஒரு பெட்ரோல்னா இட் இஸ் குட் ஃபார் தி என்வாயர்மெண்ட். இது இல்லாக்கி தெர் ஆர் மெனி அதர் பெனிஃபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கான்டெக்ட் செட் பண்ணோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இப்போ ரீசெண்ட் ஒரு இரான் கிரைசிஸ் வி ஹவ் கம் அவுட் ஆஃப் இட். 3.5 மந்த்ஸ் பார்த்துட்டுனா வித் வெரி க்ளோஸ் கோஆர்டினேஷன் கவர்மெண்ட்டோடு வித் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்க்ளூடிங் கஸ்டமர்ஸ்டேந்து சப்போர்ட் வச்சுட்டு நம்ம கிரைசிஸ் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 80% க்ரூடு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 80% க்ரூட் இம்போர்ட் பண்ணுறதுனால நம்ம இந்த எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் கொடுத்ததுனால நமக்கு 1 இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நிறைய சேவிங்ஸ் இருக்குது. செகண்ட், நம்ம கார்பன் எமிஷன்ஸ் நிறைய குறையிறது. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ஃபார்மர்ஸோட எக்கனாமி ஆல்சோ இஸ் க்ரோயிங். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இது மாதிரி நம்ம எத்தனால் பிளெண்ட் பண்ணால் பெட்ரோல் சேல் பண்ணுறதுல.
3: நிச்சயமா சார், நீங்க சொன்னதுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா, இந்த மேற்கத்திய நாடுகள் அந்த பிரச்சனை காரணமாக வந்து உலக அளவில் வந்து ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழல் தான் இருக்கு. ஆனால் நிறைய மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் அந்த பிரச்சனை வந்து பெருசாக எதிரொலிக்கல. அதுக்கேற்ற மாதிரி அரசு வந்து நிறைய நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த நடவடிக்கையோட ஒரு பகுதியாக வந்து இந்த E20 பெட்ரோலை பார்க்கலாம் அப்படின்னு கூட புரியுது. இன்னொரு விஷயம் வந்து நீங்க சொன்னீங்க, இதனால வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல பயன் கிடைக்குது அப்படின்னு. அப்போ அந்த கரும்பு மக்காச்சோளம் அந்த பொருள்லேருந்து இதை தயாரிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பயன் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாமா சார்?
4: டெஃபினட்டாக, பிகாஸ் நான் இப்போ அந்த 3 விஷயம் சொன்னது வந்துட்டு, இந்த 80% க்ரூட் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால எத்தனால் பிளெண்ட் பண்ணதுனால பெனிஃபிட்ஸில் நான் கொஞ்சம் ஃபிகர்ஸ் சொல்லணும்னா, க்ரூட் ஆயில் ஒரு சப்ஸ்டிடியூஷனாக நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 10-11 இயர்ஸ் பண்ணி பார்த்ததுன்னா 245 லேக் மெட்ரிக் டன் நம்ம க்ரூட் ஆயில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரெயின் பார்த்ததுன்னா 1.44 லேக் க்ரோர் ருபீஸ் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 736 lakh மெட்ரிக் டன்ஸ் நம்ம குறைஞ்சிருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு பெனிஃபிஷியல் டு தி என்டையர் எக்கனாமி பிளஸ்

0: நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கு இட்ஸ் வெரி வெரி பெனிஃபிஷியல்.
1: நிச்சயமா சார். பிரதமர் வந்து அவருடைய உரையில வந்து எப்பவுமே சொல்லியிருக்காரு, நாட்டில் வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய சுயசார்பான பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மேக் இன் இண்டியா பொருட்களை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி சொல்லுவார். அது மாதிரி தான் இந்த E20 பெட்ரோலையும் கூட நம்ம பார்க்கலாமா, எரிபொருள் தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த E20 பெட்ரோலை வந்து யூஸ் பண்ணணும்னு அரசு சொல்றாங்களா?
0: அப்சல்யூட்லி. அகெயின் ரிப்பீட்டிங் த சேம் பாயிண்ட், 80% க்ரூட் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் நம்ம ஃபுல்லி டிபெண்டாக இருந்தோம். ஸோ நம்ம செல்ஃப் டிபெண்டன்சி ஹேஸ் டு இன்க்ரீஸ். அது செல்ஃப் டிபெண்டன்சி இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஃபாசில் ஃபியூவல் மேலே நம்ம டிபெண்டன்சி கம்மியானும், அதே சமயத்தில் ரினியூவல் எனர்ஜி என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எத்தனால் பிளெண்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம நாட்டிலே உண்டாகிறது சுகர் கேன் அண்ட் மக்கா அதுலேருந்தெல்லாம் எத்தனால் யூஸ் பண்ணி தான் நம்ம பெட்ரோலில் பிளெண்ட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி அ ஹியூஜ் பெனிஃபிட், செல்ஃப் சஃபிஷியன்சி இந்தியா மேலே இட் வில் பி அ பாசிட்டிவ் ட்ரெண்ட் அதோடு.
1: நிச்சயமா சார். இப்போ நீங்க சொன்னதுல இன்னொரு விஷயமும் பார்க்க முடியுது, என்னன்னா நம்ம அந்த ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் நம்மளுடைய அரசினுடைய ஒரு கொள்கையா இருக்கு. இப்போ நிறைய இந்த மின்சார வாகனங்கள் பார்க்குறோம், அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய வாகனங்களில் வந்து இந்த E20 பெட்ரோலுக்கு ஏற்ற மாதிரியான என்ஜின்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த பெட்ரோலை யூஸ் பண்ணுறதுனால என்ஜினுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லப்படுது, அதை பற்றின விஷயங்களை சொல்லுங்க சார்.
0: ஸோ கஸ்டமர்ஸோட மைண்டில் நிறைய ஒரு கன்சர்ன்ஸ் இருக்குது, நம்ம E20 பெட்ரோல் யூஸ் பண்ணி வெஹிக்கிள் டேமேஜ் ஆகுது. ஹவர் ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்பர்ட்ஸ் மெக்கானிக்ஸ் டீட்டெயில் ஸ்டடி பண்ணிவிட்டு இது ஒரு 12.5 இயர்ஸ் ஒரு E20 பெட்ரோல் தான் சேல் ஆகிட்டுருக்கு. ஆனால் அப்படி லார்ஜ் ஸ்கேல் இஷ்யூஸ் எங்கேயுமே பார்த்துட்டில்லை. ஏதாவது மைனர் இஷ்யூஸ் என்ன வருதுனாலும் ஒரு கன்சர்ன் என்னென்னா நம்ம ஃபியூவல் சிஸ்டத்தில் ரப்பர் ஹோசஸ் அது சிலப்போ டேமேஜ் ஆகி போகிறதுன்னு. ஹவவர் 2010 பார்த்துட்டுனா OEMs வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது ஃபியூவல் சிஸ்டம்ஸில் கம்ப்ளீட்டில் எத்தனால் ரெசிஸ்டன்ட் ஃபியூவல் சிஸ்டம்ஸ் தான் அவன் மேனுஃபேக்சர் பண்ணுறான். செகண்ட் ஒரு கன்சர்ன் என்ன, கிளாக் ஆகிடுறது, இன்ஜெக்டர்ஸ் கிளாக் ஆகிடுறதுன்னு. ஸோ அதில் என்னென்னா இன்ஜெக்டர்ஸ் கிளாக் ஆகிறது ரீசன் என்னென்னா அதில் டெபாசிட்ஸ் வருது. ஸோ இட் இஸ் நாட் தட் ஒரு இன்ஜெக்டர் கிளாக் ஆகுது, இட் இஸ் நாட் அன் ஓவர் நைட் ஆக்டிவிட்டி. ஸோ இட் டேக்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதில் நிறைய டெபாசிட்ஸ் வந்துட்டு அது கிளாக் ஆகுது. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் E20 பெட்ரோல் யூஸ் பண்ணதுனால மாத்திரம் அது இன்ஜெக்டர் கிளாக் ஆகுது. ஸோ இந்த கன்சர்ன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப இந்த ஃபியரே வேண்டா. டு கிவ் அன் எக்ஸாம்பிள், நான் ஆக்சுவலி என்னோட சொந்த வண்டி ஓட்டுறது வந்துட்டு 2013 மாடல் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இத்தனை வருஷமாக நானும் தான் E20 பெட்ரோல் தான் போட்டுருக்கேன். இப்போது வருஷா வருஷம் நம்ம எல்லா வண்டியும் நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு கொடுப்போம் சர்வீஸிங்க்கு. ஸோ இப்போ 2 மாதம் முன்னால் நானும் தான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஒரு ஒர்க் ஷாப்லேருந்து ஒரு அட்வர்ஸ் கமெண்ட்டும் அதில் வண்டியில் ஒன்றுமே வந்துட்டில்லை. ஸோ தட் இஸ் அ லைவ் எக்ஸாம்பிள்.
1: அதாவது வண்டியை வந்து சரியாக பராமரிச்சுட்டு இருக்கோம், சரியான டைமில் வந்து சர்வீஸ்க்கு விட்டு சரியான டைமில் எதாவது பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது அப்படின்றது புரியுது சார்.
0: அப்சல்யூட்லி.
1: இன்னொன்று வந்து கேட்க தோணுது என்ன அப்படின்னா, காப்பீடு ப்ரீமியம் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல சார், இன்சூரன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா சார், அதில் வந்து ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு பயத்தையும் வந்து பொதுமக்கள் வந்து முன்வைக்கிறாங்க, அதற்கான பதில் என்ன சார்?
0: இன்சூரன்ஸ் கிளைம்லே ஒரு பாதிப்பும் இல்லைன்னு தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் கொடுத்துருக்கா. ஸோ அந்த ஃபியரும் அப்சல்யூட்லி நாட் கரெக்ட்.
1: அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விஷயம் வந்து மக்களை போய் சேர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஆனால் தவறான தகவல் ஈஸியாக போய் சேர்ந்துடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிறைய தவறான தகவல்களும் மக்கள்கிட்ட போகுது. என்ன அப்படின்னா, இதை நினச்சா நமக்கு சிரிப்பு கூட ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயந்தான், அந்த பெட்ரோல் டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு ஊறுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் கூட கேள்விப்பட்டோம். இதெல்லாம் வந்து சாத்தியமா சார், இல்லை தவறாக பரப்பப்படுதா?
0: அப்சல்யூட்லி நாட் பாசிபிள். அதில் இனஃப் ரிப்போர்ட்ஸ் ஹவ் ஆல்சோ கம் இன் த மீடியா. எத்தனால் வந்துட்டு சுகர் ஃப்ரீ தன், அது ஃபைனலி டிஸ்டிலேஷன் பண்ணி அதை எடுக்கிற சமயத்தில் அதில் சுகர் கண்டென்ட் இல்லை அதில். ஸோ அதில் எறும்பு வருது அதெல்லாம் அப்சல்யூட்லி ஃபால்ஸ் ரிப்போர்ட்ஸ். ஸோ இட் ஷுட் நாட் பி பிலீவ்ட் அட் ஆல்.
1: நிச்சயமா சார். இப்போ நம்ம IOC தமிழ்நாடு அந்த ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஒரு 3-4 நாளாக வந்து பார்க்குறோம், நிறைய அவேர்னஸ் வீடியோ வந்து பொதுமக்களே வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவங்களை அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க, எந்த பயமும் கிடையாது, எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட காரணம் என்ன சார், அதெல்லாம் யூஸ் பண்ணதுனால வந்த அப்படின்றதா எப்படி?
0: ஏர்லியர் ஒரு பாயிண்ட் சொன்னால் நீங்கள் தட் பேட் நியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும்னு. ஸோ இந்த ஒரு ராங்கான நியூஸை வந்துட்டு நம்ம கரெக்ட் பெர்ஸ்பெக்டிவ் அதோட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம லாட் ஆஃப் பைட்ஸ் எடுக்கிறோம் கஸ்டமர்ஸ்லேருந்து. அவள் யூஸ் பண்ணி இப்போ நான் என்னோட எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரியே தான் நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா தட் தே ஹவ் நாட் ஃபேஸ்ட் எனி ப்ராப்ளம்ஸ். ஸோ அது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் அவள் பைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ தட் இட் ரீச்சஸ் ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட் இருக்கிறதுக்கு வேண்டி.
2: 20% எத்தனால் கலந்த E20 பெட்ரோல் பயன்படுத்துவதன் மூலம் தங்களது வாகனங்களுக்கு

0: எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னும், இது குறித்து அச்சப்பட தேவையில்லைன்னும் இதை பயன்படுத்தின பொதுமக்கள் சிலர் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க சார். அதை கேட்கலாம் சார்.
1: E20 பெட்ரோல் அறிமுகப்படுத்தினதுலேருந்தே நான் E20 பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வண்டி தான் அதான் யூஸ் பண்ணுறேன், என்னோட காருக்கு அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் கம்ப்ளைண்ட் வந்ததில்லை, புகை அந்த மாதிரி கருப்பாகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்ததில்லை. நான் சர்வீஸ் விடுறப்பையும் மெக்கானிக்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக, அவங்களும் டேங்க்ல எல்லாம் எதுவும் துருப்பிக்கோ அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. E20 பெட்ரோல் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் E20 பெட்ரோல் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். G20 பெட்ரோல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பெட்ரோல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மீன்வைல் வந்து வண்டி குல் ஸ்டார்ட் ஆகுது, என்ஜின்ல வந்து ரஸ்ட் ஆகிற கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் நான் பார்க்கல. மீன்வைல் வண்டி ஓட்டும் போது நல்ல ஒரு ஸ்மூத் கிடைக்குது, மைலேஜும் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு பழைய பெட்ரோலோட. ஓவரால் E20 பெட்ரோல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு.
0: இப்போ இந்த E20 பெட்ரோல் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா பொதுமக்கள் யாரை வந்து தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் சார்?
3: ஸோ E20 ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்கள் கஸ்டமர் ஹெல்ப் டெஸ்க் இருக்குது, அதில் கால் பண்ணலாம். எங்கள் எபிக் சப்போர்ட் இமெயில் ஐடி இருக்குது, அதில் கால் பண்ணலாம். ஸோ இதில் வேரியஸ் அவென்யூஸ் இருக்குது. ப்ளஸ் எங்கள் பெட்ரோல் பம்ப்ஸில் எல்லாமே எல்லா பெட்ரோல் பம்ப்லேயும் ஃபீல்டு ஆஃபீஸரோட பேரும் ஃபோன் நம்பரும் எழுதியிருக்கும். ஸோ அந்த ஃபோன் நம்பர்லையும் கூப்பிட்டுட்டு அவாக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதுவும் கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இனஃப் அவென்யூஸ் ஆர் அவைலபிள். எனி டவுட் இருந்ததுன்னா தே ஆர் வெல்கம் டு கால் அஸ் அண்ட் கெட் த டவுட்ஸ் கிளாரிஃபைட்.
0: இப்போ நாட்டோட பொருளாதாரத்துல வந்து நீங்க முன்னாடியே வந்து குறிப்பிட்டீங்க, 80% வந்து நம்ம வந்து வெளியில இருந்தா வாங்குறோம், இறக்குமதி பண்றோம். அப்படி இருக்கிற சூழல்ல நாட்டோட பொருளாதாரத்துல இந்த E20 பெட்ரோல் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து அதோட பங்களிப்பு கொடுக்குது சார்? அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து இப்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட். அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கு?
3: ஸோ நான் ஒரு லாஸ்ட் ஒரு 11 இயர்ஸ் எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 11 இயர்ஸில் ஒரு ஃபிகர் எடுத்துனா ஆல்மோஸ்ட் 1,44,000 crores ஆஃப் ருபீஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் பை டூரிங் த சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் எத்தனால்.
0: இன்னொரு டவுட்டும் வந்து மக்களுக்கு இருக்கு. இப்போ வந்து E20 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார், இதுக்கப்புறமா வந்து நார்மல் பெட்ரோல் வரும்போது அதை யூஸ் பண்ணா அப்போ வந்து எதுவும் ப்ராப்ளம் வராதா?
3: இல்லை, ஒரு ப்ராப்ளமும் வராது. இட் இஸ் நார்மல் பெட்ரோலில் ஒரு 20% மிக்ஸ் பண்ணி இப்போ யூஸ் பண்ணுறா. இப்போ நம்ம எத்தனால் எப்படின்னா ஏர்லியர் ஒரு 5% பிளெண்ட் பண்ணோம், அதேமாதிரி அங்கேருந்து 7.5%, 10% ப்ரோக்ரெசிவ்லி அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருக்கும். ஸோ இன்றைக்கி 20% வரைக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம். ஸோ தெர் வில் பி நோ ப்ராப்ளம் இஃப் தெர் இஸ் அ ரிடக்ஷன் இன் த பர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் இன் த பெட்ரோல்.
0: இப்போ இந்த E20 பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இல்லை டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்படி சார் இருக்கும்?
3: எத்தனால் பேசிக்கலி என்ன பார்த்ததுன்னா அதோட ஒரு ரிசர்ச் ஆக்டன் நம்பர் சொல்லுவோம் நம்பர், அதோட ஒரு ஆன்டி நாக்கிங் கேப்பபிலிட்டி. ஸோ அது வந்துட்டு எத்தனாலில் 108.5 இருக்குது. ஸோ நம்ம நார்மல் பெட்ரோல் கூட அதை பிளெண்ட் பண்ணால் அதோட ஃபைனல் ஆக்டேன் நம்பர் வருதுன்னா 95 வரும். ஸோ அந்த 95 வரதுனால நம்ம ஆன்டி நாக்கிங் ப்ராப்பர்ட்டிஸ் பெட்டர் ஆகிறதுனால இன்ஜினோட பெட்டர் ஆக்சலரேஷன் கிடைக்கும். தெர்ஃபோர் யர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இன்ஜின் வில் கோ அப். ஸோ தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல், பர்டிகுலர்லி சிட்டிக்குள்ளே எல்லாம் ஒரு சடனாக ஒரு ஸ்பர்ட்டில் நீங்கள் உங்களுக்கு போனோம், அந்த ஆக்சலரேஷன் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல்.
0: நிச்சயமாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.
3: ஆமாம்,
0: இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்கள், E20 பெட்ரோல் அப்படின்னா என்ன, அதனால் வந்து என்ன மாதிரியான நன்மைகள் நாட்டுக்கும் ஏற்பட்டிருக்கு நமக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியே சொன்னீங்க. அதை பற்றி நிறைய தவறான தகவல்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு யாரை அணுகணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி சார்.
3: தேங்க்யூ வெரி மச்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றோடு கானம் மனதோடு ரீங்காரம் படைத்துக் கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கேட்க இருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்களில் முதலாவதாக நமக்கு விருப்ப

அத்துடன் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர், தேனியில் இருந்து ராணி அவர் விரும்பியிருக்கும் பாடல் வேல் திரைப்படத்திலிருந்து. இதோ அவருடைய விருப்ப பாடல் நமக்காகவும் எல்லோருக்காகவும் காற்றலையில்.

நேரம் 9:33. நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கடிதத்தின் வாயிலாக எழுதி அனுப்ப வேண்டிய நிலையத்தின் முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2.

நேயர்களே, உங்களின் விருப்பப்பாடலை கடிதத்தின் வாயிலாக மேற்குறிப்பிட்ட முகவரிக்கு எழுதி அனுப்பி உங்களின் பாடல்களை காற்றலையில் கேட்டு மகிழலாம். காற்றில் விரும்பும் கடிதமலர்களில் அடுத்ததாய் ஒழிக்கவிருக்கும் பாடல் யார் எங்கிருந்து கேட்டிருக்கிறான்னு பார்ப்போமா. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் டும் டும் டும் என்ற திரைப்படத்திலிருந்து அவர் எழுதியிருக்கும் எழுதி அனுப்பியிருக்கும் பாடலை இதோ காற்றலையில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: காற்றுப்பட்டு மலர்களெல்லாம் மலர்ந்து கொண்டிருக்கிறது. ஆம், பண்பலையில் காற்றில் விரியும் கடித மலர்களாக, நேயர்களின் விருப்ப பாடல்களாக. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது காற்றில் விரியும் கடித மலர் நிகழ்ச்சியில் அடுத்ததாய் விருப்ப கானங்களாக கேட்டிருப்பவர் ராமேஸ்வரம் தாரிக் அப்துல் அஜீஸ் எழுதி அனுப்பியிருக்கிறார். படம் பிரியங்கா திரைப்படத்திலிருந்து அவருடைய விருப்ப கானங்களாய் நம்முடைய கானங்களாகவும் காற்றில் இதோ

நேரம் இரவு 9:51. காற்றில் மலர்ந்து கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். நேயர்களின் விருப்ப பாடலை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கடிதத்தின் வாயிலாக. மதுரை எஸ்எஸ் காலனியிலிருந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, திருமங்கலம், பூமாரி பாலகிருஷ்ணன் எழுதி அனுப்பியிருக்கும் விருப்ப பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களின் விருப்ப பாடலாய் காற்றில் விரியும் கடிதம் மலரால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக தேனி சிவமலையிலிருந்து வீசி பிச்சைமணி புஷ்பம் எழுதி அனுப்பியிருக்கும் பாடல் படம் ராணி சம்யுக்தா அவருடைய பாடல். இதோ காற்றலையில்.
1: இனி உலகம் எங்கே?
2: நானும் கூட.
1: சம்யுக்தா, பகைவர்கள் படித்து பேசுவார்கள், நண்பர்கள் உயர்த்தி பேசுவார்கள், காதலன் அனைத்து பேசுவான், காதலி அழைத்து பேசுவான்.

0: இத்துடன் நிறைவு பெற்றது காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரும் கடித மலர்கள் நேர்களின் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் இரவு 10 மணி. தொடர்வது பட்டுச்சிறகு.

இனிய இரவு பொழுதை இனிமையாக்க வருகிறது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகு மௌன மொழியை கூட காதலாக மாற்றும் வரிகள் இதயத்தின் ஓரத்தில் மெதுவாய் மலரும் காதல் வாசம் வீசும் இனிய நினைவு போல கண்ணம் சந்தன கிண்ணம். சிவப்பு மல்லி திரைப்படத்திலிருந்து KJ யேசுதாஸ் P. சுசிலா அவர்களின் குரலில்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. சந்தித்தேன் பிறகு சிந்தித்தேன், ஆயிரம் ஆயிரம் நினைவுகளில் சந்தன காற்றில் மிதக்கிறேன். ஆட்டோ ராஜா திரைப்படத்திலிருந்து இளையராஜா ஜானகி குரலில்.
1: சங்கத்தில் பாடாத கவிதை.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரசித்துக் கொண்டிருப்பது பட்டு போல் நம் மனதை மாற்றும் பட்டு சிறகு. சந்தன காற்றில் தேன்போல் ஊற்றில் நீங்காத போல் இருக்க செய்யும் காதல் ஊற்றாய் மலர்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில். தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இரவு பொழுதில் ரசித்துக் கொண்டிருப்பது பட்டுச்சிறகு. ஏரி கரையோரம் தென்றலோடும் காதலோடும் காத்து கிடந்த ஒரு ஜீவன் இன்னும் காணல. சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து இளையராஜா குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரசித்துக் கொண்டிருப்பது பட்டுச்சிறகு. கொஞ்சி கொஞ்சி கெஞ்சி கெஞ்சி தூரலாய் சின்ன தூரலாய் இதயங்களை தொட்டு காதல் தூரலாய். செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பட்டு சிறகு அன்பே பேரன்பே அழைத்தது சிறகை விரித்தது. ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் ஜானகி குரலில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பட்டு சிறகு ஏதுவென்று சொல்ல, என்னவென்று சொல்ல, அழகை பேரழகை இன்னும் யாரும் கண்டதில்லை கண்டதில்லை என்று. ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரசித்துக் கொண்டிருப்பது பட்டு போல் நம் மனதை மாற்றும் பட்டு சிறகு. கவிதைகள் படித்திட, சற்றும் பியந்திட, மௌனம் கலைந்திட, மொட்டுகள் மலர்ந்திட, காதலில் விழுந்திட. கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பட்டு சிறகு தென்றல் தீண்டும் போது நாம் நாமாக இல்லை என்பதை உணர வைக்கிறது. காதலை காற்றிசையில் கடத்தி போகிறது. உடல் சிலிர்க்கிறது, மெதுவா பறக்கிறது. இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரலில் அவதாரம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரசித்துக் கொண்டிருப்பது பட்டுச்சிறகு. மல்லிகை வாசம் மனம் முழுவதும் வீசும், காதல் தேசம் கனவுகளில் பேசும், தொட்டு தொட்டு. அருண்மொழி ஸ்வர்ணலதா குரலில், சக்திவேல் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை கேட்டு ரசித்தீர்கள். பட்டு சிறகு. நன்றி கூறி விடைபெறுகிறேன். காளிதாஸ்.

0: அண்ணே அக்கா அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரியமா பெரியப்பா அங்காளி பங்காளி எல்லாரும் இருக்கீங்களா? இனிமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இனிமே தினம் தினம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை ஜாலி
1: தான்.
0: இனிமே சாங்ஸ் கேம்ஸ் ஃபன் என்ஜாய்மெண்ட்
1: தான். சொல்ல வர
2: தயங்காம சொல்ற
0: நம்ம எஃப்எம்
1: ரெயின்போ
0: 103.3 தான்.

0: வாங்க இனிமே நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3ல சாங்ஸ் கேம்ஸ் ஃபன் என்ஜாய்மென்ட் அட்டகாசமான நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு வைப் பண்ணலாம். ஸ்டே ட்யூன்ட், இது எஃப்எம் ரெயின்போ 103.3.
1: ஆகாஷ்வாணி இசை

நாம் இதுவரை இணைந்திருந்தோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன் பட்டுச்சேரி நிகழ்ச்சியில். நேரம் 10:59. ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 முதல் கேட்கலாம். நன்றி நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாளைக்கு வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சியை பற்றிய நேரம் பற்றி கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை காலை 5 மணிக்கு, பக்தி மாலை 5:30, இசை அமுதம் 6 மணிக்கு, செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நா முத்தையா அவர்கள், 6:15 புதிய காலை அதில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் அதில் அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையில் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் வட சென்னிமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குகிறார் பரமக்குடி மி ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஏழு:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் 2026 அண்மை தகவல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பம் மதுரை பாண்டியராஜன் அவர்களின் விருப்ப பாடல் கேட்கலாம், 10:30 ஒரு பட பாடல் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து, முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை, கண்ணாடி மாளிகையின் நாளைய தலைப்பு வெல்வோம் இனி, மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சுவாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர்பி பரிமலாதேவி அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 சிநேகிதியை தொடர்ச்சி, பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தங்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ கதிரவன் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடரும், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:50

0: பட்டாம்பூச்சிகள் 8:30 இளையோர் உலகம், 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் ஒளிபரப்பு நிறைவு, 11 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 அதிகாலை 4:44 வரை விபித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். செய்திகள் கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: Prime Minister Narendra Modi arrived at Jakarta today on the first leg of his high-stake three-nation Indo-Pacific tour to Indonesia, Australia and New Zealand. Upon arrival at the Jakarta airport, Mr. Modi was personally received by Indonesian President Prabowo Subianto. Prime Minister Modi was accorded a grand and enthusiastic welcome from

நாம் அனைவரும் இணைந்திருப்பது நமது மதுரை பண்பலை 103.3. இது தேனும் பாலும். இரவு நேர இன்னிசை பயணம் தேனும் பாலும் நிகழ்ச்சியை கேட்க என்னோடு இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேரம் 11:13. தேனும் பாலும் நிகழ்ச்சியில் முதலாவதாக குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் இது உங்களுக்காக.

புதை பொழியலாம். அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய

தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3ல. இரவு நேர புதுமையான அனுபவம் இது தேனும் பாலும். அடுத்து வரும் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து வருகிறது.

தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3ல. இது இரவு நேர இனிமையான இசை பயணம், அதுவும் காதல் இசை பயணம் தாங்க. அடுத்து வர பாடல் கூட மென்மையான காதல் பாடல் தான். இது உங்களுக்காக நமது மதுரை பண்பலை 103.3 இல்.

0: நேயர்களுக்காக தீனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3ல. மனதிற்கு இனிய காதல் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது தேனும் பாடும். நேரம் 11:28. தொடரும் பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக இது அந்த பாடல்.
1: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது,

பாலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காதலான காதலோடு பேசும் காதல் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். நேரம் இரவு 11:33. அடுத்து வரும் பாடல் 1000 நிலவுகளை நம் அருகில் கொண்டு வரும் பாடல். இது உங்களுக்காக.

0: இசையோடு நாம் அனைவரும் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இன் தேனும் பாலும். இந்த இனிமையான இரவு நேர இசை பயணத்தில் அடுத்து வரும் பாடல் அன்பேவா திரைப்படத்திலிருந்து வருகிறது. உங்களை தாளாட்ட
1: நான்

பழமையான பாடலுக்கு கூட எப்போதும் ஒரு புதுமை உண்டு. இரவு நேர இசை பயணமாய் தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3ல. நேரம் 11:43. அடுத்து வரும் பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து.

0: இரவு நேர இசைக்காற்று தேனோடு வரும் பாற்று தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நேரம் 11:49. அடுத்து வரும் பாடல் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து கடலோரம் வாங்கிய காற்றாக வருகிறது.
1: கடலோரம் வாங்கிய காற்று

இன்னத்தில் இனிய இசையால் நம்மை இணைத்திருப்பது நமது மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். இரவு நேரத்தை மென்மேலும் இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும் நிகழ்ச்சி. அடுத்து வரும் பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடல்.

தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திற்காக, இது உங்களுக்காக.

பாடும் பாடும் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது. தொடரும் நிகழ்ச்சியாக விபித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இனி கேட்போம். நமது மறு ஒளிபரப்பு நாளை காலை 4:45 முதல் தொடங்கும். இன்றைய நிகழ்ச்சிகளிலிருந்து உங்களிடமிருந்து அன்புடன் ஆனந்தமாய் விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பரசன். நன்றி நீர்களே.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்

தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

நண்பர் கூட்டம் வா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ಅಲ್ಲಿವಾ?
1: ಯುವರ್ ಸ್ವೀಟ್ ನೇಮ್ ಪ್ಲೀಸ್.
2: ನಲ್ಲಿ
1: ಬಿಲ್ಲಿ
2: ನಲ್ಲಿ
1: ರೈಲಿ

0: பாதிக்கும். ஒரு நிலவு தரையில் இருந்து புறப்பட்டு விண்ணுக்கு வருகிறது. என்ன மௌனம் பேசிக்கண்டே, உன் குரல் என்ன ராகம் என்று நான் சுரம் பிரித்து சொல்லுகிறேன்.
1: சொல்லாதே
0: அப்படி, சங்கீத பாஷையில் நீயும் நானும் சுதி சேருவோமா என்று சொல்லு.

மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவதாக அதிசயத்திருடன் திரைப்படத்திற்காக முருகா என்றதும் எனத் தொடங்கும் பாடல்.

மயிலே மயிலே காதொரு பாகனி காதலியே இமவான் சுமந்த மகளே மகளே யாதவன் மாதவன் சோதரியே அறுபத்து மூவரின் தமிழே தமிழே பெரிய

பல மகள் குங்குமம் நிலை கிடச் செய்திடும் கற்பக வல்லியும் நீ அல்லவா. அலைமகள் அலைமகள் அடிமலர் ஏற்றிடும் அலைமகள் நீ என்ற

0: நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று திருஎடையார் ஏடி பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கொங்கம்பட்டு ஏவி முருகையன் அவர்கள் தவில். கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், சதுஸ்ர ஏகதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை பண்பலை 103.3 அலைவரிசைகளும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளும் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிது ஆரம்பமாகிறது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 16 நாள் பராபாப வருடம் ஆணித்திங்கள் 23 நாள் 2026 ஜூலை மாதம் 7 தேதி செவ்வாய்க்கிழமை.

துன்பம் தரும் என்று நாம் உணர்கிறோமோ அந்த துன்பத்தை மற்றவர்களுக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். குறள் எண் 316 அதிகாரம் இன்னா செய்யாமை.

எது எது நமக்கு துன்பம் தரும் என்று நாம் உணர்கிறோமோ அந்த துன்பத்தை மற்றவர்களுக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். குறள் எண் 316, அதிகாரம் இன்னா செய்யாமை.

இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைதானும் நல்லவே கேட்க, வழங்குபவர் நா முத்தையா அவர்கள், 6:15 புதிய காலை, இதில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தலில், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதத்தில் வட சென்னிமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குகிறார் பரமக்குடி மி ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன் போட்டி 2026 அண்மை தகவல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள் தொடர்ச்சி. 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக இன்று பாட்டு வேணுமா. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பம். இன்றைய விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் பாண்டியராஜன் மதுரையிலிருந்து அவருடைய விருப்ப பாடல்களை கேட்கிறார். 10:30 ஒருபட பாடல்கள் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து, 11:02 கண்ணாடி மாளிகை, இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு வெல்வோம் இனி, மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலாதேவி. நண்பகல் 12 மணிக்கு ஸ்நேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 ஸ்நேகிதியே தொடர்ச்சி, பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை. மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கு ஏற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 அந்திப்பூ.

இரவு 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ கதிரவன் அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இளையோர் உலகம். இதில் முதலாவதாக எஸ் வெள்ளிச்சாமி நாடார் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. இரண்டாவதாக இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை உரை வழங்குகிறார் எஸ் ராதா அவர்கள். மூன்றாவதாக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு செய்திகள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் முடிவடையும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:44 வரை விபித் பாரதி தமிழ் 102.3 FM இல் நிகழ்ச்சிகளை யாவும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இனிய காலை வணக்கம் நேயர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பக்தி மாலை, பக்தி பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சியாக இது பக்தி மாலை. புதிதாய் தொடங்கும் இந்த பொழுது நம் அனைவருக்கும் இனிதாய் அமையட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல் இது.

இறைவனை பற்றி துதிபாட இறையிசையால் நாம் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பக்தி மாலையில். நேரம் 5:08. இன்று இனிதாய் தொடங்கும் இந்த பொழுது இறைவா எனக்கு நல்லதே செய் என்று இறைவனை வேண்டுவோம்.

இரு இசையால் நாம் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பக்தி மாலை நிகழ்ச்சியில். இறைவா, என்னுடன் இன்பத்திலும் நீ இருப்பாய், துன்பத்திலும் நீ இருப்பாய், இன்மையிலும் நீ இருப்பாய், வறுமையிலும் நீ இருப்பாய், என்றும் நீ இருப்பாய், எனக்காக நீ இருப்பாய், என்னோடு நீ இரு இறைவா என்று நம் வேண்டிக் கொண்டு அனைத்தையும் தரும் இறைவனை இப்போது வேண்டுங்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில்.

ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உருவ இல்லாதவன் நீ, உண்மையானவன் நீ, உயர்ந்தவன் நீ, என்னை உயர்த்துபவனும் நீயே.

பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. உண்மையும் நீயே, சகிப்புத்தன்மையும் நீயே, என்னுள் இருக்கும் இறையும் நீயே, இறைவனும் நீயே என்று இறைவனை போற்றி போற்றி பாடுவோம் என்று அன்னையின் புகழ் பாட இது.

0: இதுவரை நாம் இணைந்திருந்தது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பக்தி மாலை நிகழ்ச்சியில். தொடர்வது இசை அமுதம்.
1: ஆகாஷ்வாணி இசை

நேரம் 5:31. நேயர்கள் மனதை அமைதிப்படுத்தும் அற்புதமான திரையிசை பக்தி பாடல்களின் தொகுப்பாய் இன்றைய இசை அமுதம் தொடர்கிறது.